நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 10ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் நாள் இன்று புதன்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5:49 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நேயர்கள் கேட்கவிருப்பது நாளொரு குரல். நேரம் 5:58. இன்றைய குரல், கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு. குரல் எண் 117. அதிகாரம் நடுவுளம் நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இக்குறளுக்கான விளக்கம், நடுவு நிலையாக நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என்று கொள்ளாது உலகம் என்பதாகும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இனி கேட்கலாம் நமது FM ரெயின்போவில் இடம்பெற உள்ள இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல் வழங்குகிறார் எஸ் ராமஜோதி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். காலை 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் குடைமிளகாய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம், தேனியும் அதன் தோற்றமும் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. காலை 7:25 நலமாய் வாழ, பொதுவாக காதுகளில் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை மற்றும் காலை 8:30 முதல் 8:55 மணி வரை நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே காயத்ரி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய

0: அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1-2 ஹாய் ஸ்நேகிதியே. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் உடற்கல்வி மற்றும் யோகா துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 12:15 காலத்தை வென்று, 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 ஹலோ டாக்டர். இதில் குழந்தைகளிடம் ஏற்படும் சிறுநீரக கற்கள் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவத்துறை குழந்தைகளுக்கான சிறுநீரக மருத்துவ பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே சுதர்சன் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 4 கட் கேமரா ரோலிங். 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே விஜய். மாலை 6:20 முதல் 7 வரையும், இரவு 7:02 முதல் 7:15 வரையும், மீண்டும் 7:25 முதல் 8 வரை மனம் விருப்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:50 முதல் 11 வரை தேன் சிந்துதே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸின் ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 முதல் 1 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மற்றும் 8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கமும் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 இரவு 9 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:04. நேர்களே, இனி நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 நகர் உலாம். 8:02 முதல் 8:15 வரையும், 8:30 முதல் 9 வரையும் தகவல் தளம். 9 அரங்கிசை சென்னை அஞ்சல். ஜெயஸ்ரீ அரவிந்த் வீணை கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 12 உழைப்பவர் அரங்கம். மரத்திலான வடிவமைப்பு பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் புதுச்சேரி அரியாங்குப்பம் ஜெயகணேஷ் சண்முகம் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை டி வி சுந்தரவழி அவர்கள் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் உடற்கல்வி மற்றும் யோகா துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். மாலை 3:30 சங்கீத சாரல். பம்பாய் சகோதரிகள் பாட்டு. சி சரோஜா மற்றும் சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 4:00 ஒளிச்சித்திரம் கொடி பறக்கது திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஹம்சலேகா, திரைக்கதை இயக்கம் பாரதிராஜா, கதை வசனம் ஆர் செல்வராஜ். மாலை 5:00 பொன்மாலை பொழுது கனவு என்கிற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள் குறித்து புதுச்சேரி குரும்பாம்பேட் பெருந்தலைவர்

0: காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இரவு 8 மணிக்கு திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல். தொடர்ந்து வானிலை அறிக்கை. 11:10 மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 7 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நேரம் 6:54.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
0: நேர்களே, இன்றைய சேவை செய்திகள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் மதுராந்தக நல்லூரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மூல விநாயகர், அருள்மிகு பெரிய நாயகி சமேத, அருள்மிகு பெரியாண்டவர், அருள்மிகு பாவாடை ராயன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு விழாவில் காலை 2 கால யாக பூஜைகள், புதிய பிம்பங்களுக்கு கண் திறத்தல், பிம்ப பிரதிஷ்டை, கலச ஸ்தாபனங்கள், மாலை 3 கால பூஜைகள், பிம்பசுத்தி, ராஷாபந்தம், மகா புனாகுதி நடைபெறவுள்ளது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜூயர் மடத்தை சேர்ந்த ஸ்ரீ த்ரிவிக்ரம சுவாமி திருக்கோவில் மகா சம்பரோகண விழாவில் காலை கும்ப ஆவாகனம், அகல்மஷ ஹோமம், பூர்ணாகதி, மாலை ஆச்சாரிய ரித்விக் வர்ணம், கலாகர்ணஷம், கும்பஸ்தாபம், மகாசாந்தி, பூர்ணாகதி ஆகியவை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: சேரிடம் அறிந்து சேர். காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தமயமாக மாறுவதைப் போல நாம் சேரும் நண்பர்களின் நல்ல குணங்கள் தீய குணங்கள் நம்மிடம் வந்து சேரும். தாய், தந்தை, தமையன், சுற்றம் இவர்களை மாற்ற முடியாது. சேர்ந்துதான் இருக்க வேண்டும். பின் யாரிடம் அறிந்து சேர்வது? நண்பர்களிடமா? பழகி அறிந்து கொண்டு விலகிவிட முடியுமா? அதற்குள் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு விடும். சேர்கின்ற இடம் தீயதா நன்மை பயக்குமா என அறிவதற்குள் ஆயுள் முடிந்து போய்விடும். பின் என்னதான் சொல்லுகிறாள் அவ்வை? சேரிடம் அறிந்து சேர் என்பதை மேலாக பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அப்படித்தான் இதுவரையிலும் நமக்கு அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பழகும் நபர்கள் அறிந்து புரிந்து சேர வேண்டும். கல்வியாளர்களை நாடி சேர வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்களை நாடி சேர வேண்டும். நல்ல குருவை அறிந்து சேர வேண்டும். நல்ல ஒழுக்கம் நேர்மை உண்மை உள்ள கணவனை அடைய வேண்டும். நல்ல பண்பாடு உள்ள மனைவியை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டு ஆராய்ந்துதான் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு சரிபட்டு வருமா? அப்படியெனில் சேரிடம் அறிந்து

0: சேர் என்று அவ்வை சொன்னாலே சேரிடம் அறிந்து சேர் என்றால் எப்படி அதை பொருள் கொள்வது? 452 குறளில் நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு என்கிறான். நிலத்தின் இயல்புக்கு தக்கவாறு நீரின் இயல்பு நிறத்தாலும் சுவையாலும் மாறுபடும். அதுபோல இனத்தின் இயல்புக்கு தக்கவாறுதான் அறிவின் தன்மை மாறுபடும் என்கிறான். மனிதனுடைய அறிவைத்தான் அவன் சொல்லுகிறான். இந்த உயிரானது நீர்மை உள்ளது, எதனோடாவது சார்ந்துதான் இருக்குமே தவிர தனித்து செயல்பட முடியாது. உடலோடு செயல்படுவது உயிர், உயிரோடு சேர்ந்தது அறிவு. உடலை விட்டு உயிர் செல்லுமாயின் அறிவும் உயிரோடு செல்லும், உடலோடு அல்ல. ஆகவே உயிரோடு உள்ள அறிவு தன்னை உணர்ந்து சேருகின்ற இடத்தை அறிந்து சேர்ந்தால் அந்த உயிர் மேன்மை அடைந்து வணங்கப்படும். அதைத்தான் அவ்வை உள்ளார்ந்த அர்த்தமாக வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு தர முடியும். சீவன் என்ன, சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகிறார், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பாரே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. சீவன் என்றால் உயிர், இந்த உயிர்தான் சிவன். சீவனும் சிவனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இந்த சீவனானது அதாவது உயிரானது சிவனாரை அறிகிறார், தெரிந்து கொள்ளவில்லை. சீவனார் உயிரானது சிவனை தெரிந்து கொண்டால் ஜீவனாரும் சிவனாக மாறிவிடுவார், அப்பொழுது அவர் வணங்கப்படுவார். ஆகவே இந்த சீவன் தன் சீவனை உணர முற்பட வேண்டும். அப்படி சிவனை அடைய சேரிடம் சேராமல் இந்த உடம்பின் தேவையற்ற இன்பங்களுக்காக சேராத இடத்தில் போய் சேருகிறோம். புகை, மதுபோதை, தீய பழக்கங்கள் அனைத்தும் தீய நண்பர்களால் வருவதுதான். அதனால்தான் பெரியவர்கள் சத்சங்கத்திலே சேருங்கள் என்றார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன். சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். இலங்கையை காக்க வந்தால் இலங்காதேவியும் இனி அழிவு வந்தது என புறப்பட்டு போய்விட்டாள். அண்ணன் ராவணன் செய்தது அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது என தம்பியாகிய கும்பகர்ணனும் விபீஷணனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ராவணன் கேட்கவில்லை, ஒரே பிடிவாதமாக இருந்தான். செஞ்சோற்றுக்காக கும்பகர்ணன் அதர்மத்தோடு இருந்து அழிந்து போனான். ஆனால் விபீஷணன் எவ்வளவோ தர்மத்தை எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேளாமல் அவனை இகழ்ந்தான். அறத்தோடு சேர்ந்தால்தான் தர்மத்தோடு வாழ முடியும் என அறிந்து புரிந்து ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன். அறத்தோடும் தர்மத்தோடும் சேர்ந்தால்தான் நாமும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ முடியும். ஆனால் அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பான நண்பர்களோ உறவினர்களோ மற்ற மனிதர்களோ மற்ற யாருடனோ நாம் சேர்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். யாருடன் சேர்கிறோமோ அப்படித்தான் இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் சேரிடம் அறிந்து சேர வேண்டும். நம்முடைய உயிரை மேம்பட செய்ய வேண்டும். நாம் அனைவராலும் வணங்கப்படுகிற நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போதே உயிரானது சரியாக சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்து விடும் என்பதை அவை சொல்லுகிறாள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15. நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஹரிவோம் என தொடங்கும் உன்னிமேனன் குரலில்

புலரும் புதிய காலை வேளையில் பக்திமணம் வீச நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் பாடல் இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராவோம் என தொடங்கும் கமலா அவர்கள் பாடிய பாடல்.

0: ஒலித்த பாடலோடு தெய்வீக ராகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷவாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 17 நாள் புதன்கிழமை. நேரம் 6:05. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் குடைமிளகாய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: கடகார குடமிளகா ஒரு காக்கில போடுங்க.
3: யாரு நம்ம காத்தமுத்து குரல் மாதிரி இருக்குது? ஆமா அவரே தான். நம்ம காத்தமுத்தா என்ன குடமிளகாவா?
2: யாரு? ஓ கருத்தமுத்தா, வாப்பா வாப்பா.
3: என்ன காத்தமுத்து, காலையில காய்கறி கடை வந்து நிக்கிறா, அதுவும் குடமிளகா கேக்குறா?
2: அப்பா குடமிளகா கட்டாயம் வீட்டுக்கு வேணும்னு பொண்டாட்டி சொல்லிட்டாங்க, அதனால வாங்கறதுக்காக வந்தோம்ப்பா. குடமிளகாயினால ஏதோ மருத்துவ குணம்லாம் இருக்குதான், அதை செய்ய போறாங்களாம்.
3: மிளகாயில மருத்துவ குணமா?
2: எப்பா செரிமான பிரச்சனைக்கு குடமிளகா ரொம்ப நல்லதான். இந்த வயிற்று வலி, வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு இதுக்கெல்லாம் நல்ல நிவாரணியாம்ப்பா.
3: காதமுதா, காலையிலே நல்லா கிண்டல் பண்ற வேண்டிய
2: என்னப்பா?
3: மிளகாய் தின்னுட்டு தான் வயிற்று வலிங்கிறாங்க, நீ வயிற்று வலிய மிளகாய் சரி பண்ணுங்கிற?
2: எப்பா உண்மையிலே தான்ப்பா.
3: என்னப்பா இது,
2: செரிமான பிரச்சனைக்கு குடமிளகா ரொம்ப நல்லதான்.
3: அப்படியா சொல்றா?
2: வயிற்று வலி, வாயு தொல்லை, இந்த வயிற்று போக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல நிவாரணின்னு என் பொண்டாட்டி தான்ப்பா.

0: விவசாயிகள் இத பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம பகுதியில எல்லாம் பண்றதுக்கு ஏத்த ஒரு பயிர் தான்ப்பா இந்த குடமிளகா சாகுபடி.
1: கதமுத்த, குடமிளகா நம்ம ஊர் பக்கத்துல எங்கேயுமே இத பயிரிடுறது இல்லப்பா.
0: ஆனா பயிரிடலாமாப்பா, நல்ல வடிகால் வசதி இருந்தா போதும். உவர்ப்பு தன்மை இல்லாத லேசா களிமண்ணா இருக்குதுன்னு வச்சுங்க,
1: ஆமா,
0: அதுல கூட மிளகா சாகுபடிக்கு ஏத்தது தானா.
1: கருத்தமுத்து, குடமிளகா பயிரிட்டு ஏதாவது நஷ்டம் ஆயிடப்போதுப்பா.
0: கருத்தமுத்து, குடமிளகாயில நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா. இது வருஷம் முழுக்க வாங்கி மக்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க.
1: ஓஹோ,
0: இதுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டு தான்ப்பா இருக்குது.
1: அப்ப நம்ம மண்ணுல பயிரிடலாங்கிற?
0: தாராளமா பயிரிடலாம்ப்பா.
1: சரி சரி,
0: மண்ணு எல்லாத்துக்கும் ஏத்த மண்ணு தான்.
1: சரி, அப்ப அதனுடைய தொழில்நுட்பங்கள்லாம் பத்தி சொல்லு காத்தமுத, நான் பயிரிட்டு பாக்குறேன்.
0: பொதுவா இந்த குடமிளகா மற்ற பயிர்களை போலவே நாம பயிரிடலாம்.
1: ஓஹோ,
0: குடமிளகா செடியுடைய அந்த பேர் சொல்றாங்க இல்லையா,
1: ஆமா,
0: கேப்சிகம் ஆனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல நிறத்துல காணப்படுது.
1: ஓஹோ, காத்தமுத்த, இந்த குடமிளகா பயிரிடுறதுல நம்ம பகுதியில் எந்த ரகம் நல்லா இருக்கும், எந்த பருவத்தில் பயிர் செய்யலாம், எவ்வளோ விதை தேவைப்படும், நீர் நிர்வாகம், உர நிர்வாகம், இது சம்மந்தமான எல்லா விஷயங்களை பற்றி சொல்லுப்பா, நான் பயிரிடுறேன்ப்பா.
0: கருத்தமுத்த, KTPL 19 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு.
1: சரி,
0: அப்புறம் பைடாகி கட்டி அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பகுதிகளுக்கு சாகுபடிக்கு ஏத்த ரகம்.
1: ஓஹோ,
0: ஜூன் ஜூலை மாதங்கள் சாகுபடி செய்ய சிறந்த பருவம்ப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வடிகால் வசதி இருந்தால் போதும்.
1: சரி சரி,
0: அப்புறம் ஒரு ஹெக்டருக்கு 500 கிராம் விதை தேவைப்படும்ப்பா.
1: ஓஹோ,
0: விதைய வந்து நாம நேர்த்தி பண்ணணும். ஏன்னா விதை மூலியமா எந்த நோயும் நமக்கு வந்துடக்கூடாது.
1: எப்படி பண்றது அதை பத்தி நான் விவரமா சொல்லுப்பா.
0: 1 கிலோ விதைக்கு 10 கிராம் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் அல்லது 4 கிராம் டைகோடர்மா விருடி இதை கலந்து விதை நேர்த்தி நம்ம செய்யணும்ப்பா.
1: சரி,
0: இப்படி செஞ்சோம்னா இந்த விதைகள் மூலியமா இந்த பூஞ்சான நோய்கள்லாம் வருது இல்ல, அதெல்லாம் அந்த செடிகளுக்கு வராது.
1: ஓஹோ,
0: நமக்கு காய்ப்பு நல்லா இருக்கும், பயிர் நல்ல மகசூலை கொடுக்கும்பா.
1: ஏன் கதமுத்த, இந்த குடமிளகா பயிரிடுறதுல விதை போட்டு தான் பயிரிடணுமா இல்ல நாத்து நட்டு பயிரிடலாமா?
0: விதையிலேருந்து நம்ம நாத்துக்களை உற்பத்தி பண்ணி,
1: சரி,
0: அந்த நாத்துக்களை பயன்படுத்தி நம்ம பயிர் செஞ்சோம்னா தான்ப்பா நமக்கு நல்லது.
1: ஓஹோ,
0: விதையிலேருந்து முதல்ல எப்படி நெல்லுக்கு நம்ம நாத்தங்கால் தயார் பண்ணி நாத்து உற்பத்தி பண்ணிக்கிறோம்,
1: ஆமா,
0: அதே மாதிரி முதல்ல நாற்றுகளை உற்பத்தி செஞ்சுக்கணும்.
1: ஓ சரி,
0: இப்ப நாற்றங்கால் அமைக்கிறதுக்கு 1 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலம், அப்புறம் அந்த படுக்கை இருக்குல்ல,
1: ஆமா,
0: அது 15 சென்டிமீட்டர் உயரம். இது மாதிரி 10-12 படுக்கையை நம்ம அமைச்சுக்கணும். விதைகளை வந்து 10 சென்டிமீட்டர் வரிசை இடைவெளியில 1.5 சென்டிமீட்டர் ஆழத்துல வரிசையா விதைச்சிட்டே போனோம்னா விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், 15-20 கிலோ நல்ல மக்குன உரம், அப்புறம் வந்து இந்த NPK-ன்னு சொல்லுவாங்க, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதெல்லாம் சமமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி உரத்த 1/2 கிலோ விதைச்ச 15-20 நாள்ல ஒவ்வொரு படுக்கைக்கும் நம்ம அளிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா 10-12 படுக்கைகள் அமைக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு படுக்கைக்கும் இதை போட்டோம்னா விதை நல்லா முளைச்சி நல்லா வரும்ப்பா. நிலத்தை 2-3 முறை நல்லா உழுதுட்டு,
1: சரி,
0: கடைசி உழவுக்கு முன்னாடி 1 ஹெக்டருக்கு 15 டன் தொழு உரம்,
1: ஓஹோ,
0: அதை அடி உரமாக போட்டு நல்லா உழுதணும்ப்பா. இப்போ பொல பொல பொலன்னு மண் வந்து ரெடி ஆகிடும்.
1: ஓ, பூ போல இருக்கும் மண்.
0: ஆமாம், நடு வயலில் 4 அடி அகலம்
1: ஓஹோ
0: மேட்டு பாத்திகளை நம்ம அமைக்கணும்.
1: சரி,
0: இடைவெளி வந்து 1 அடி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம மேட்டு பாத்திகளை அமைச்சிக்கிட்டு இப்போ நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பக்கவாட்டு குழாய்கள் வந்து மேட்டுப்பாத்தியோடைய அந்த மத்தியில உயரமா இருக்கிற பகுதியில அதுக்கு இணையா இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும்.
1: சரி சரி,
0: இப்ப நடுவதற்கு முன்னாடி நடவு வயல நம்ம தண்ணி பாய்ச்சணும். 35 நாள் வயதுடைய செடிகளை தான் நம்ம நடுறதுக்கு பயன்படுத்தணும். இப்ப அந்த செடிகளை வந்து 0.5% சூடோமோனஸ் புளோரசன்ஸ் கரைசல்ல அதனுடைய வேர்லாம் நல்லா நனையிற மாதிரி 1/2 மணி நேரம் வச்சிருந்து

0: அப்புறம் இந்த பாத்தி இருக்குல்ல, அதுல இரு வருஷ நடவு முறையில ஒரு 90-க்கு 60-க்கு 60 சென்டிமீட்டர் இந்த இடைவெளியில நம்ம நடவு செய்யணும்.
1: சரி,
0: இப்போ இது நல்லா அருமையா வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு நீ என்ன கேட்டப்ப, நீர் மேலாண்மை பத்தி கேட்டீங்களா?
1: ஆமா, நீர் மேலாண்மை பத்தி சொல்லுப்பா.
0: நடும் பொழுது நம்ம நீர் பாசனம் செய்யணும், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
1: ஆமா,
0: 3-ம் நாள் உயிர் தண்ணி பாசனம்.
1: ஓஹோ,
0: அப்புறம் மண்ணுடைய தன்மைக்கு ஏற்ப நம்ம பாசனம் செய்யணும்.
1: அப்புறம் உர நிர்வாகம் பத்தி கேட்டேன்.
0: 20 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ சாம்பல் சத்து, இது நட்ட 3 வாரங்களுக்கு பிறகு நாம போடணும்.
1: சரி,
0: இது கூட நம்ம ஒரு 40 கிலோ தழைச்சத்து, 40 கிலோ சாம்பல் சத்து, இத வந்து இன்னும் ஒரு 2-3 வாரம் கழிச்சு நம்ம மேலுரமா போடணும்.
1: சரி சரி,
0: இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா செடி கிளம்பி நல்லா காய் வைக்கும்பா. சூடோமோனஸ் புளோரசன்ஸ் 0.5% ஒரு 15 நாள் இடைவெளியில இலைகள் மீது நல்லா படுற மாதிரி நம்ம தெளிச்சு விட்டோம்னா ஒரு வளர்ச்சி ஊக்கி மாதிரி இருக்கும்.
1: சரி,
0: இது பத்தல அப்படின்னா வளர்ச்சி ஊக்கியே நம்ம கடையில எல்லாம் விக்குது, அதை வாங்கி 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.25 மில்லி ரொம்ப கம்மியா தான் கலக்கணும்.
1: சரி,
0: அதை கலந்து ஒரு நடவு செஞ்ச 15-30-ம் நாளில் நம்ம தெளிக்கணும். இப்படி தெளிச்சோம்னா நல்ல ஆங்காரமா வளரும், காய்கள்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கும், நிறைய காய்கள் வைக்கும்.
1: காதுமுதா, கலை நிர்வாகத்தை பத்தி கேட்டா நோய் ஏதாவது தாக்குமா, இதெல்லாம் பத்தி கேட்டான் சொல்லுப்பா நல்லா விளக்கமா.
0: நடவு செஞ்ச 30-ம் நாள் 60-ம் நாள் இதுல வந்து களை எடுக்கணும்பா. ஆந்த்ராக்னோஸ் அப்படின்னு ஒரு நோய் வர வாய்ப்பு இருக்கு. இந்த நோய் வந்துச்சுன்னா 2 கிராம் மேன்கோசப் இதை 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நல்லா தெளிச்சோம்னா இது கண்ட்ரோல் ஆயிடும்.
1: சரி,
0: சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த காய் அழுகல் நோய் வரும்.
1: ஓஹோ,
0: அந்த மாதிரி வந்ததுன்னா 1 லிட்டர் தண்ணீர்ல 1.5 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு இதை கலந்து தெளிச்சோம்னா இதை கட்டுப்படுத்திடலாம்.
1: சரி,
0: 0.3% நனையும் கந்தகம் இதை நம்ம தெளிச்சோம்னா சாம்பல் நோய் வராம பாத்துக்கலாம்பா.
1: ஓஹோ,
0: அதுல அதிகமா ஒன்றும் தாக்காது. அப்படி தாக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்ம கவனிச்சோம்னா போதும்.
1: அது முத எல்லா ஆலோசனை வழிமுறைலாம் சொன்ன, முக்கியமா இந்த அறுவடை பத்தி சொல்லுவா.
0: நல்லா வளர்ச்சி அடைந்த காய்கள் நடவு செஞ்ச 70-ம் நாள் முதல் நம்ம அறுவடை செய்யலாம்.
1: இந்த குடமுளகா பல நோய்க்கு சிறந்த மருந்தா இருக்குது போல.
0: ஆமாப்பா,
1: குடமுளகாவில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு எனக்கு தெரியாதுப்பா, நேரம் நான் இதை பயிரிட்டு இருப்பேன். காதமுத, குடமுளகா பயிரிடுவதற்கான சாகுபடி முறைகளை இன்னைக்கே நான் ஆரம்பிக்கிறேன்பா.
0: சரிப்பா கருத்தமுத்த, பாப்பா வண்டியில வந்து உட்காரு,
1: நேரம் நம்ம ஊருக்கு வண்டியை விடுப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் குடைமிளகாய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த

இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு

0: 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக்கவுடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணையவழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிடவுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் நடத்தும் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பேர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை

0: இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்ததான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:55, 12:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். தேனியும் அதன் தோற்றமும். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
3: பூமி பந்தில் தேனீக்கள் முதன் முதலில் மேற்கு கோண்டுவானா எனப்படும் தென் அமெரிக்க மற்றும் ஆப்பிரிக்காவின் வறண்ட நிலப்பகுதிகளில் தோன்றின. தேனீக்கள் சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்களின் காலத்தில் குளவிகளில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தவை. சுமார் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பறக்கும் பரிணாம வளர்ச்சியில் முதன் முதலில் ஈடுபட்ட உயிரினங்கள் பூச்சிகள் தான். கார்போனிஃபரஸ் காலகட்டத்தில் 358 முதல் 299 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சிறகுகள் கொண்ட பூச்சிகள் பெருமளவில் பரவின. பெரும்பாலான நவீனகால பூச்சிகள் பெர்மீனியன் காலத்தில் தோன்றியவை. அறிவியல் ஆய்வுகளின்படி தேனீக்கள் குளவிகளிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்பதற்கு உறுதியான சான்றுகள் உள்ளன. மேலும் அவை ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என்பவை இங்கு கவனிக்கத்தக்கவை. தேனீக்களின் மரபியல் மற்றும் பொதுவான மூதாதையர் என்று பார்க்கும் பொழுது தேனீக்கள் எறும்புகள் மற்றும் குரவிகள் அனைத்தும் ஹைமனோப்டரா என்ற ஒரே பூச்சியின வரிசையைச் சார்ந்தவை. தேனீக்கள் கிராப்டரோனிடே எனப்படும் பழமையான குளவி குடும்பத்தில் இருந்து பிரிந்து தங்களை ஒரு தனி இனமாக மாற்றிக்கொண்டதாக அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆரம்பகால குளவிகள் பூச்சிகளை வேட்டையாடும் முன்னும் ஊன் உண்ணிகளாக இருந்தன. பரிணாம வளர்ச்சியில் சில குளவிகள் பூச்சிகளுக்கு பதிலாக பூக்களின் மகரந்தம் மற்றும் தேனை உண்ணத் தொடங்கின. காலப்போக்கில் இந்த

0: உளவிகள் படிப்படியாக உருமாறி தேனீக்களாக மாறின. கிரெட்டேசியஸ் காலம் சுமார் 100 முதல் 120 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தேனீக்களின் மூதாதையரான குளவிகள் பூக்களில் உள்ள மகரந்தத்தை உண்ண தொடங்கிய போது பரிணாம வளர்ச்சி தொடங்கியது. இது பூக்கும் தாவரங்களின் தோற்றத்தை ஒத்துப்போகிறது. யூசின் சகாப்தம் 40 முதல் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து நவீன தேனிகளும் பொதுவான மூதாதையர் உயிரினங்கள் உருவாக தொடங்கின. அடுத்ததாக ஓலிகோசின் மையோசின் காலம், இது சுமார் 24 முதல் 34 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தேன் உருவாக்கும் பழக்கத்தை கொண்ட தற்கால அபிஸ் இன தேனீக்கள் தனித்தனி வகைகளாக பிரிந்து பரிணமித்தன. தேனீக்கள் உடலில் காணப்படும் மென்மையான மயிர்கள் குளவிகளிடம் இருக்காது, ஆனால் உடலின் உள்பாக அமைப்பு மற்றும் பண்புகளை குளவிகள் போலவே இருக்கும். தேனீக்கள் மெழுகை கொண்டு அருகோண வடிவிலான கூடுகளை கட்டுகின்றன. சில குளவிகள் காகிதத்தை பயன்படுத்தி இதே போன்ற கூடுகளை உருவாக்கும் பழக்கம் கொண்டவை. குளவிகள் மற்றும் தேனீக்கள் இரண்டுமே ராணி, ஆண் பூச்சி மற்றும் வேலைக்கார பூச்சி என கூட்டமாக வாழும் சமூக அமைப்பை கொண்டுள்ளன. இது இந்த இனங்களின் நெருங்கிய பரிணாம உறவை காட்டுகின்றது. தேனீக்களின் சமூக அமைப்பு மற்றும் வேலை பிரிவினையை பார்க்கும்போது ஒரு தேன் கூட்டின் சமூக அமைப்பு மிகவும் நேர்த்தியானது. இது 3 வகை தேனீக்களை கொண்டது. ராணி தேனி, கூட்டத்தில் ஒரே ஒரு பெண் தேனி மட்டுமே அரசியாக இருக்கும். இவற்றின் ஆயுட்காலம் சுமார் 2 ஆண்டுகள். தினமும் 1000 கணக்கான முட்டைகளை இடுவது மட்டுமே இவைகளின் முக்கிய பணியாகும். ஆண் தேனீக்கள் இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே இருக்கும். இவற்றின் ஆயுட்காலம் சுமார் 90 நாட்கள். பனித்தேனீக்கள் மலர்கள் இருந்து தேன் மற்றும் மகரந்தம் சேகரிப்பது, கூடு கட்டுவது, கூட்டை பாதுகாப்பது, சுத்தம் செய்வது என அனைத்து வேலைகளையும் செய்யும் 1000 கணக்கான மலட்டு பெண் தேனீக்கள் ஆகும். இவற்றின் ஆயுட்காலம் 40 முதல் 50 நாட்கள் மட்டுமே. தேனீக்கள் தங்கள் தேன் கூடுகளை முக்கோண அல்லது சதுர வடிவில் கட்டாமல் கணித ரீதியாக மிகச் சரியான அருங்கோண வடிவில் கட்டுகின்ற ஹெக்ஸகோனல் டைப்ல. இதன் மூலம் இடம் வீணடிக்கப்படுவது தவிர்க்கப்படுகிறது. வேகில் டான்ஸ், மலர்கள் இருக்கும் திசை மற்றும் தூரத்தை மற்ற பனித்தேனிகளுக்கு புரிய வைக்க வயதான அனுபவமிக்க தேனீக்கள் ஒருவிதமான ஆடல் முறையை பயன்படுத்துகின்றன. இந்தியாவில் தேனீக்களின் வரலாறு மற்றும் வளர்ச்சியை பின்னோக்கி பார்த்தால் இந்தியாவில் தேனி வளர்ப்பு பழங்காலத்திலிருந்தே தொடங்குகிறது. மத்திய பிரதேசத்தின் பாறை ஓவியங்கள் மற்றும் வேதகால நூல்கள் இதற்கு சான்றாக உள்ளன. நவீன அறிவியல் முறையிலான தேனி வளர்ப்பு 1910களில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நியூட்டன் பெட்டி அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் தொடங்கியது. இது இந்தியாவின் விவசாயம் மற்றும் வணிக வளர்ச்சியின் அடித்தளமாக அமைந்தது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். தேனியும் அதன் தோற்றமும் வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: நேர்களை இனி கேட்கலாம் காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாதவன். அனைவரையும் உள்ளடக்கிய சமத்துவ சமுதாயம் ஒன்றை உருவாக்க மாணவர்கள் கல்வியை பயன்படுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நேற்று விசாகப்பட்டினத்தில் ஆந்திர பிரதேச மத்திய பழங்குடி பல்கலைக்கழகத்தின் 1வது பட்டமளிப்பு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். நாட்டின் பாதுகாப்பு திறன்களை வலுவாக பராமரிக்க வலுவான பொருளாதாரமே அடிப்படை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நேற்று வதோதராவில் துடிப்பான குஜராத் பிராந்திய மாநாட்டின் நிறைவு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நெடுஞ்சாலைகளில் விபத்து வாய்ப்பு அதிகம் உள்ள பகுதிகளை அரசு கண்டறிந்து மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுடெல்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் கூறினார். முன்னேறிய இந்தியா என்னும் இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஹரியானா மாநிலம் ஹிசாரில் கேத் பச்சாவோ எனும் வயல்வெளி பாதுகாப்பு இயக்கத்தின் நிறைவு விழாவில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். போதை புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்கோட் ஒருங்கிணைப்பு மையத்தின் 11வது மாநில நிலை கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. கல்வி நிறுவனங்களை சுற்றியுள்ள 500 மீட்டர் பகுதியில் போதைப் பொருட்களை தடுத்தல், கடல்சார் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரமாக்குதல் மற்றும் பாரத் போல் உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகளை முழுமையாக பயன்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் பராகுவே அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை தோற்கடித்தது.

0: இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:14. நேயர்கள் கேட்கவிருப்பது
3: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழமுது தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: பாண்டிய மன்னன் அவைக்களத்தில் புலமை போட்டி ஒன்று நடக்கின்றது. மன்னன் ஆணைப்படி பொற்கிழி ஒன்று கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. உலகில் உள்ள உண்மைகளை சொல்லி பாட்டு பாட வேண்டும் என்று புலவர்களை அழைக்கின்றார் மன்னன். யார் பாடல் சிறந்ததாக உண்மை நிறைந்ததாக இருக்குமோ அவர் பாடலால் இந்த பொற்கிழி அருந்துவிடும். அப்படி பாடும் புலவருக்கே இந்த பொற்கிழி சொந்தம். பலரும் பாடினர், பொற்கிழி அருந்து விழவில்லை. அவைக்களத்திற்கு அந்த நேரத்திற்கு அவ்வை பாட்டி வருகின்றார். வந்தார், இதனை கேள்விப்படுகின்றார். பாண்டியன் அவைக்களத்துக்கு செல்கின்றார், பாடலை பாடுகின்றார். பொற்கிழி அருந்து விழுந்தது. என்ன பாடல் பாடினார் தெரியுமா? குளிர்ந்த தாமரை மலரில் வீட்டிருக்கும் திருமகளே, பெருமை வாய்ந்த சபையில் அமர்வதற்கு 100 பேரில் ஒருவருக்கே தகுதி இருக்கும். 1000 பேரில் ஒருவரே கற்றறிந்த புலவராய் இருப்பர். அவ்வாறு கற்ற புலவர்கள் 10,000 பேரில் ஒருவர் மட்டுமே சிறந்த சொல்லாற்றல் மிக்கவராக இருப்பார். கோடி மக்களில் ஒருவரே அள்ளிக் கொடுக்கும் வள்ளலாய் இருப்பார். திருமகளே, நான் கூறியவை உண்மையாயின் பொற்கிழியை அற்று விழச்சே என்று ஔவையார் பாடியவுடன் பொற்கிழி அருந்து விழுந்தது. பாடல் ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 10,001 புத்தமலர் தன் தாமரை திருவே தாதா கோடிக்கு ஒருவர் உண்டாயின் உண்டென்று அரு. தாதா என்றால் தமிழில் வள்ளல் என்ற ஒரு பொருள் உண்டு. இது தனிப்பாடல் திரட்டு தந்த தமிழமுது. சிந்தாமணியில் தமிழமுது. மக்கள் அன்றாட வாழ்க்கையில் காணும் காட்சிகளுள் உழவர்களும் உழத்தியர்களும் நெல் வயலில் களை பறிக்கும் காட்சியும் ஒன்று. நாம் பலமுறை அந்த காட்சியை கண்டதும் நமக்குள் எந்தவிதமான புதிய கருத்துகளையும் உருவாக்குவதில்லை. ஆனால் இக்காட்சியை கண்ட கவிஞர் பாடுகிறார், களை பறிக்க சென்ற உழவர்கள் வயலில் உள்ள குவளை மலர்களை பார்த்து அவற்றை தன் காதலியின் கண்கள் என்று நினைத்து களையாது விட்டனராம். அங்குள்ள தாமரை மலர்கள் தமது நாயகிகளின் முகம் என்று நினைத்து அதன் அருகில் செல்லாது அகன்று போயினராம். அள்ளி முதலிய களைகளை பறிக்காமல் காதல் மயக்கத்தினால் ஆடிப்பாடி அலைந்து திரிந்தார்கள் என்கின்றார் திருத்தக்க தேவர். கண்ணென குவளையும் கட்டல் ஓம்பினார், விண்ண வான்முகம் என மறையின் உட்புகார், பன்னெழுத்து இயல்பிட பரப்பி இட்டனர், தன் வயல் உழவர்த்தம் தனிமை இன்னதே, இதே கருத்துடன் வள்ளுவர்த்தம் இன்பத்து பாலில் குவளை மலர் என் காதலியை பார்த்தால் சிறந்த ஆபரணங்களை அணிந்துள்ள அவருடைய கண்களுக்கு நாம் இணையாக இல்லை என்று வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டு தரையை பார்க்கும் என்கின்றார். காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று என்கிறார் வள்ளுவர். கம்பர்த்தம் ராமாயணத்தில் கூட இந்த காட்சியை காண முடிகின்றது. பல உழவர்கள் களை பறிக்க சென்றார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள். வயலில் இறங்கி களை பறிக்க தொடங்கும் போது அவர்களின் மனம் மாறுபட்டதாம். ஏன் தெரியுமா? பயிர்களுக்கு இடையே களைகளாக இருந்தவையாவும் உயர்ந்த நீர்ப்பூக்களே. அவையாவும் தமது காதலியுடைய உறுப்புகளைப் போல காணப்பட்டன. குவளை மலர்கள் தம் காதலியின் கண்களை ஒத்திருந்தன. தாமரையோ முகங்களைப் போன்றிருந்தன. குமுத மலர்களோ வாய் இதழ்கள் போலிருந்தன. ஆகவே உழவர்கள் ஒன்றையும் தொடாது வயலில் உலாவி வீண் பொழுது போக்கினார் என்கிறார் கம்பர். அடுத்து ஒரு செய்தி, 100 800 சுவை. இதுவும் ஒரு தமிழமுதுதான். பாவலர் எப்பொழுதுமே நகைச்சுவையுடன் பேசுவார். அவரை பேச்சில் மடக்குவது ரொம்ப கடினம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, பாவலரினுடைய நண்பர் அட்டாவதானி கல்யாண சுந்தரனார் அவருடைய மகனை அனுப்பி பாவலரிடம் போய் 100 ரூபாய் வாங்கி வரும்படி கூறுகின்றார். கல்யாண சுந்தரனாரின் மகனும் தமிழறிவு உடையவர். அவர் பாவலரிடம் வருகின்றார். அப்பா, 100 ரூபாய் கேட்டார் என்றார். உடனே பாவலர், அதற்கென்ன, தருகிறேன் என்றார். 200 ரூபாய் கொடுங்களேன். அட்டாவதானி மகன் சற்றே விளையாடி பார்க்க நினைத்தார். பாவலர், இரு, அப்படியே இரு என்ற பொருளில் 100 தருகிறேன் என்றார். வந்தவர், 300 கொடுத்தால் நலம் என பாவலர் முன் உன் முன்னே நின்று 100 தருகிறேன் என்றார்.

நான் 100 கேட்டால் தருவீர்களோ, நான் நீ 100 கேட்டால் தருவேன். அவர் மீண்டும் பாவலரை நோக்கி, 500 தருவீர்களா என்ற ஐ ஆச்சரிய குறியுடன் முகத்தை வைத்துக் கொண்டு, 100 தருவேன், 600 வேண்டும். பாவலர் சினத்தை முகத்தில் தேக்கி, உன் பேச்சை முதலில் அறு என்ற பொருள்பட, 600 தருகிறேன். 700 தாருங்களேன், நீ முதலில் இடத்தை விட்டு 700 தருகிறேன் என்றார். 800 வேண்டும், கொடுங்களேன். பையில் இருந்த 100 ரூபாய் பணத்தை எடுத்த பாவலர் அவர் கையில் கொடுத்து, எண்ணிக்கொள், 100 என்றார். நாவலரின் நாவன்மையை பார்த்தீர்களா? ஒரு முறை அம்பர் என்னும் சிற்றூரில் சிலம்பி என்ற ஒரு பெண் இருக்கின்றாள். அவளுக்கு தன்னை பற்றி கம்பர் பாட வேண்டும் என்று எண்ணுகின்றார். அந்த நாளில் புலவர்கள் தங்களை பாடினால் தங்கள் வாழ்வாதாரம் பெருகும் என்பது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்த காரணத்தினால் கம்பன் தன்னை பற்றி பாட வேண்டும் என்று எண்ணுகின்றாள். இந்த நேரத்தில் ஒருவர் சொல்கின்றார், கம்பர் சும்மா பாடமாட்டார், நீ அவருக்கு பணம் தர வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனே அன்று முதல் சிறிது சிறிதாக மோர் விற்று கூழ் விற்று தன் பணத்தை சேமித்துக் கொண்டிருக்கின்றாள். 500 வராகங்கள் சேமித்து வைக்கின்றாள் அந்த பெண். அந்த நேரத்தில் தங்கள் ஊருக்கு கம்பர் வந்திருக்கின்றார் என்பதை அறிந்தவுடன் ஓடிச் செல்கின்றார். கம்பரை பார்த்து, ஐயா என்னை பற்றி பாடுங்கள் ஐயா என்று கேட்கின்றார். உடனே அவர், 100 வைத்திருக்கின்றாயா, 200 வைத்திருக்கின்றாயா, 1000 வராகன்கள் இருந்தால்தான் என்னால் பாட முடியும் என்று சொல்லுகின்றார். உடனே அவள் தன்னுடைய சேமிப்பான 500 வராகன்களை எடுத்து கொடுத்து, இப்பொழுது பாடுங்கள் ஐயா என்று கேட்கின்றார். உடனே அவர், தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே என்று பாடிவிட்டு நிறுத்தி விடுகின்றாள். முழுவதுமாக பாடச் சொல்லி அந்த பெண் கேட்டபொழுது, நீ கொடுத்த 500 வராகன்களுக்கு பாதி வெண்பாத்தான் பாட முடியும் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார். வீட்டிற்கு வந்த அந்த பெண் மிகவும் கவலைப்படுகின்றாள். தொடர்ந்து அரைகுறையான பாடலை கேட்டதனால் அவளுக்கு மேலும் பல துன்பங்கள் ஏற்படுகின்றன. வருத்தத்துடன் கரித்துண்டை எடுத்து தன் திண்ணையின் அருகில் இருந்த சுவற்றில் அந்த 2 வரிகளை எழுதிவிட்டு அவள் மனக்கவலையுடன் இருக்கின்றாள். அந்த நேரத்தில் தான் வழிநடை களைப்பால் அந்த இடத்திற்கு வருகின்றார் அவ்வை பாட்டியார். அவள் வீட்டு திண்ணையில் அமர்ந்தவர் அவரோட தாகத்தை தீர்க்குமாறு கேட்கின்றார். உடனே உள்ளே ஓடிச் சென்ற சிலம்பி கூழும் மோரும் எடுத்து வந்து அவ்வை பாட்டியிடம் தருகின்றார். அந்த நேரத்தில் அவ்வையார் திண்ணை சுவற்றில் இருந்த அந்த வரிகளை பார்க்கின்றார். சிலம்பியிடம் இது என்ன என்று கேட்க நடந்ததை சொல்கின்றார் அந்த பெண். பாட்டி அவ்வையார் பார்த்தவுடனே கோபம் வருகின்றது. அதாவது பொதுவாக கோபம் வரக்கூடாது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப் புனையைச் சுடும் என்பார் வள்ளுவர். இந்த கோபமானது நம்மை மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களையும் அழித்துவிடும். ஆனால் பாரதி ரௌத்திரம் பழகி என்று சொல்லுகின்றார். அது என்ன, கோபம் படுவதா அல்லது ரௌத்திரம் பழகுவதா என்று கேட்டால், நமக்காக நமக்கு உள்ளிருந்து வரக்கூடிய அந்த எண்ணம் கோபம் அது ஆபத்தானது, அது அடுத்தவரை அழித்துவிடும். ஆனால் அடுத்தவர்களுக்கு ஒரு ஏதேனும் ஒரு துன்பம் என்றால் அந்த இடத்தில் நாம் கோபப்பட வேண்டும். அதுதான் அந்த ரௌத்திரம் பழகு என்பது. இதனால்தான் பாரதியார் கூட பாப்பா பாட்டில் சொல்லும் பொழுது,

பாப்பா பாட்டுல உன்னை எதிர்ப்பவர்களை மோது மிதி என்று சொன்னவர் பாரதியார். ஆனா அந்த நாளிலேயே அவ்வை பாட்டியார் ஒரு கம்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடவர் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதியை ஏற்றியிருக்கின்றாரே என்று மனம் நொந்து அந்த கரித்துண்டை எடுத்து அந்த வெண்பாவை முழுமைப்படுத்துகின்றார். தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே என்று இருந்த அந்த பாட்டை அவ்வை பாட்டி பெண்ணாவால் அம்பர் சிலம்பி அரவிந்த தாளடியும் செம்பொற் சிலம்பே சிலம்பு என்று முடித்து விடுகின்றார். இந்த செய்தி எப்படியோ கம்பரை எட்டி விடுகின்றது. அந்த நாளில் போட்டியும் பொறாமையும் வந்தால் ஒருவரை ஒருவர் தாக்குவது என்றால் நேரடியாகவோ அல்லது வேறு எந்த வகையிலும் தாக்குவது கிடையாது. சரியான நேரம் வரை காத்திருந்து அந்த நேரத்தில் தமிழாலேயே தாக்குகின்ற அந்த ஒரு செயல்தான் அந்த நாளில் இருந்திருக்கின்ற ஒரு புலமை போட்டியாக இருந்திருக்கின்றது. கம்பர் சரியான தருணத்தை எதிர்பார்த்திருக்கின்றார். ஒரு சமயம் எல்லா புலவர்களும் ஒன்றாக கூடுகின்ற ஒரு இடம். அந்த நேரத்தில் கம்பர் ஔவையாரை இதுதான் பழி வாங்குவதற்கான சரியான நேரம் என்று உணர்ந்து எழுந்து நின்று ஒரு வினாவை தொடுக்கின்றார். ஆளிலை ஒரு காலடி, நாளிலை பந்தலடி என்ற வினாவை தொடுக்கின்றார். இப்பொழுது ஔவையாருக்கு சவால். கம்பர் கேட்டுவிட்டார், ஒரு காலடி நாளிலை பந்தலடி என்று கேட்டுவிட்டார். இதற்கான பதிலை சொல்ல வேண்டும். டி போட்ட வரை டா போட வேண்டும். என்ன செய்வது? ஔவையார் யோசிக்கின்றார். பாடலாலேயே பதில் சொல்லுகின்றார். ஆம், அவர் கேட்ட கேள்விக்கான பதிலை ஔவையார் எப்படி சொல்கின்றார் தெரியுமா? எட்டேகால் லட்சணமே.

0: நீ தமிழில் எட்டு என்ற எழுத்துக்கு ஆ என்று பெயர். காலுக்கு வா. எட்டே கால் லட்சணமே என்றால் அவலட்சணமே. ஏமநேரும் பரியே. எமனுடைய வாகனம் எது? எமனுடைய வாகனம் எரும மாடே என்பதை தான் ஏமநேரும் பரியே. மட்டில் பெரியம்மை வாகனமே. பெரியம்மையுடைய வாகனம் எது? முதியவனுடைய வாகனம் கழுதை சொல்ற. மட்டில் பெரியம்மை வாகனமே. அடுத்து சொல்றாரு, முட்ட மேற்கூரை இல்லா வீடே. மேற்கூரை இல்லாத வீடு என்ன? குட்டிச்சுவர். மட்டில் பெரியம்மை வாகனமே. குலராமன் தூதுவனே சொல்றார். குலராமனுடைய தூதுவன் யாரு? அனுமன். யாரு? குரங்கே என்று சொல்லுகின்றார். இந்த பாடல் எட்டேகால் லட்சணமே, ஏமநேரும் பரியே, முட்ட மேற்கூரை இல்லா வீடே, மட்டில் பெரியம்மை வாகனமே, குலராமன் தூதுவனே. இப்பொழுதுதான் பதில் சொல்கின்றார். ஆரையடா சொன்னாயடா என்று டா போட்டு விடுகின்றார். ஆரக்கீரடா, அவர் சொன்னால ஒரு காலடி நாலிலை பந்தலடி. ஆரைக்கீரைக்கு நான்கு இலைகள் ஒரு கால் இருக்கும். ஆரையடா சொன்னாயடா என்று சொல்லுகின்றார் ஔவையார். இந்த நேரத்தில் எப்படி ஒரு பெண் சமயோஜிதமாக அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்று ஒரு பெண் இருந்திருக்கின்றார் என்றால், நமக்கெல்லாம் உன்னையோடியாக இருக்கக்கூடிய ஔவை பாட்டிய போல் பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் கலங்காது கண்ட வினைக்கள் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் என்று தொடர்ந்து செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படக்கூடாது. எதிர்த்து நின்று நம்முடைய சரியான கோரிக்கைகளை சரியான செயல்களை செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த செயல் உணர்த்துகின்றது. இந்த தமிழ் அமுது ஔவை பாட்டியின் பெண்களுக்கு ஒரு பேரமிழ்து என்றுதான் சொல்ல வேண்டும். பள்ளமான இடத்தினை பார்த்து பாயும் வெள்ளம் போல் நல்ல நல்ல தமிழ் நூல்களை நாடித் தேடி படியுங்கள், அமிழ்தை சுவையுங்கள். தமிழ் அமிழ்து, அது காலத்தால் அழியாதது, காலத்தால் முற்பட்டது. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியா முத்தமிழை வணங்கி நேயர்கள் அனைவரும் தமிழமுதை பருகுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. புங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
4: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின் போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன்

ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30 தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. டான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரையொட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்ற உள்ளார். கடந்த 2018 தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16th இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார்.
பேச்சுக்களின்

நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோலேகா தலைமையிலான அணியில் 22 இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பொதுவாக காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காமன் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது பொதுவாக காதில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்களை பத்தி பார்ப்போம். காதை வந்து யூஸ்வலான வந்து நம்ம எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர் அண்ட் இன்னர் இயர், அதாவது வெளிப்புற காது, நடுக்காது மற்றும் உள்காது அப்படின்னு நம்ம பிரிச்சுப்போம். வெளிக்காதுங்கிறது நம்ம காது மடல், அப்புறம் உள்ள இயர் கெனால். நடுக்காதுங்கிறது காது உள்ள இருக்கிற அந்த எலும்புகள், கேட்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எலும்புகள் அதெல்லாம் இருக்கிறது. உள்காதுங்கிறது காதனுடைய நரம்பு, மூளைக்கு சென்றடையும் நரம்பு பகுதி, அது இருக்கிற இடம். ஸோ வெளிக்காது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நார்மலாக வந்து இந்த பின்னாங்கிறத காது மடலில் வந்து ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், வைரல் இன்ஃபெக்ஷன் அதாவது ஹெர்பஸ் ஜாஸ்டர்னு சொல்லப்படுற இன்ஃபெக்ஷன்கள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் காது வந்து ஏதாவது அடிபட்டு அதனால காது மடலில் ரத்தம் கொடுக்கறது, ஹெமடோமா ஆரிஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஏற்படலாம். இல்லைன்னா சில சமயம் தண்ணி மட்டும் சேர்ந்து சீரோமா அப்படின்னு சொல்லப்படுற கலெக்ஷன்ஸ் வந்து காது மடல் வீங்கிடலாம். இல்லைன்னா காது மடலில் உள்ள மஜ்ஜை இன்ஃபெக்ஷன் ஆகி பெரிகான்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ இவை அனைத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக்ஸு, ஆன்டிபயோட்டிக் க்ரீம் அதெல்லாம் போடலாம். சப்போஸ் நான் சொன்ன இந்த ஹெமடோமோ ஆரிஸ், காது மடலில் ஏதாவது ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கரெக்டான டைமில் ட்ரீட் பண்ணணும்.

0: ஏன்னா இந்த ஹெமடோமாரிஸ்ங்கிறது காது மஜ்ஜைக்கும் தோல்புறத்துக்கும் இடையில என்ன ஆகும்னா ரத்த கலெக்ஷன் ஏற்பட்டுரும். இது வந்து அந்த மஜ்ஜைக்கு போகப்படுற ரத்த சப்ளையை நிறுத்திவிடும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னா அந்த மஜ்ஜை வந்து அழுகி போய் காதனுடைய ஷேப்பே மாறி போய் காது சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஹெமடோமா ரத்த கசிவு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை தகுந்த முறையில் ஐஎன்டி அதை இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த ரத்தத்தை நம்ம வந்து வெளியில் எடுத்து அதுக்கு ப்ராப்பராக ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி தான் அந்த சீரோமாங்கிறதுக்கும் ஊன் தண்ணியும் நம்ம வந்து வெளியில் ஐஎன்டி மூலமாக வெளி நீக்கி விட்டு பட்டன் ப்ரொசீஜர் இல்லை விண்டோ ப்ரொசீஜர் அறுவை சிகிச்சையை நம்ம மேற்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிடிஸ் எக்ஸ்டர்னா, இது என்னன்னா காது மடலுக்கு அப்புறம் காது நுழையும் அந்த பகுதி, அந்த பகுதியில வந்து என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காது ப்ராப்பர் ஹைஜீன் இல்ல, அதாவது இயர் பட்ஸ் யூஸ் பண்றது, எல்லா இடத்துலயும் கை வச்சுட்டு நம்ம காதுல கை வைக்கிறது, இல்லைன்னா வந்து இயர் பின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் போடுறப்ப அந்த காதனுடைய தோல் வந்து ரொம்ப மிகவும் மெல்லிதானது. அதுல ஏதாவது சின்ன கீரல்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது மூலமா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். இதுல வந்து காதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும் பேஷண்ட்டுக்கு, அந்த ஒரு சைட் ஃபேஸ் பெயின், காது பெயின் இது மாதிரி ரொம்ப சிவியரா இருக்கும், ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு காதுல எக்ஸாமின் பண்ணிட்டு காது அந்த துவாரத்தில் ஆன்டிபயோட்டிக்ஸ் வீக்கம்லாம் குறையறதுக்கு மருந்து பஞ்சுகள் இயர் விக் அப்படிங்கிறத வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தகுந்த ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறத போடலாம். அப்போதான் வந்து அதுக்கு தீர்வான குணம் ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காமனாக சொல்லப்படுற ஏஓஎம் அக்யூட் ஆர்டிடிஸ் மீடியா. சில சமயம் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நடு ராத்திரியில் திடீர்னு பயங்கரமாக அழுவாங்க, எதுக்கு அழுகிறாங்க என்னன்னே தெரியாது. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா நடு காதில் தண்ணி கோக்க ஆரம்பிக்கும், அதாவது காது வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நடு காதில் தண்ணி சேர ஆரம்பிக்கும். சேர ஆரம்பிக்கிறப்ப அந்த வலியினால குழந்தைகள் வந்து பயங்கரமாக அழுவாங்க. யூஷுவலா வந்து இது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் கோல்டு, சளி பிடிச்சிருக்கப்ப, இல்லைன்னா வந்து அடினோயிட்டிஸ், டான்சிலைட்டிஸ் இந்த மாதிரி சமயத்துல வரும். யூஷுவலா அந்த காதுக்கும் நாசிக்கும் ஒரு டியூப் இருக்கும், அதற்கு பேர் வந்து யூஸ்டிஷியன் டியூப். அதோட வேலை என்னன்னா நம்ம நடு காதுக்கும் நாசிக்கும் பிரஷர் ரெகுலரைசேஷன் பண்றது. சோ வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறப்ப அந்த டியூப் வந்து வீக்கமடைந்து நடு காதுல நீர் சேக ஆரம்பிக்கும். நீர் சேர ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெயின்னால குழந்தைகள் வந்து பயங்கரமா அழுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணிட்டு தகுந்த நேசல் ட்ராப்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், பெயின் கில்லர் இதெல்லாம் கொடுத்தோம்னா செட்டில் ஆயிடும். அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காதில் சீழ்வடியும் பிரச்சனையோட வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸாமின் பண்ணி பாக்குறப்ப காதுல பாத்தீங்கன்னா ஜவ்வுன்னு சொல்லப்படுற டிம்பானிக் மெம்பரேன்ல துவாரங்கள் ஓட்டை இருக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ரெக்கரண்டா இன்ஃபெக்ஷன் வந்து வந்து அந்த ஓட்டை வந்து வலிவிழந்து ஓட்டைகள் ஃபார்ம் ஆகலாம். சோ அவங்களுக்கு என்ன சொல்வோம்னா கிரானிக் ஆர்டிடிஸ் மீடியா. சோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம வந்து வர்ற சீழை எடுத்து பஸ் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி, என்ன கிருமி இருக்கு, என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அது தகுந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மருந்துகள் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஆறாத பட்சத்துல அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளலாம். மெரிங்கோ பிளாஸ்டி இல்ல டிம்ஃபனோ பிளாஸ்டின்னு சொல்லப்படுற அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளலாம். எந்த ஒரு காது இன்ஃபெக்ஷனையும் நம்ம வந்து அலட்சியமா சாதாரண போக்குல விடாம அதை தகுந்த மருத்துவர்களை சந்தித்து அவங்களுடைய ஆலோசனையை பெற்று அதற்கேற்றாற் போல மருத்துவம் செய்து கொள்வதுதான் உச்சிதமானது. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பொதுவாக காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.

ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் உற்சாகமான, ஹாப்பியான, வண்டர்ஃபுல்லான குட் மார்னிங்.

நேரம் 7:32 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ புதுவை 102.8 இது வணக்கம் மக்களே. நம்மளுடைய வணக்கம் மக்களே ஷோல ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய இந்த மார்னிங் ஃப்ரெஷ்ஷா நாலேஜபிளா எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் பண்றதுக்காக உங்களுடைய நாலேஜுக்கு வந்து வளர்க்குற மாதிரி ஒரு சூப்பரான எஃபி க்வெஸ்சன்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நீங்க கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நீங்க நம்மளுடைய ஆகாஷவாணி புதுச்சேரி அப்படிங்கிற எஃபி பேஜ்ல போயிட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஷோ கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே நம்ம கேட்கற கேள்வி சம்பந்தமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஓகே, சோ இந்த டே யார் யாரெல்லாம் ஸ்பெஷலான டேவா கொண்டாடிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் சூப்பரான பர்த்டே விஷஸ், வெட்டிங் விஷஸ். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே சூப்பரான விஷஸ் சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுடைய பிளானை பயங்கரமா போடுங்க, அட்டகாசமா தட்டி தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. வரக்கம் மக்களை நிகழ்ச்சியோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குடும்பம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது முக்கியமான விஷயமும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அரசாங்கமும் நம்ம குடும்பத்துக்காக நிறைய நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எஸ், அதை பத்தின கேள்வியை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் கேட்க போறேன். ஸோ நம்மளுடைய வணக்கம் மக்களே எஃபி க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரதமருடைய குடும்ப நல கண்காணிப்பு திட்டத்தின் முன்னோடி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அது எங்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் தான் உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன். அதாவது நீங்க சொல்ல வேண்டிய பதில் இந்த கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். பிரதமருடைய குடும்ப நல கண்காணிப்பு திட்டத்தின் முன்னோடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு சூப்பரா ஆன்சர் பண்ணுங்க. ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற நம்மளுடைய பேஜ்ல சூப்பரா சாங் வந்துட்டே இருக்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இத்திரைப்படத்துல இருந்து ஹரிச்சரண் மற்றும் ஷேயா கோஷலோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல பூக்களையே சற்று ஓய்ந்திடுங்கள். ஏ ரஹ்மான் மியூசிக்ல.

0: மைசூர் வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
1: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
2: வணக்கம். மக்களைய நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிரதமரின் குடும்ப நல கண்காணிப்பு திட்டத்தின் முன்னோடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படிங்கிற இந்த கேள்விதான் உங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன் இல்லையா. சோ இதுக்கான பதில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளுடைய எஃபி பேஜான ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற பேஜ்ல அமைச்சுட்டே இருக்காங்க. யார் யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் கொடுக்கறாங்க அப்படிங்கிற நம்மளுடைய நிகழ்ச்சியோட எண்ட்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன, இது எப்போ தொடங்கினாங்க, யார் யார் தொடங்கினாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா. சோ இந்த திட்டம் தொடங்கினதுக்கு, அதாவது பிரதமரின் குடும்ப நல கண்காணிப்பு திட்டம் தொடங்கப்பட்டதுக்கான முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்ப காலத்துல இருந்து குழந்தை 18 வயது அடையும் வரைக்கும் அவங்களுடைய ஒரு குழந்தையுடைய உடல் நலம், அவங்களுடைய ஊட்டச்சத்து, தடுப்பூசி, கல்வி, அரசு நலத்திட்ட பயன்கள், இது எல்லாத்தையுமே ஒரே டிஜிட்டல் தளத்துல கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது. சோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான நோக்கம். ஒரு குழந்தைக்கு இது எல்லாமே கரெக்டா கிடைக்குதா அப்படிங்கிறது தான், இது வந்து டிஜிட்டல் லைஃப்ல வந்து கண்காணிக்கப்படுறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமா இருந்துட்டு இருக்கு. அடுத்ததான் இதோடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசினுடைய மரபு அணுவியல் ஒருங்கிணைந்த உயிரியல் மையத்துல காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ டெக்னீஷியன் பிரிவுல மொத்தமா 15 இடங்கள் இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 10வது வகுப்பு ITI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 4-7 ஜூலை 4ஆம் தேதி, ஓகேங்களா. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு, இன்னைய சேர்த்தோம்னா 4 நாள். ஸோ அன்னைக்கு இருக்கிறபடி 18-28 வயது வரைக்கும் இருக்கிறவங்க, அந்த டேட்குள்ள 18-28 வயது வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கான தகுதியுடையவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வில் இருக்கும், ட்ரேட் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹500 அப்படின்னும், பெண்கள் SC ST பிரிவினர் கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா IGIB.RES.IN அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் என்ன அப்படின்னு

பார்த்தோம்னா ஜூலை மாதம், இந்த மாதம் அதே தான், 7/4/2026 தேதி வரைக்கும் தான், 2026 அதாவது இன்னொரு 4 நாள் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கடைசி நாள் இருக்கு. ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா ஜூலை 4 தேதிக்குள்ள கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில நம்ம கேட்ட கேள்வியா அகைன் நான் சொல்லிடுறேன். பிரதமருடைய குடும்ப நல கண்காணிப்பு திட்டத்தின் முன்னோடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படிங்கிற இந்த கேள்விக்கான ஆன்சரை ஆகாஷவாணி புதுச்சேரி அப்படிங்கிற நம்மளுடைய எஃபி பேஜ்ல போயிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். காக்க காக்க திரைப்படத்துல இருந்து பினாரியே வந்துட்டு இருக்கு. ஹரி ஜெயராஜுடைய பியூட்டிஃபுல்லான மியூசிக்ல எனர்ஜியா பாடல் கேட்கலாம்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ஷோ மக்களே, 7:48 மக்களே, நிகழ்ச்சியில நம்ம கேட்ட கேள்வி, பிரதமரின் குடும்ப நல கண்காணிப்பு திட்டத்தின் முன்னோடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ இத பத்தின ஒரு சில தகவல்களும் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிட்டோம். ஒரு குழந்தை வந்து கர்ப்ப காலத்திலிருந்து 18 அடையும் வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான தேவைகள், அரசு நல திட்டங்களுடைய பயன்களெல்லாம் அவங்க வந்து கரெக்டா பயன்படுறாங்களா அப்படின்றத கண்காணிக்கிறது, டிஜிட்டல் தளத்துல கண்காணிக்கிறது தான் இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம். இதோட முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது அப்பா ஐடியோட இணைக்கப்பட்ட தனிப்பட்ட ஒரு அடையாள எண் இருக்கு. ஸோ அது வந்து பிறப்பு, இறப்பு மற்றும் பிற அரசு தரவு தளங்களோட ஒருங்கிணைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம தடுப்பூசி தவறுதல், ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளி இடைநிறுத்தம், இது எல்லாத்துக்குமே தானியங்கி எச்சரிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தகுதியான குடும்பங்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் சரியான நேரத்துல கிடைக்கிறத உறுதி செய்தல், இது எல்லாமே இந்த திட்டத்துடைய முக்கியமான அம்சங்களா இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, இவ்வளோ ஒரு முக்கிய நோக்கமும் அதே மாதிரி முக்கிய அம்சங்களும் கொண்ட இந்த பிரதமருடைய குடும்ப நல கண்காணிப்பு திட்டம் முன்னோடி திட்டம் அப்படிங்கறது எங்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரு அப்படின்றதெல்லாம் நீங்க நிறைய பேரு நம்மளுடைய ஆகாஷவாணி புதுச்சேரி அப்படிங்கிற FB பேஜ்ல நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம யாரு அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மத்திய அரசுடைய பல்வேறு துறைகள்ல காலி இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை UPSC வெளியிட்டிருக்குது. பொருளாதார உதவி இயக்குநர்ல 50, ஆபரேஷன் ஆபீசர்ல 19, ஏர் சேஃப்டி ஆபீசர்ல 15, உதவி சட்ட ஆலோசகர்ல 12, தனி செயலர்ல 12, உதவி பதியாளர்ல 11, ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர்ல 9 உள்ளிட்ட மொத்தமா 538 இடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா BE, BTEC, MSc, MA, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா BL, இது எல்லாமே இதுக்கான தகுதின்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்து 3/7/2026 படி 18 to 50 வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தேர்ச்சி முறை அப்படின்னா எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலமா நடக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணமா 25 ரூபாயும், பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் July 3rd, இன்னும் 3 தான் இருக்கு. இதை பத்தின மேலும் பல டீட்டெயில்ஸ் விவரங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா UPSC.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: தேங்கியிருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு, சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
6: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
7: தெரியாது சார்.
6: கோரி மேடு
7: தெரியுமே? தெரியாது சார்.
6: கீழூர், அரியூர், பங்கூர்
7: சத்தியமா தெரியாது சார்.
8: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
9: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறதையும், யார் யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பாக்குற டைம் வந்தாச்சு. சோ எஸ், நம்ம கேட்ட கேள்விக்கு யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். பிரதமரின் குடும்ப நல கண்காணிப்பு திட்டத்தின் முன்னோடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படிங்கிற இந்த கேள்விக்கான சரியான பதில் அனுப்பியவர்கள் யார் யாரு அப்படின்னு பாக்கலாம். ஓகே, ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா அவர்கள் கரெக்டான ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததா புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணிபாலன் ஆன்சர் பண்ணியிருக்காரு.

0: கருப்பண்ணன் ரங்கசாமி அவர்கள் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ஹரிஹரன் அவர்கள் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பி கே பூபால பாலன் அவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அன்னூர் கஞ்சப்பள்ளியில இருந்து கே எம் சண்முகம் அவர்கள் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமக்குண்டான் பாளையத்துல இருந்து சொல்லிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ண கணேசன் ஆன்சர் பண்ணிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் ஆன்சர் பண்ணிருக்காரு. பொன்னியம்மன் மேடு வண்ண கணேசன் அவர்கள். அடுத்ததா பாபு முல்லக்காடுல இருந்து எரவாஞ்சேரியில இருந்து ஷாகுல் ஹமீது ஆன்சர் பண்ணிருக்காங்க. அடுத்ததா மகேஸ்வரன் உமா இவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தில்லை வில்லாளன் ராஜன் ஆன்சர் பண்ணிருக்காங்க. பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன் ஆன்சர் பண்ணிருக்காரு. அடுத்ததா பாபு முல்லக்காடுல இருந்து ஆன்சர் பண்ணிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் ஆன்சர் பண்ணிருக்காரு. அடுத்ததா மதுரை சோ சண்முக சுந்தரம் ஆன்சர் பண்ணிருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கருப்பண்ணன் ரங்கசாமி ஆன்சர் பண்ணிருக்காரு. கொருக்காத்தூர் கே கே ஞானமுருகன் ஆன்சர் பண்ணிருக்காரு. பட்டாளம் அபுல் ஜலீல் ஆன்சர் பண்ணிருக்காரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனி ராஜ் சென்னையில இருந்து ஆன்சர் கொடுத்திருக்கிறாரு. ஓகே, நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கீங்க ஆன்சர். ஓகே, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஓகே, நம்ம எல்லாருமே சொல்லிட்டோமே என்னதான் ஆன்சர் அப்படிங்கறது தானே. எஸ், வெயிட் பண்ணுங்க, என்ன ஆன்சர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஆன்சர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்கல்ல. ஓகே, ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மயிலை பட்டாபி கண்ணன் இவங்க வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. கீர்த்தி கீதாஞ்சலி ஆன்சர் பண்ணிருக்காங்க. பாரிவல்லல் ஆன்சர் பண்ணிருக்காரு. ஓகே, சோ எல்லாருக்குமே சூப்பரான வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல காந்தி நகர்ல தான் நம்மளுடைய இந்த திட்டம், நம்ம இன்னைக்கு கேட்ட கேள்விக்கான இந்த திட்டம் தொடங்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா குஜராத் காந்தி நகர்ல தான் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கீங்க. எஸ், எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பிரதமருடைய குடும்ப நல கண்காணிப்பு திட்டத்தின் முன்னோடி திட்டம் அப்படிங்கறது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர்ல துவக்கி வச்சிருக்காங்க. சோ 28ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ கண்டிப்பா இந்த கேள்வியும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ண அத்தனை பேருக்கும், நிகழ்ச்சியை கேட்டிருந்த அத்தனை பேருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி அன்பரசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சோ குடும்ப நலத்திட்டம் பத்தி நம்ம கேள்வி கேட்டோம் அப்படிங்கறதுனால ஒரு சூப்பரான பாடல் ஹரிஹரனோட வாய்ஸ்ல, வித்யாசாகருடைய மியூசிக்ல கண்டேன் காதலை திரைப்படத்துல இருந்து சுத்துது சுத்துது இந்தாரு பாடல் கேட்டு என்ஜாய்
1: பண்ணுங்க.
0: நிகழ்ச்சியோட அடுத்துதான் நம்மளுடைய அடுத்த நிகழ்ச்சிக்கா, நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கா, நம்ம ஆர்ஜே காயத்ரியும் ஆர்ஜே அர்ச்சனாவும் வெயிட்டிங்ல இருக்காங்க. மிஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணி கேளுங்க.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். ஜப்பானிய பிரதமர் திருமதி சானோ டகாச்சி 3 நாள் இந்திய பயணமாக இன்று மாலை புதுடெல்லி வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்தர உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். கிரீஸ் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு UPI மூலம் பணம் செலுத்தும் வசதியை யூரோ பேங்க் நேற்று தொடக்கியுள்ளது. இந்தியாவின் தேசிய பணப்பட்டுவாடா கழகத்திற்கும் யூரோ வங்கிக்கும் இடையிலான உடன்பாட்டின் கீழ் இந்த வசதி அமலுக்கு வந்துள்ளது. இந்தியா நீண்டகால புலப்பெயர்வு மற்றும் தற்காலிக இடப்பெயர்வு காரணமாக 28 நாடுகளுடன் கூட்டாண்மை உடன்பாடு செய்து கொண்டுள்ளது. மனித வள பரிமாற்றம் தொடர்பாக புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதை தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று புதுடெல்லியில் அந்நிய நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம் குறித்த 2ம் கட்ட இணையதளத்தை தொடக்கி வைத்தார். கடல் கடந்து வாழும் இந்திய குடிமக்களுக்கான மின்னணு அட்டைகளையும் அவர் வெளியிட்டார். மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி புதுடெல்லியில் நடப்பு ஆண்டிற்கான இந்தியா ஸ்கில்ஸ் போட்டிகளை தொடக்கி வைத்தார். தொழில்துறைக்கு தேவையான 61 திறன் பிரிவுகளில் இளையோர் ஆற்றலை இனம் கண்டு ஆதரிக்கும் நோக்குடன் இப்போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்கோடு ஒருங்கிணைப்பு மையத்தின் மாநில நிலைக்கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி DIG திரு சத்யசுந்தரம் நேற்று காரைக்காலை ஒட்டிய ஆழ்கடல் பகுதியில் படகுகளை நிறுத்தி அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். மீனவர்கள் என்ற பெயரில் கடத்தலில் ஈடுபடுவோரை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் கவிஞருமான புவியரசு வயது மூப்பு காரணமாக கோவையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 96. அவரது இயற்பெயர் ஜெகந்நாதன். தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாக புவியரசு என தனது பெயரை மாற்றிக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: உற்சாகமான இனிய காலை வணக்கம் மக்களே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. 8:03:20 ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே காயத்ரி இன்னைக்கு எங்கிருந்து பேச போறாங்க, பேசலாமா? ஹாய் காயத்ரி, வணக்கம்.
1: நிறைய பேர் வந்து வாக்கிங் வந்து அதுல வந்து ஒருத்தர் வந்து 60 வருஷமா இங்க பாத்துக்கிட்டோமா அப்படின்னு வந்து வேற அவர்கிட்ட நம்ம பேசலாம்.
2: 40 வருஷம் முன்னாடி ரொம்ப மரம் நிறைய இருந்தது. இப்ப மரம் கம்மியாகி போச்சு. ஆனா வந்து நான் அந்த மாதிரி இப்ப இல்ல, இப்ப நல்லாவே இருக்கு.
1: அதாவது முன்னாடி வந்து போக்குவரத்து வசதி,
2: போக்குவரத்து வசதி இல்ல, நடக்க மாட்டாங்க, நிறைய நடக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கும். இப்ப நல்லா
1: இருக்கு. எந்த டைம்ல வருவீங்களா?
2: மார்னிங்கும் வந்தேன், ஈவினிங்கும் வருவேன், ரெண்டு டைமும் வருவேன். இப்ப ஈவினிங் வர்றது இல்ல, நானே காலையில மட்டும்தான் வந்தேன்.
1: காலையில மட்டும்தான். நீங்க உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
2: கட்டாயம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இப்ப ஈவினிங் தான் வராங்க. ஆமா, மார்னிங்ல வர்றது இல்ல யாரும். ஈவினிங் தான் நானும் வந்து நின்றேன். இப்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு
1: ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றீங்க இல்லையா? காலையில ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம
2: தனியா ஆமா தனியா போக வேண்டியதுதான் இருக்கு. அவங்க ஈவினிங்ல வராங்க, நம்மளுக்கு வர முடியல. டைம் எனக்கு ஏஜ் ஆகி போச்சு, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் எனக்கு உடம்புல, அதனால என்னால வர முடியல. அதனால காலையில மட்டும் வந்துட்டு போயிருது. காலைல 6 மணிக்கு வந்துடுவோம் எனக்கு.
1: ஓகே சார். இப்ப நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நீங்க வந்து வாக்கிங் போக அப்படின்னு
2: சொன்னீங்க,
1: அதெல்லாம் என்னென்ன உங்க ஞாபகம் இருக்கு? வந்து ஈவினிங்ல மார்னிங்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது எனக்கு இதெல்லாம் மறக்க முடியாத ஞாபகம். இந்த கிரவுண்ட்ல நிறைய விஷயம் பேசியிருக்கேன் அப்படின்லாம் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கீங்க, என்னென்னலாம் நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க, உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா?
2: இல்ல, ஃப்ரெண்டுங்க கூட வந்து நான் பேசினது அதே மறக்க முடியாத விஷயம் தானே. ஃப்ரெண்டுங்க கூட பேசி நிறுத்தே வந்து இப்ப நான் போனா ஒரு வீட்டுக்கும் நான் போகணும், அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும் பேசுறதுக்கு. இங்க எல்லாரும் இங்க ஸ்டாண்ட் ஆயிட்ட பிறகு அவங்ககிட்ட பேசிக்க வேண்டியதானே, ஒண்ணும் இல்ல. ஆமா, அதுவே மறக்க முடியாத விஷயம்
1: தானே.
2: ஆமா, ஃப்ரெண்ட்ஸா பாக்குறதே பெரிய விஷயம் தானே. ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் போகணும், எல்லாரும் அசம்பிள் ஆயிடும் போது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுவே எனக்கு.
1: எத்தனை பேர் இருக்காங்க சார்?
2: 8 பேர் இருக்காங்க.
1: 8 பேர் இருக்காங்க. 8 பேர் வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க.
2: ஆமா, அசம்பிள் ஆயிடுவாங்க. அதனால அப்படியே எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு.
1: பெரிய விஷயம்.
2: ஆமா,
1: ஒன்னு நாள் தவறாம 8 பேரும் வந்து பிரசன்ட்.
2: ஆமா, கட்டாயமா கட்டாயமா
1: கட்டாயமா
2: கட்டாயமா ஆயிடுவோம்.
1: ஓகே சார். இப்ப இந்த பிஏபி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னென்ன எல்லாம் நீங்க வந்து இங்க இருக்கு சொல்லுங்க சார்.
2: அவங்க பிராக்டிஸ் பண்ணி கிளம்பிட்ட பிறகு வேற புதுசா அந்த பேட்ச் வந்துடும். அது ஒரு 6 மாசம்

0: மாசம் அந்த மாதிரி ஆகும், அந்த பிறகு வரும்.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்?
0: நான் இப்போ சும்மா தான் மேடம் இருக்கிறேன், தற்சமயம் ஒன்றும் வேலை செய்யல. நான் முன்னாடி பேக்கரி வச்சுருந்தேன், பேக்கரி எல்லாம் டிவெலப் ஆகி போச்சு, அதனால் இப்போ தற்சமயம் சும்மா தான் இருக்கு. நான் ரியல் எஸ்டேட் பண்ணின்னு இருக்கிறேன், ரியல் எஸ்டேட்டில் அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது, ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இதுக்கு இல்லை.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி. நாம வந்து நிறைய விஷயங்களை வந்து இங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் நிறைய தகவல்களை வந்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
0: ஓகே மேடம்,
1: நன்றி. ஓகே நேயர்களே, நம்ம இங்க வந்து பேசிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து கேக்குதோ அப்படின்னு நினைக்கிறேன். இங்க வந்து பரேடு வந்து நடந்துட்டு இருக்கு, நிறைய போலீஸ் ஆபீசர் வந்து பரேட் பண்ணிட்டு அங்க பேண்டோட சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இங்க வந்து பேண்ட் யூனிட் தனியா ஒண்ணு இருக்கு, அதாவது இங்க அந்த வாசிக்கிறாங்க இல்லையா, அந்த பேண்ட் யூனிட் தனியா ஒண்ணு இருக்கு, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா டெய்லியும். இங்க நிறைய ஆபீசர்ஸோட குவார்டர்ஸ், ஆஃபீஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் பேசலாம், ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் காத்துட்டு இருக்கு, போகன் படத்திலிருந்து செந்தூரா பாடல். அதற்கு முன்னதாக சின்ன பிரேக்.

0: பேலன்ஸ் நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
3: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
4: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
5: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. தி ஹெட்லைன்ஸ். விகசித் பாரத் ஜி ராம்ஜி ஸ்கீம் கம்ஸ் இன் டு ஃபோர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி டுடே, ரிப்ளேசிங் எக்ஸிஸ்டிங் எம்ஜி நரேகா. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஸ்பீக்ஸ் டு இரானியன் பிரசிடென்ட், ஸ்ட்ரெஸ்ட் need for continued efforts to secure lasting peace in West Asia and safeguarding freedom of navigation and commerce. Japanese Prime Minister Sanae Takaichi to arrive in New Delhi this evening on a 3-day visit to India. France beat Sweden 3-0 to enter round of 16 at FIFA World Cup football, and India's men's cricket team to begin their 5-match 2020 international series against hosts England today. விகசித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமீன் விகசித் பாரத் ஜி ராம்ஜி ஆக்ட் 2025 வில் கம் இன் டு ஃபோர்ஸ் அக்ராஸ் ரூரல் இந்தியா வித் இஃபெக்ட் ஃப்ரம் டுடே. The Rural Development Ministry says that the Act, which guarantees 125 days of wage employment in every financial year, will empower rural India. Our correspondent reports that a provision of 95,692 crore rupees has been made in the current financial year for operationalization of the new framework across the country.
1: The VBG Ramji Act replaces the 20-year-old Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act 2005. The new act aims to enhance the statutory employment guarantee from 100 days to 125 days in a financial year. This enhanced employment guarantee is intended to support the accelerated pace of rural development, provide greater income security, and empower rural households. The Act places strong emphasis on timely, transparent, and accountable wage payments. The new Act also provides for an unemployment allowance if work is not provided within the stipulated time. The Viksit Bharat Ji Ramji Act is a comprehensive legislative framework designed to align rural employment generation with the national vision of Viksit Bharat by 2047. Aman Yadav, Akashvani News, Delhi.
0: The central government has notified revised wage rates under the Viksit Bharat Ji Ramji Act 2025, effective from today. According to the notification issued by the Rural Development Ministry, wage rates have been enhanced across all states and union territories.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 8:30, 16 நொடிகள்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்.
5: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: வெல்கம் பேக் டு நம புதுவை PAP ground. இங்கிருந்து நம்ம ஆர்ஜே காயத்ரி பேசிட்டு இருக்காங்க, பேசலாம் வாங்க காயத்ரி.
6: வந்து நியூஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இங்க திருப்பி வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொன்னா, நிறைய பேர் இப்பதான் வாக்கிங் வர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்கேயும் வந்து பரேட் இன்னும் முடியல. ஆக்சுவலா ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. நான் இது அப்படியே வேடிக்கையே பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்க நம்ம கூட வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ மேம், ஹாய்.
6: உங்க பேர் சொல்லுங்க.
7: ஹரிணி.
6: ஹரிணி, என்ன பண்ணி?
7: நான் வந்து MSW பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில பண்ணிட்டு
6: இருக்கேன். எந்த ஏரியாவா?
7: நான் இங்கதான் பக்கத்துல சண்மகாபுரம்ன்றது, பாண்டிச்சேரியில சண்மாபுரம். ஸோ இங்க வந்து நான் ரெகுலரா வந்து வாக்கிங் வருவேன். அது மட்டும் இல்லாத சம்டைம்ஸ் கேம்ஸ் விளையாடுவோம் ஈவினிங் டைம்ல. ஈவினிங் டைம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த PAP-ன்ற ஒரு இடம். ஸோ இது வந்து நிறைய போலீஸ் வந்து எப்போதும் வந்து பரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பரேடுன்றது நம்ம சின்ன வயசுல பார்ப்போம் இல்லையா, ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பட் ஆனா நீங்க வந்து அதே நீங்க ஒரு மெச்சூர்டானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இவங்க பண்றதோட சீரியஸ்னஸ், அவங்க எவ்வளவு பெயின் அனுபவிக்கிறாங்க, அது எதுக்காக பண்றாங்க, என்ன பர்பஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு காவியம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஊரை பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே சொல்லியிருக்காங்க, இது பாண்டிச்சேரினாலே ரொம்ப பசுமையா இருக்கும், சூப்பரா இருக்கும்.

0: அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப வந்து அப்பா சொல்றது வந்து கேக்குறதுக்கு நல்லா இருக்கும், பட் ஆனா நம்ம ரியாலிட்டிய வந்து போய் பார்க்கும்போதுதான் ஓ அவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வரும். சோ நான் இது வந்து ஆரம்பிச்சது ஒரு 2 months தான் இருக்கும், நான் வந்து வாக்கிங் வந்து பிஎப்ல வர ஸ்டார்ட் பண்ணது. அந்த 2 months எனக்கு பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருந்தது. இங்க வந்தாலே நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப காம் ஆயிடுவேன், எனக்கு என்ன பண்ணணும், என்னோட லைஃப்ல இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா, மோட்டிவேஷனல் தாட். இங்க நடக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வாக்கிங் நடப்பாங்க, அவங்க எல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையா எதுக்காகவோ வந்திருக்காங்க. அவங்களை பார்க்கும்போது அவங்களோட குவாலிட்டிஸே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த இடமே ரொம்ப எனக்கு செகண்ட் ஹோம் மாதிரி சொல்லலாம். நான் வந்து காலேஜ் போகும்போது இந்த இடத்துல பார்த்துருக்கேன், பட் ஆனா இங்க வர ஆரம்பிச்சது இந்த பிளேஸ்ல வந்து நான் ரெகுலரா விளையாட ஆரம்பிச்சது வந்து இந்த 2 months தான் இருக்கும். எனக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாண்டிச்சேரியில இந்த சரௌண்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
1: இந்த பிளேஸ் எப்படி பிடிக்குங்கிறத வந்து இவ்வளவு அழகா வந்து சூப்பரா வந்து கேட்டுக்கு. நீங்க வாக்கிங் வந்து சின்னதெல்லாம் வர பாத்துருக்கேன்.
0: ஆமா,
1: நீங்க விளையாட நீங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாட வந்துருக்கீங்க?
0: ஃப்ரெண்ட்ஸோடயும்
1: விளையாட
0: ஃப்ரெண்ட்ஸோடயே வந்திருக்கேன். மோஸ்ட்லி என் தம்பி கூட தான் வருவேன், என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்க கூட வந்து ஷட்டில் விளாடுவோம், வாலிபால் விளாடுவோம், பிளஸ் வாக்கிங் நடப்போம். ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ் விளாடுவோம், அப்புறம் இது பண்ணுவோம், அவ்வளோதான்.
1: என் வீட்டில் வந்து உங்களுக்கு தெரியுமா விளையாட வர திடீர்னு ஒரு நாள் நீங்கள் உங்கள் தம்பியும் வந்து கலந்து வந்துட்டீங்க சொல்லல, அப்படின்னு எங்களை போனீங்க அப்படின்னு
0: சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன வந்து எங்க அம்மா அப்பா எதுவுமே தப்புன்னே சொன்னதில்ல. ஏன்னா கண்டிப்பா சொல்லிட்டு
1: போயிடுவேன், நல்ல
0: பிள்ளை நல்ல பிள்ளை ஸ்டூடெண்டா இருந்தேன், பட் ஆனா ரொம்ப நல்ல பிள்ளை எல்லாம் கிடையாது, போய் பேசுவேன் எல்லாமே பண்ணுவேன். ஆனா ஓகே நல்லா பண்ணுவேன், வீட்டுல நான் தான் நல்லா பண்ணுவேன். எங்க அப்பா அம்மா கிட்ட எனி டைம் திட்டு வாங்கிட்டு இருப்பேன், அடி வாங்குவேன். ஆனா என் தம்பி அப்படியே போட்டுட்டு அவங்க ரொம்ப செல்லும், அதனால ரொம்ப நல்ல பையன் பேர் வாங்குவான். இந்த மாதிரி வந்து விளையாடுவோம், ஆனா வீட்டுல சொல்லிட்டு வந்துருவோம். கேட்டாலும் இப்ப எல்லாம் போன் இருக்கு இல்லையா கையில, எனி டைம் எப்ப கால் பண்ணாலும் இந்த மாதிரி இங்க இருக்கமானா சரி ஓகே சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிளேஸ் போனா அவங்களுக்கும் தெரியும் நல்ல இடம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க பயப்பட மாட்டாங்க.
1: நீ ஏதாவது மறக்க முடியாத ஏதாவது ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்து இந்த மாதிரி எனக்கு இல்ல ஒரு ஞாபகம்
0: எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளேஸ்க்கு வரும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் வந்து பெருசு, அதாவது ரொம்ப ஒரு ஹை லெவல்ல நான் ஃபீல் பண்ணிட்டேன், ரொம்ப அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க எப்படி இருக்காங்க, ஐயோ நம்ம வந்து எப்படி இருக்கோமே அப்படின்ற ஒரு தாட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இங்க வந்தேன், ஃபர்ஸ்ட் டைம் வாக்கிங் வரும்போது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வர வர ரெகுலரா எனக்கு பழகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இவங்களை பார்த்தலாம் நம்ம பயந்தமாடா, நார்மலா நான் இவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சு
1: மைண்ட் செட்டே மாறி இருக்கு.
0: என்னோட மைண்ட் செட்டு ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கு நான் வந்ததுல இருந்து. மற்றபடி இது வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் சொல்லுவேன்.
1: நீங்க வந்து 2 months வாக்கிங் இப்ப ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்துருங்க, இப்ப திடீர்னு நம்ம பேசிட்டு சொல்ல
0: மாட்டோம்
1: பண்ணும்போது பரவாயில்ல ரெண்டு ரெண்டு மாதிரி இருக்கு.
0: அந்த மாதிரி இருக்காங்க, சில பேர் வந்து பாப்பாங்க சிரிப்பாங்க, அதோட முடிஞ்சுக்கு. ஏன்னா எல்லாருமே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்களும் ஆபீஸ் போவாங்க பாத்துருக்கோம். சோ அந்த மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப எதனா படிக்கணும் அப்படின்னா இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய வருது. சோ இங்க வந்து நிறைய பேர் நான் படிக்கிறவங்களையும் பாத்துருக்கேன். ஒரு சில பேர் வாக்கிங் போவாங்க, ஒரு சில பேர் கிரவுண்ட்ல விளையாடுவாங்க, அங்க பரேட் பண்ணுவாங்க, இங்க படிப்பாங்க. சோ ஒரு எல்லா வகையான டைமென்ஷன்ஸும் வந்து இந்த பிஎஸ்சில வந்து கிடைக்கும். சோ எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கவும் செய்வாங்க. ஆமா,
1: இப்ப ரொம்ப அழகா வந்து நீங்க நிறைய விஷயம் வந்து கிரவுண்ட பத்தி அப்படியே பூரிச்சு போச்சு எனக்குலாம்.
0: அதுவே ஒரு சில வந்து நம்ம வாக்கிங் இந்த உலகத்திலேயே உண்மையான ஒண்ணு சொல்லணும்னா, இப்ப நம்ம தெரியாதவங்களும் ஒரு ஸ்மைல் பண்ண வைக்கிறோம் பாத்தீங்களா ஒரு கட்டத்துல, அதுதான் வந்து பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்னே சொல்லலாம். அது வந்து ரொம்பவே ஒரு ஏதோ ஒரு வகையில நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிடிச்சிருக்கோம், சோ ஸ்மைல் பண்ணுவாங்க. சோ அது வந்து ரொம்பவே அழகான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அழகா வந்து நீங்க பேசுனீங்க. ஓகே சூப்பர், தேங்க்யூ.
0: தேங்க்யூ மேம் சோ மச். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சோ ரொம்பவே நன்றி எனக்கு. தேங்க்யூ மேம் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு.
1: தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ வந்து கேட்டுக்கிட்டே இருங்க, நிறைய விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நிறைய விஷயங்கள்

0: அவங்க ஹரிணி வந்து சொன்னாங்க, இந்த கிரவுண்ட் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து அவ்வளவு அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. இது வந்து நான் இன்னும் நிறைய பேட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.
1: நம்ம புதுவை கேட்டுருக்கீங்க, பெனி தயால் சுனிதி சௌஹான் குரல்ல ஒரு சூப்பர் ஹிட் சாங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மான் கராத்தே படத்துல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7,000 தள்ளுபடி.
0: தங்கம்

0: சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
1: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு,
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரி லெமன்.

0: பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
4: 8:53 நம்ம புதுவையை கேட்டிருக்கீங்க, பிஏபி கிரவுண்டிங் இருந்து நம்ம ஆர்ஜே காயத்ரி பேசிட்டு இருக்காங்க. காயத்ரி,
5: ஓகே, தேங்க்யூ அர்ச்சனா. நம்ம வந்து இன்னைக்கு பிஏபி கிரவுண்ட் தான். இங்க வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு கப்பல்ல வந்து சந்திச்சிருக்கேன். அவங்க வந்து 2 வருஷமா வாக்கிங் வராங்க, கப்பலாதான் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம். கணேஷ்
5: என்ன பேர் மேடம்? தனலட்சுமி. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இருக்கோம் வாக்கிங்?
6: ஒரு 2 இயர்ஸ் ஆகுது.
5: ஓகே சார், எங்க இருந்து வரீங்க? இந்தியா வரீங்க?
6: இல்ல மேடம், நம்ம அண்ணா நகர் அங்கெல்லாம் இடம் இல்ல. சரி, பக்கத்துல இருக்க பீஸ்ஃபுல்லா இருக்கா? இல்ல,
5: இந்த கிரவுண்ட பார்க்கும் பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுங்க.
6: விளையாடி இருக்கேன் அதே கிரவுண்ட்ல. இப்ப 20 வருஷம் கழிச்சு வாக்கிங் வரது நிறைய மெமரிஸ் இருக்கு மேடம். அது மாதிரி சொல்லாமன்னு கிடையாது, வருவோம். இவ்வளவு தூரம் வருவோம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வருதுன்றது, சைக்கிள் வருதுன்றது பெரிய விஷயம். இப்ப வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் பத்தி கிடையாது. அப்பெல்லாம் நான் கொண்டு 20 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பெரிய விஷயம்.
5: அப்படின்னு நம்புறேன். ஒரு பிரேக் அப்புறமா நம்ம பேசலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: FM Rainbow புதுவை 102.8ல நம்ம புதுவை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம RJ காயத்ரி பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா காயத்ரி என்ன சொல்றாங்க கேக்கலாமா? காயத்ரி,
3: ஓகே, தேங்க்யூ அர்ச்சனா. இன்னைக்கு வந்து நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து நான் பிஏபி கிரவுண்ட்ல வந்து ரொம்பவே ஜாலியா பண்ணேன். இன்னும் நிறைய பேர் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒருத்தர் பேசினாரு இல்லையா, அவர் என்ன சொன்னாரு, 6 to 8 வரைக்கும் வந்து இங்க பரேட் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னமும் வந்து பரேட் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்து நான் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஒரே ஒரு 3 லைன் மட்டும் தாங்க தெரியுது. அதுல ஒருத்தர் நிக்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா பண்றாங்க. பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவங்களோட எல்லா அந்த பரேட் பண்றாங்க எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலிங் கொஞ்சம் அப்படியே நடுவுல வந்து எட்டி பார்க்கற அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும் போதே ஒரு மாதிரி மெய்சிலிருப்பா வந்து உணர்ற மாதிரி இருக்கு. இங்க வந்து இந்த ஏரியா எப்போ வந்து தொடங்குனாங்க அப்படின்னா, 1972 வந்து இந்த கிரவுண்டு, இங்க இருக்க ஆபீஸ் குவார்டர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற வந்து 5 departmentsஓட இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆபீஸ் வந்து இங்க இருக்கு. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் இருக்கு, அப்புறம் ஒரு பேண்ட் யூனிட் இருக்கு. இங்க வந்து ஒருத்தர் சொன்ன மாதிரி இங்க ஒரு PHC கூட இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இன்னொரு கிரவுண்ட் வந்து இவங்க போலீஸ்க்காகவே வந்து கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த ஏரியாவே வந்து ஃபுல்லா குவார்டர்ஸ்ல இருக்கவங்க எல்லாமே வந்து இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸோட அபிஷியல்ஸ் அந்த மாதிரி இங்க ஒர்க் பண்றவங்க தான் இங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. இங்க பக்கத்துல இருக்க ஏரியால இருக்கவங்க எல்லாருமே காலையில இங்கதான் வாக்கிங் வராங்க. இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னது என்னன்னா, நாங்க நீங்க வந்தது வந்து கொஞ்சம் லேட்டு மேடம், இன்னும் நிறைய பேரே கூட்டம் இருப்பாங்க. நம்ம வந்து 6 to 7 எல்லாம் பார்த்தா அவ்வளவு பேர் இருப்பாங்க. இங்க பரேடும் நடக்கும், அந்த அதுக்கு மாதிரி வாக்கிங்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க வந்த டைமுக்கு எல்லாரும் ஆபீஸ் கிளம்பிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டதால கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதே நீங்க சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுல்லா பசங்க தான் விளையாடிட்டு இருப்பாங்க, நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம போலீஸ்க்கு செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த பசங்க ஃபுல்லா இங்க கிரவுண்ட்லே தான் செட்டில் ஆயிருப்பாங்க அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில பிஏபி கிரவுண்ட் பத்தி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. தொடர்ந்து புதுவை 2:08 நான் இங்க இருந்து பாய் பாய் சொல்லிக்கிறேன். நான் காயத்ரி.

0: நேரம் 8:55 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் மறைந்த தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு நண்பர், அவருக்கு சோதி இடத்துல நம்பிக்கை அதிகம், அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ எனக்கு நேரம் சரியாக இல்லை, சனி மாறினா எல்லாம் சரியாக போடும்பார். சனியை கண்டு பயப்படாதீங்க சார் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்னார். சனியால் ஏற்படுற இடைஞ்சலை விட சனி பற்றிய பயத்தினால் ஏற்படுற இடைஞ்சல் தான் அதிகம்னார். அவர் ஒரு மாதிரியாக இவரை பார்க்க ஆரம்பித்தார். அது சம்பந்தமாக ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு கதையை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அது என்ன கதைன்னா, கைலாயத்தில் இருக்கிற பரமசிவனை பார்க்குறதுக்காக பக்த கோடிகள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்களாம். அவங்கெல்லாம் அங்கே வசதியாக தங்கிறதுக்கு ஒரு மண்டபம் கூட இல்லை. காற்று மழை வெயிலில் கஷ்டப்பட்டாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. உடனே பார்வதி இதை கவனித்தாங்களாம். சரி, அவரை தேடி வர்றவங்களுக்கு நிழலாக பாதுகாப்பாக ஒரு மண்டபம் கட்டலாம் அப்படின்னு அதை கட்டி முடித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சோதிடர் வந்திருக்கார். அவர் மண்டபத்தை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அம்மா நீங்கள் வந்து மண்டபம் கட்டின நேரம் சரியில்லை, சீக்கிரமே சனி வந்து உட்கார போகிறார், உடனே இந்த மண்டபம் இடிஞ்சு விழ போகுது அப்படின்னாரா. இதை கேட்டதும் பார்வதிக்கு கோபம் வந்துட்டுது. நேராக பரமசிவங்கிட்ட போனாங்க. இந்த அம்மா, என்னங்க இதை கேட்டிங்களா அப்படின்னாங்களாம். என்ன ஆச்சுன்னார் அவர். நான் கட்டியிருக்கிற மண்டபத்தில் சனி வந்து உட்கார போகிறாராம், மண்டபம் இடிஞ்சு விழப்போதான் ஜோசியர் சொல்கிறார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்களாம். நான் கட்டின மண்டபத்தை சனி வந்து இடிக்கிறதுன்னா நம்ம கௌரவம் என்ன ஆகிறது, என்னை விட சனி பெரிய ஆளா, அதுக்கப்புறம் நம்மால் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அப்படின்னாங்களாம். எதுக்காக பயப்படணும் அப்படின்னார். நீ சொல்கிறது நியாயம்தான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாராம். நீங்கள் இப்போயே புறப்பட்டு நேராக சனிக்கிட்ட போங்க, நீ இங்கே வரக்கூடாது, மண்டபம் இடியக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்களாம். பரமசிவன் யோசனை பண்ண ஆரம்பித்தார். இதை பார் தேவி, சனிக்கு சகல சக்திகளையும் நாமளே கொடுத்துட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயம் இல்லை, அதே நேரத்தில் மண்டபம் இடிஞ்சால் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படுங்கிறது நியாயம்தான். ஒன்று பண்ணுவோம், நான் நேராக சனிக்கிட்ட போகிறேன், நீ இங்கே வர வேண்டாம்னு சொல்லி பார்க்குறேன், சரின்னு ஒத்துக்கிட்டால் பரவாயில்லை, முடியலன்னு சொல்லிட்டா நான் அங்கே இருந்தபடியே என் உடுக்கையை ஆட்டி சத்தம் கொடுக்குறேன், அதை வச்சு நீ வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சனி இங்கே வர்றதுக்குள்ளே மண்டபத்தை நீயே இடித்து தள்ளிவிடு. யாராவது கேட்டால் ஏற்கனவே கட்டியிருக்கிற அமைப்பு பிடிக்கல, புதுப்பிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிடு. சனி வந்து இடித்தா தானே கௌரவ குறைச்சல், அதுக்கு முன்னாடி நீயே இடிச்சுடு, உன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கோ அப்படின்னாராம். சரி, அப்படியே செய்வோம் நாங்களாம். இவங்க பரமசிவன் புறப்பட்டு போனார். சனீஸ்வரனை பார்த்தார், விவரத்தை சொன்னார். சனீஸ்வரன் அதை கேட்ட உடனே, இவ்வளவு தூரம் நீங்களே வந்து கேட்டுக்கிட்ட பிறகும் நான் மீறி அங்கே வருவேனா, மண்டபத்தை இடிக்கிறதுல எனக்கும் விருப்பம் கிடையாது, அதனால் இதுக்கு பிரதிபலனாக நீங்கள் ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னு கேட்டுக்கிட்டாரான் சனீஸ்வரன். என்ன செய்யணும் சொல்லுன்னார் ஈஸ்வரன்.

0: ஒரே ஒரு தடவை உங்கள் ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னாராம். அவ்வளவு தானே, இதை ஆடுறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பித்தார். அப்படி ஆடும்பொழுது அவர் கையில் இருந்த உடுக்கை இயல்பாகவே அசைய ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் பார்வதி காதில் விழுந்தது, அவ்வளவுதான். சரி, சனி சம்மதிக்கலை போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் வந்து இடிக்கிறதுக்குள்ளே நாமளே இடிச்சிருவோம்னு சொல்லி மண்டபத்தை இடித்து தள்ளிவிட்டு உட்காந்துருக்குறாங்க. பரமசிவன் வந்து பார்க்குறாரு, மண்டபம் இடிஞ்சு கிடக்கு. அப்புறம் தான் விவரம் புரிஞ்சுதான். இப்படி ஒரு கதை உண்டு, அதாவது யாராக இருந்தாலும் எச்சரிக்கை அவசியம் அப்படிங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆசாமி ஒருத்தன் வீடு கட்டினான், அப்புறம் ஜோசியம் பார்த்தான். ஜோசியர் சொன்னார், நீ வீடு கட்டின நேரம் சரியில்லை, கிரகப்படி பார்த்தா இந்த மாதம் 10ஆம் தேதி சனி வந்து உட்கார போகிறார் அந்த வீட்டில் அப்படின்னார். 10ஆம் தேதி தானே நான் அங்கே குடி போகலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இவன், அதைத்தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை சைபாலின் இஞ்சு ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வாதவன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1ஆம் தேதி, அதாவது இன்று, தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. மனித குலத்திற்கு ஆற்றும் மகத்தான சேவைக்காக மருத்துவர்களின் பங்களிப்பை போற்றுவதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நோயாளிகளின் உயிரை காப்பாற்றுவதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவ வல்லுநர்களுக்கும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர், மருத்துவர்களின் கடின உழைப்பு, கருணை மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவை இந்தியாவின் சுகாதாரத்துறையின் முதுகெலும்பாக திகழ்வதாகவும், மிகவும் சவாலான சூழ்நிலைகளிலும் மருத்துவர்கள் மேற்கொள்ளும் அயராத முயற்சிகள் எண்ணற்ற மக்களின் நம்பிக்கையையும் பெற்றுத்தந்துள்ளன என்று பிரதமர் திரு மோடி மருத்துவர்களை பாராட்டியுள்ளார். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் நடைமுறை முடிந்து 55 நாட்களுக்கு மேலாகியும் சபாநாயகர் தேர்தல் நடத்தாததை கண்டித்து நாளை வியாழக்கிழமை சட்டமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டம் நடத்தப்போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகர், பாண்டியன் வீதி, கட்டபொம்மன் வீதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து பார்வையிட்டு பணிகளை துரிதமாக முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டி பேசினார். அப்போது அவர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றும், மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளை வலியுறுத்தினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.
7: இங்க எல்லாமே மாசஹிட்டு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம். மகளே, என்ன பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த டேவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஸ்கூலுக்கு போறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறது அப்படின்னு பயங்கரமா போயிட்டு இருக்கும். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டேவை ஸ்பெஷலான நினைச்சுக்கிட்டோம்னா அது ஸ்பெஷலா இருக்கும், இல்லன்னா இல்லதான். சோ அந்த வகையில நான் இந்த டேவை ஸ்பெஷலா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் மறுபடியும் சொல்லிடுறேன், இன்னைக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் டே ஸ்பெஷலா இருக்கோ அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ சார்பில் சூப்பரான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு உங்க எல்லாரையும் உங்களுடைய ஃபேவரட் ஷோவான வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்பு தொழியாதே அன்பரசி.

போன் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. உங்களுடைய விருப்பமான பாடல் எது, பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது அப்படிங்கறத சேர்த்து உங்க ஊரு பேர் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புங்க. நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமழிசையிலிருந்து நாகராஜ், அஸ்வினி, ஹர்ஷ்பிதா, தோகித், அரசன், நிலானி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாடல் கேட்டிருக்காங்க. என்ன திரைப்படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, துள்ளாத மனமும் துள்ளும் அப்படின்ற படத்துல இருந்து இன்னிசை பாடி வரும் பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம், என்ஜாய் பண்ணுங்க.

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிய கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருப்ப பாடல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து பாடலாம் சூப்பரா கொடுத்துடலாம். இந்த மார்னிங் டைம்ல நமக்கு பிடிச்ச பாடல கேட்கறது அப்படின்றதே இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு எனர்ஜி தான் நமக்கு இல்லையா. சோ அந்த வகையில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேஷ் பாண்டியில இருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. வசூல் ராஜா MBBS திரைப்படத்துல இருந்து ஆழ்வார்பேட்டை ஆண்டவா பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் நம்ம இப்போ கேட்கலாம்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
3: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்
4: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
5: விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேர் விருப்ப பாடலை கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய பாடல் வாமனன் திரைப்படத்திலிருந்து ஏதோ செய்கிறாய் பாடல் வேணும்னு சொல்லிட்டு வடவள்ளி கோவிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பாடலை இப்ப நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்ட நிறைய பேர் விருப்ப பாடல வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில இப்போ யாரோட ரெக்வஸ்ட் நம்ம பாடல போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரஞ்சன் பாண்டிச்சேரியிலிருந்து பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து பூமாலையே அப்படின்ற பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் அடுத்ததா கேட்டிருக்கிறது ஓட்டில இருந்து சுரேஷ் அவர்கள். என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீறி வரும் காலை படத்திலிருந்து எம் மனசுல அப்படிங்கிற பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த பாடல் கேட்கலாம்.

0: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் விருப்ப பாடல் அமைச்சுட்டே இருக்கீங்க. சோ நான் எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜியா, ரொம்ப ஜாலியாவே நீங்க என்னென்ன பாடல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்து கேட்டுக்கிட்டே நான் உங்க கூடவே உங்களுடைய விருப்ப பாடலும் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ அந்த வகையில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகிய தீயே அப்படின்ற திரைப்படத்துல இருந்து விழிகளின் அருகில் வாடும் பாடம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ராதா பிரியா தேனி மாவட்டத்தில இருந்து அவங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயந்தி ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தாராசுரம் விஜயா கைலாசம் வாரியம் காவல் கதிரவன் இவங்களுக்கான பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து புது வெள்ளை மழை பாடல் கேட்கலாம்.

இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் என்ன அப்படிங்கறத நான் மறுபடியும் சொல்றேன். 7598515505 அப்படிங்கிற இந்த எண்கள்ல உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க வாட்ஸ்அப் மூலமா நம்மளுடைய நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ நீங்க உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா நம்ம அந்த சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நேரம் 9:47 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்துதான் விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து ஆப்பிள் பெண்ணே நீதானோ அப்படின்ற பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. நீ யாரோ சரஸ்வதி, பத்மநாபன், மாதவரும் பால்பனையில இருந்து அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது. அடையாளம் பட்டில இருந்து ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷன், நிஷா, ஹன்சிகா, ஹரிணி, ராகுல் இவங்களுக்கான பாடல். வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து கண்ணுக்குள் 100 நிலவு அப்படின்ற பாடல் வேணும் கேட்டிருக்காங்களா, கேட்கலாம் வாங்க.

நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் தேவா திரைப்படத்துல இருந்த வீரமணி தேவிகாபுரத்துல இருந்த பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு. சின்ன பையன் சின்ன பொண்ணு காதலிச்சா பாடல் வரும் பாடலோட இன்றைய வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் தொடர்பு கொண்டு பாடல் கேட்டீங்களோ அவங்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சிய வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, அத்தனை பேருக்குமே நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு போட முடியாம போயிருக்கலாம், பட் பரவாயில்ல. சோ நிறைய எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தினம் நம்மளுடைய ஷோ இருந்துட்டு இருக்கு, மறக்காம நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி ஈவினிங் டைம்ல மனம் விரும்புதே ஷோ இருக்கு, அதுக்கும் நீங்க சாங் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி.

0: நேர்களே, இனி கேட்கலாம் காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாகவும், சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்பதாகவும், நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் திரு மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி கலால்துறை அலுவலகம் செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில், கடற்கரை சாலை காந்தி திடல் அருகே 190 ஆண்டுகள் பழமையான பிரெஞ்சு காட்சி காலத்தில் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் உள்ளது. மத்திய கலால்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கலங்கரை விளக்கம் 3.50 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு, அதனை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த 25ஆம் தேதி திறந்து வைத்தார். இந்த நிலையில் கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் இன்று முதல் தினமும் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பார்வையிடலாம். பிரதி திங்கட்கிழமை விடுமுறை தினம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வரும் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஷர் லெதர் ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் மீண்டும் இனிய வணக்கங்களோடு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நான் அர்ச்சனா. கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நிறைய குவிசஸ் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைக்கு என்ன? எஸ், ஐநா சபை, யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு டாபிக் பிக் பண்ணி இந்த வருஷம் இதுக்குதான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில 2023 ஆண்ட சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சாங்க. சர்வதேச அமைதி ஆண்டாக 1986 அறிவிச்சாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஆண்டுகளை ஒரு முக்கியத்துவம் கருதி ஒரு டாபிக்கை பிக் பண்ணி அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச ஆண்டுகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ முதல் கேள்வி என்ன தெரிஞ்சுக்கலாமா? சர்வதேச வானியல் ஆண்டு, சர்வதேச நல்லிணக்க ஆண்டு அப்படின்னு எந்த ஆண்டை ஐநா சபை அறிவித்தது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், சர்வதேச வானியல் ஆண்டு, சர்வதேச நல்லிணக்க ஆண்டு என்று எந்த ஆண்டை ஐநா சபை அறிவித்தார்கள்?

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: கெட் செட் கோ கனெக்ஷன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல் ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச ஆண்டுகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில். சர்வதேச வானியல் ஆண்டு, சர்வதேச நல்லிணக்க ஆண்டு அப்படின்னு எந்த ஆண்டை ஐநா சபை அறிவித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: பலராம் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பதில்? 2009

0: சர்வதேச வானியல் ஆண்டாக அறிவிச்சாங்க. எனிவே முயற்சி பண்ணிருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. சர்வதேச வானியல் ஆண்டு சர்வதேச நல்லிணக்க ஆண்டு அப்படின்னு 2009 ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. சர்வதேச ஐநா சபையில் அறிவிக்கப்பட்ட சர்வதேச ஆண்டுகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில 1970 இந்த ஆண்டை என்ன ஆண்டாக ஐநா சபை அறிவிச்சாங்க அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. நான் வாட்ஸ்அப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க 7598510505 க்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்துட்டு இருக்கு, எந்திரன் படத்துல இருந்து கேட்கலாம் வாங்க.

0: வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
1: Get set go. கேட்டிருக்கீங்க from Rainbow புதுவை 102.8ல. டைம் இப்போ 10:16 ஆகுது. நம்ம நிகழ்ச்சியில ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச ஆண்டுகள் இது குறித்த கேள்விகள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன், 1970 இந்த ஆண்டை ஐநா சபை என்ன ஆண்டாக அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியா பதில் சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம், ராஜகோபால் பேசுறேன் மேடம்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, நம்ம கேட்ட கேள்விக்கு என்ன பதில்?
2: ஐக்கிய நாடு சபை 1970 வந்து கல்வி ஆண்டாக அறிவிச்சிருக்கு மேடம்.
1: எஸ், கல்வியின் முக்கியத்துவம் கருதி எல்லா மக்களுக்கும் இந்த கல்வி போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டை சர்வதேச கல்வி ஆண்டாக ஐநா சபை அறிவிச்சாங்க. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன கேள்வி இந்த நேரம் உங்களுக்காக தெரிஞ்சுக்கலாமா? சர்வதேச முதியோர் ஆண்டு, முதியோர்களை பராமரிக்கணும், கண்டிப்பா பராமரிக்கணும், நம்முடைய முக்கியமான கடமை எது, இதை உணர்த்த சர்வதேச முதியோர் ஆண்டை ஐநா சபை அறிவிச்சாங்க. சோ சர்வதேச முதியோர் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க 2271760 and 2275230.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: கெட் செட் கோ கிடைச்சிக்கிங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ஓ மகசியா அப்படின்னு ஒரு பாட்டு உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. தமிழ் படம் இந்த படத்திலிருந்து கொஞ்சம் புரியாத வார்த்தைகளாக தான் இருக்கும், பட் புரிஞ்சுக்கோங்க. எஸ், கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச ஆண்டுகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் சர்வதேச முதியோர் ஆண்டு, முதியோர்களை பராமரிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்திற்காகவே ஐநா சபை இந்த சர்வதேச முதியோர் ஆண்டை அறிவிச்சாங்க. ஸோ சர்வதேச முதியோர் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கால் பண்ண போறீங்க 2271760 மற்றும் 2275230. நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். வாட்ஸ்அப் உங்கள் சாய்ஸ் அப்படின்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்றீங்க, பட் இது மாதிரி ஜிகே குவெஸ்டின்லாம் கேட்டா கொஞ்சம் பேர் தான் வாட்ஸ்அப் பண்றீங்க. பட் இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டு நீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுவீங்க சரியான ஆன்சர் அப்படின்னு நம்பி நாங்க இந்த நேரம் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்துட்டு இருக்கு, கேளுங்க. இது FM ரெயின்போ புதுவை 102.8.

முகேஷ் சித்ரா, கார்த்திக் குமார் இவங்க குரல்ல ஒரு சூப்பர் சாங் உங்களுக்காகவே. மன்மதன் அம்பு படத்துல இருந்து கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட நான் நர்ச்சனா. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச ஆண்டுகள் குறித்த கேள்விகள் தான். அந்த வரிசையில சர்வதேச முதியோர் ஆண்டாக எந்த ஆண்டை ஐநா சபை அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம். வெரி குட். ஓகே, இங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. மக்கள் இதற்கான பதிலை நானே சொல்லிடுறேன். ரொம்ப ஆர்வமா அந்த நேர் வந்தாங்க, பட் பதில் சொல்றதுக்குள்ளவே லைன் துண்டிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஆன்சரை நான் சொல்லிடுறேன். சர்வதேச

0: முதியோராக 1999 ஐநா சபை அறிவித்தார்கள். கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. இந்த நேரம் நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கான கேள்வி என்ன தெரிஞ்சுக்கலாமா? 2000 ஆண்டு, எஸ், கிபி 2000. 2000 அப்படின்னோடனே எல்லாருக்கும் அந்த ஆண்டை மறக்கவே முடியாது. ஸோ அந்த ஆண்டை ஐநா சபை என்ன ஆண்டாக அறிவித்தாங்க அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. 2000 ஆண்டை ஐநா சபை என்ன ஆண்டாக அறிவித்தார்கள்? ஸோ கால் பண்ண போறீங்க, நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். இந்த நேரம் பாட்டு உங்களுக்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: லைட்ஸ், கேமரா, ரோலிங், மியூசிக்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒவ்வொருத்தரும் பிறந்த ஆண்டுகள் சர்வதேச ஆண்டாக ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஐநா சபை ஒரு தீம் எடுத்து அறிவிச்சாங்க. பட் நாம அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நான் பிறந்த ஆண்டு ஐநா சபை இப்படி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த வரிசையில ஐநா சபையால் அறிவிக்க

0: ஏற்பட்ட சர்வதேச ஆண்டுகள் குறித்த கேள்விகள் தான் நம்ம கேட்டுருக்கோம். கிபி 2000 ஆண்டை சர்வதேச என்ன ஆண்டாக அறிவிச்சாங்க? இந்நேரம் நான் பதிலே சொல்லியிருப்பேன் ஆர்வ கோளாறுல. ஓகே, நேர் வந்திருக்காங்க, அவங்க சரியா பதில் சொல்றாங்களா? கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி, சொல்லுங்க, 2000 ஆண்டை என்ன ஆண்டாக அறிவிச்சாங்க ஐநா சபை? நன்றி தெரிவிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல சர்வதேச நன்றி தெரிவித்தல் ஆண்டாக கிபி 2000 ஆண்டை அவங்க ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் கலைவாணி. எஸ், எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு தான் 2000 ஆண்டே சர்வதேச நன்றி தெரிவித்தல் ஆண்டாக ஐநா சபை அறிவிச்சாங்க. டூரிசம் அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. சம்மர் வந்தா போதும், ஏப்ரல் மேல அது டெம்பிளா இருக்கலாம், டூரிசம் பிளேசஸா இருக்கலாம். ஸோ நிறைய இடங்களுக்கு சுற்றுலா போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பைக்ல போவாங்க, கார்ல போறவங்க இருப்பாங்க, இல்ல ட்ரெயின்லயே போறவங்களும் இருப்பாங்க. ஸோ சுற்றுலா ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த நேரம் அதை சார்ந்த கேள்விதான் உங்களுக்காக. சர்வதேச சுற்றுலா ஆண்டாக ஐநா சபை எந்த ஆண்டை அறிவிச்சாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. சர்வதேச சுற்றுலா ஆண்டாக ஐநா சபை எந்த ஆண்டை அறிவிச்சாங்க? சோ கால் பண்ணுங்க 2271760 and 2275230.

0: பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: சோனா பரியா சாங் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. மரியான் படத்துல இருந்து கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட நான் நடிச்சேனா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இன்டர்நேஷனல் இயர்ஸ் அனௌன்ஸ்ட் பை யுஎன், எஸ் சைனா சபையால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச ஆண்டுகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில நிறைய பேர் டூர்லாம் போவாங்க, ஸோ சுற்றுலா நிறைய பேருக்கு பிடிக்கும். அதை சார்ந்த கேள்விதான் இது அப்படின்னு நான் சொல்லி, சர்வதேச சுற்றுலா ஆண்டாக ஐநா சபை எந்த ஆண்டை அறிவித்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாமே. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: நான் புதுவையில இருந்து ஆசை செம்பு பேசுறேன்.
2: என்ன பதில்?
3: இது வந்து 1967 அறிவிக்கப்பட்ட ஆண்டு.
2: 1967 அப்படின்றது சரியான பதில் தான். சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டையும் ஐநா சபை அந்த ஆண்டின் முக்கியத்துவம் கருதி ஒரு டாபிக் கரெக்டா பிக் பண்ணி ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து அந்த ஆண்டை சர்வதேச ஆண்டாக அறிவிக்கிறாங்க. அந்த வரிசையில இந்த நேரம் என்ன கேள்வி தெரியுமா உங்களுக்காக? 1990 90s கிட்ஸ் அப்படின்னு நிறைய ஒரு வைப் ஆயிட்டு இருக்கு இந்த நேரம். ஸோ அதை சார்ந்த கேள்வி போலவே தான் இது. 1990 இந்த ஆண்டை எந்த ஆண்டாக ஐநா சபை அறிவிச்சாங்க அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. 1990 ஐநா சபை எந்த ஆண்டாக அறிவித்தார்கள்? ஸோ கால் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு.

0: வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
1: ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச ஆண்டுகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக டைம் இப்ப 10:46 ஆகுது. நம்ம நிகழ்ச்சியில 1990 இந்த ஆண்டை ஐநா சபை என்ன ஆண்டாக அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாமா? வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: ஐயப்பன்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும். சொல்லுங்க ஐயப்பன், நான் கேட்ட அந்த கேள்விக்கு என்ன பதில்?
2: சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு.
1: சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு, எல்லாருக்குமே அந்த எழுத்தறிவு அந்த படிக்கும் இது கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல ஐநா சபை 1990 சர்வதேச எழுத்தறிவு ஆண்டாக அறிவிச்சாங்க. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயப்பன். அடுத்ததான் கேள்வியும் அதை சார்ந்துதான். சர்வதேச மலைகள் ஆண்டாக ஒரு ஆண்டு ஐநா சபை அறிவிச்சாங்க. சோ அது என்ன ஆண்டு அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. சர்வதேச மலைகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? கால் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2752 3 0. இப்ப பாட்டு கேட்கலாம் வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow புதுவை 102.8.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: கெட் செட் கோ கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல். நம்ம நிகழ்ச்சியில ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச ஆண்டுகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில சர்வதேச மலைகள் ஆண்டாக எந்த ஆண்டை ஐநா சபை அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சந்திரசேகர், என்ன பதில் நான் கேட்ட கேள்விக்கு?
3: ஆமா, சர்வதேச மலைகள் ஆண்டு அப்படின்ட்டுன்னு ஐநா 2002 அங்கீகரிச்சு அப்போது ஆண்டுதான் குறிப்பிட்டிருக்காங்க மேம்.
2: எஸ், 2002 தான் சர்வதேச மலைகள் ஆண்டாக ஐநா சபை அறிவிச்சாங்க. சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். கேட்டவங்களுக்கும் சரியா வாட்ஸ்அப் அண்ட் கால் பண்ணி சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் இப்ப ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்துக்கலாம். தொடர்ந்து கேளுங்க. இதே ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். மேற்காசியாவில் அமை

அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்கு ஆசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்து கூறினார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கு இடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதார அமைச்சர் திரு கிரியாகோஸ் பியாராகாகிஸை சந்தித்து பேசினார். பெட்ரோகெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோகெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை நாளை தொடங்குகிறது. அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரியத் தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை யாத்திரை செல்லும் முதல் குழுவினரை கொடியசைத்து தொடங்கி வழி அனுப்புகிறார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் முகரம் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 26ஆம் தேதியும் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டது. இந்த தேதிகளில் நடக்க இருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது. அதன்படி புதுவை பல்கலைக்கழக அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 26ஆம் தேதி நடக்க இருந்த தேர்வு நாளை வியாழக்கிழமை 2ஆம் தேதியும் 29ஆம் தேதி நடக்க இருந்த தேர்வு நாளை மறுநாள் 3ஆம் தேதியும் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: பாடலை கேட்கறது நம்ம நார்மலாக செய்ய ஒரு விஷயம். இன்னொருத்தவங்க பிளே பண்ணுற அப்படியே ஒரு பிளே ஒரு சாங் வந்து போயிட்டே இருக்கணும், அது பாட்டு போகட்டும், என்ன சாங் வருதோ அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். அதுவும் மெலோடியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த டைமில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அழகாக அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து ஒரு சூப்பரான சாங் கேட்கறதோ இல்லை ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு டீ வச்சுக்கிட்டு ஒரு மெலோடியான சாங்ஸ் கேட்கறது ரொம்ப ஒரு தனிய அலாதியான ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமை இந்த டைமை நீங்கள் வந்து உங்களுக்கு வச்சுக்கோங்க. சோ மலடி மேஜிக் நிகழ்ச்சியில மலடியான சாங்ஸ் எல்லாமே நான் பிளே பண்ண போறேன். மலடி மேஜிக் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: மறுபடி மேஜிக் நிகழ்ச்சியில வரும் பாடல் சாமி திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா குரலில்

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மறுபடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வரும் பாடல் ஹரிஹரன் மற்றும் பவதாரணியுடைய குரல்கள்ல தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: மலடி மேஜிக் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவா வழிவிலாஸ் ஜுவல்லரி.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நேரம் 11:15 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மறுபடி மேஜிக் நிகழ்ச்சியில வரும் பாடல் பொறி திரைப்படத்திலிருந்து மதுபாலகிருஷ்ணன் மதுஸ்ரீ குரலில்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: மெரடி மகாஜிக் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 11:25 நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். ஹரிஹரன், சுஜாதா மோகன், குரல்ல சுல்தான் திரைப்படத்திலிருந்து.

0: மெரடி மேஜிக் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
1: சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மெலடியான சாங்ஸ் எல்லாமே இந்த கொஞ்ச நேரம் நம்ம வந்து பிளே பண்ணி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம கேட்க போற பாடல் பாபா திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ரீனாவுடைய குரல்ல கேட்கலாம்.

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்
2: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
5: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில வரும் பாடல் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில் வசூல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
2: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் July 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக July 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
2: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் July 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக July 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50%

0: நல்ல ருசிதான்.
1: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: மெரடி மேஜிக் நிகழ்ச்சியில வரும் பாடல் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உஜ்ஜயினி குரலில், அட்டகாசம் திரைப்படத்திலிருந்து.

0: அங்க போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: மெரடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவா ஹாரிஸ் ராகவேந்திரா தன்வி உடைய குரல்ல சிவகாசி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலோடு இன்றைய மறுநாள் மேஜிக் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி மீண்டும் இதே போல ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன்.

0: நேர்களை இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். ஜப்பான் பிரதமர் திருமதி சனாயி டகாயேஷி 3 நாள் பயணமாக இன்று மாலை இந்தியா வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக திருமதி சனாயி டகாயேஷி புதுடெல்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனாயி டகாயேஷிக்கு பாரம்பரிய முறையிலான

வரவேற்பு அளிக்கப்படுகிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 25,000 மேற்பட்டோர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பச்சிளம் குழந்தைகளை தாக்கும் செப்சிஸ் நியோசெப் 1 நோய் தொற்று கிருமிகளால் ஏற்படும் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கான உலகளாவிய மருத்துவ பரிசோதனையில் சிகிச்சை அளிப்பதற்கான இந்தியாவின் பங்களிப்பை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை முன்னின்று ஏற்றுள்ளது. நியோசெப் 1 செப்சிஸ் சர்வதேச மருத்துவ பரிசோதனையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக செப்சிஸ் பாதிப்புள்ள ஒரு பச்சிளம் குழந்தையை ஜிப்மர் மருத்துவமனை அரவணைத்து மருத்துவ பரிசோதனையை தொடங்கியுள்ளது. மருத்துவத்துறையில் மைல்கல்லாகவும் சவாலாகவும் திகழும் நியோசெப் 1 மருத்துவ ஆய்வில் ஜிப்மர் மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் நலப்பிரிவின் பேராசிரியரும் தலைவருமான டாக்டர் நிஷாத் முதன்மை ஆய்வாளராக செயல்படுவார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கிங்க. வரலாற்றின் சுவடுகளை திரும்பி பார்க்கும் நேரம் இது. எஸ், வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. வரலாற்றில் இன்றைய தினத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்.
2: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
3: வரலாற்றின் சுவடுகளை திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி இது. வரலாற்றில் இன்று இன்றைக்கு என்னென்ன நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கலாமா? எஸ், இன்று ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 இந்திய மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருது. வங்காள முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் பி.சி. ராயின் பிறப்பு மற்றும் நினைவு தினத்தை நினைவுகூரும் வகையிலையும் மக்களுக்கு சேவை செய்து வரும் அனைத்து மருத்துவர்களுக்காகவும் இந்த தினம் அர்ப்பணிக்கப்பட்டு வருது. இன்று ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினம் வரலாற்றில் இன்று.

வரலாற்றில் இன்று கேட்டுருக்கீங்க இஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட நான் அர்ச்சனா. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பட்டய கணக்காளர் தினம், அதாவது சிஏ தினம் July 1 கடைபிடிக்கப்பட்டு வருது. எதனால இந்த சிஏ தினம் அப்படின்னா, July 1, 1949 ஆண்டு ஒரு சட்டம் இயற்றி இருக்காங்க. அதன் விளைவாக ICAI-னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா இதை துவங்கி இருக்காங்க. ஸோ இந்த ICAI துவங்கப்பட்டதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் July 1 தேசிய பட்டய கணக்காளர் தினம் கொண்டாடப்பட்டு வருது. ஸோ July 1 தேசிய பட்டய கணக்காளர் தினம் வரலாற்றில் இன்று.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: எகிரி குதித்தேன் வானம் எடுத்தது. எஸ், நான் எகிரி குதிக்கலைங்க. இந்த சாங் நீங்கள் கேட்க போகிறீங்க கார்த்திக் சித்ரா சிவராமன் குரல்கள் பாய்ஸ் படத்திலிருந்து வரலாற்றில். இன்று கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்று தேசிய மருத்துவர்கள் தினம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எஸ், மருத்துவர்களின் சேவைகளை போற்றும் வகையில் டாக்டர் பிதான் சந்திர ராய், அதாவது BC ராய் அவர்களின் பிறந்த மற்றும் மறைந்த நாளான July 1 தேசிய மருத்துவர்கள் தினமாக இந்தியாவில் கொண்டாடிட்டு வரும். ஸோ மருத்துவர் BC ராய் அவர்கள் 1882 July 1 பீகாரில் பான்கிபூரில் பிறந்திருக்காரு. BC ராய் அவர்கள் மேற்கு வங்காளத்தின் 2வது முதல்வராக பதவி வகிச்சிருக்காரு. ஒரு சுதந்திர போராட்ட வீரராக மட்டுமில்லாமல் சிறந்த மருத்துவராகவும் சேவை செய்திருக்காரு. BC ராய் அவர்களுக்கு 1961 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. இவரது நினைவை போற்றும் வகையில் மருத்துவம், அறிவியல், கலை, இலக்கியம் இது போன்ற துறைகளில் சாதனை செய்பவர்களுக்கு டாக்டர் BC ராய் விருது வழங்கப்பட்டு வருது. BC ராய் அவர்கள் 1962 July 1 மறைந்தார். சுதந்திர போராட்ட வீரர், சிறந்த மருத்துவர், மேற்கு வங்காளத்தின் 2வது முதல்வர் BC ராய் அவர்கள் பிறந்த மற்றும் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
5: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
6: வரலாற்றில் இன்று கேட்டுருக்கீங்க. டைம் இப்போ 12:32 நொடிகள் ஆகுது. இன்று ஜூலை 1 ஜிஎஸ்டி தினம். எஸ், 2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த அறிமுகத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 ஜிஎஸ்டி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. 1856 ஜூலை 1 தென்னிந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் மெட்ராஸ் ரயில்வே கம்பெனியின் வழியாக வயாசார் பாண்டியிலிருந்து வாலஜா ரோடு வரை 63 மைல் தூரத்திற்கு திறக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1992 ஜூலை 1 மும்பையில் பெண் பயணிகளுக்கென பிரத்யேக சிறப்பு ரயில்களை மத்திய ரயில்வே அதிகாரப்பூர்வமாக இயக்க தொடங்கிய தினம் வரலாற்றில் இன்று. 1997 ஜூலை 1 அன்றைய பிரதமர் ஐக்கிய குஜரால் அவர்கள் கொல்கத்தாவில் இந்தியாவின் முதல் அறிவியல் நகரத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த தினம் வரலாற்றில் இன்று.

0: வரலாற்றில் என்ற நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிரபல பின்னணி பாடகர் ஏ எம் ராஜா அவர்கள் பிறந்த தினம் இன்று. 1929ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி தென்னிந்தியாவின் பிரபல பின்னணி பாடகர் ஏ எம் ராஜா அவங்க பிறந்திருக்காங்க. இவங்க மனைவி பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அவங்க தான். 1950களிலிருந்து 1970கள் வரை தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள மொழிகளில் பல பாடல்களை பாடியிருக்காரு ஏ எம் ராஜா அவர்கள். பல படங்களுக்கு இசையும் அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏ எம் ராஜா அவர்கள் சில படங்களில் நடிக்கவும் செய்திருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் என 3 தென்னிந்திய மொழிகளிலும் உச்ச புகழோடு இருந்த பாடகர் ஏ எம் ராஜா அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியிடம் பெற்ற தகவல் அத்தனையுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நாங்கள் நம்புறோம். மீண்டும் மற்றொரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் காற்றலை வழியே சந்திக்கும் வரை உங்க கிட்ட இருந்து விடைபெறும் நான் அர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க இப்போ ரெயின்போ புதுவை 102.8.
1: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
2: தொழில் முனைவோர்கள்,
1: நாடக கலைஞர்கள்,
2: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2
2: ஹாய் ஸ்நேகிதியே,
1: ஹாய் ஸ்நேகிதியே.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய

0: அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில் தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
0: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்து

0: உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமின்றி இரண்டாவது மற்றும் மூன்றாவது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச் சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245. மூன்றாம் பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
0: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றி அமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:50:37.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய

0: அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
1: விடியலுக்கு விடிமோட்சம். ரேவதி நீராடினாள், நீர் தரித்தாள். புதிய சேலையும் சோழியும் இலக்கிய மஞ்சள் இழைகளில் பளிச்சிட்டன. புதிய உணர்வுகளில் புதிதாக உள்ளத்தை பெற்றுவிட்டதைப் போல மகிழ்ச்சியில் திளைத்தாள். ராகம் புரிந்துவிட்டது. சுகமான தேவ மனோகரி ராகம் இனிமையாக பண் சேர்த்தது. அப்புறம் அவள் பம்பரமாக சுழல கேட்க வேண்டியதே இல்லை. குழலியை மனமில்லாமல் எழுப்பினாள், குளிக்க செய்தாள். அந்த நாளில் அவளுக்காக எடுத்திருந்த புது பாவடை, சட்டை, தாவணியை கொடுத்து அணிந்து கொள்ளவும் வைத்தாள். குழலியின் கழுத்தில் அசிங்கமாக தொங்குகிற கோல்டு கவரிங் சங்கிலிக்கு பதிலாக அசல் தங்கத்திலே ஒரு சங்கிலியையும் வாங்கி கொடுத்து விட வேண்டும். காலை சிற்றுண்டி முடிந்தது. பூவையர் மணத்தனர். குழலி, இன்றிலிருந்து நீ என் செயலாளர். அதற்கான நியமன உத்தரவு இது. இந்தா என்று சொல்லி டைப் செய்யப்பட்டிருந்த ஒரு உரையை நீட்டினாள் டாக்டர் ரேவதி. குழலி பிரித்தாள். ரூபாய் நோட்டுகள் சிதறின. குழலியின் கண்கள் பேசவில்லை, கண்ணீர் பேசியது. சுளை சுளை

காலை சிற்றுண்டி முடிந்தது. பூவையர் மணத்தனர். குழலி, இன்றிலிருந்து நீ என் செயலாளர். அதற்கான நியமன உத்தரவு இது, இந்தா என்று சொல்லி டைப் செய்யப்பட்டிருந்த ஒரு உரையை நீட்டினாள் டாக்டர் ரேவதி. குழலி பிரித்தாள். ரூபாய் நோட்டுகள் சிதறின. குழலியின் கண்கள் பேசவில்லை, கண்ணீர் பேசியது. சுளை சுளையாய் 1000 ரூபாய் இருக்குதுங்களம்மா. உனக்கு சம்பளம் 500 ரூபாய் தான், இப்போதைக்கு என்னால் தர முடியும். உன் சாப்பாடு மற்ற செலவுகள் எல்லாமே இனிமேல் என்னோட நடந்துடும். இந்த பணம் உனக்கு முன் பணம். நீ ஒருத்தியாவது நிம்மதியோடு சிரிச்சுக்கிட்டு இருக்க வேணாமா? என்ன குழலி என்றாள் ரேவதி. இப்பொழுது குழலி அழுகிறாள் ஆனந்தமாக. ரேவதி இல்லம் புதியதோர் உலகம் செய்திட தயாராகி கொண்டிருந்தது. இப்போது இங்கே காலம் சுவரிலேதான் ஓடும். மணி 4:15. விடியல் பொழுதில் ஏற்பட்ட மன சிலிர்ப்பு இப்பொழுது மேனியிலும் பரவத் தொடங்கி கண்ணாமூச்சி விளையாடி இருளுக்கும் ஒளிக்கும் மத்தியில் அலைப்பாய்ந்தது. 5 மணிக்கு இங்கே நடைபெற இருக்கிற நவீன சுயம்வரத்தில் ரேவதி சுழன்றாள். என் மட்டில் இன்னைக்கு ஒரு சோதனை நாளாட்டும்தான். மணமகன் தேவை போட்டிக்காக வந்து சேர்ந்த 68 மனுக்களில் நான் தேர்ந்தெடுத்த 8 மாப்பிள்ளைகளும் இந்நேரம் வழியில் வந்துட்டுருக்கலாம். அவங்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாக வேண்டிய விதியை எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்டேன். எனக்கு நான் தான் விதி. அதனால தான் இப்படி செஞ்ச சோதனையோட நல்லதும் கெட்டதும் எனக்கு புரிஞ்சு புதிர் தான். அதுதான் ரேவதியோட ஜாதக சிறப்பு. ரேவதினா ரேவதி தான். அவள் ஒன்றும் கொக்கு இல்லை. விதின்னு ஒன்று இருந்தாள் கூட அதோட வரட்டு ஜம்பம் என்கிட்ட சாயவே சாயாது. ஈரமான ரோஜாவின் இதழ்களில் பனித்துளிகள் சிலிர்த்தன. விரகதாபத்தால் தவித்த பெண்புறா ஒன்று தன் இணையை துணையை கூவி கூவி அழைத்தபடி விட்டத்தில் வந்து கீறிச்சிட்டது. கூ குக்கூ. ரேவதி ஆச்சரியமடைந்தாள். நாணமும் அடைந்திருக்க வேண்டும். என்ன அதிசயம்! பெண்புறா அழைத்ததும் அதோ அந்த ஆண்புறா தன் ஜோடியை தேடி ஓடி வந்துவிட்டது. ரேவதி ஏதோ இன்பமயமான கற்பனைகளில் மனம் லயித்தாள். தன்னையும் மறந்த நிலையில் சங்கிலியின் பதக்கத்தை தடவியவளுக்கு சுரீர் என்றது. நெஞ்சை என்னவோ உறுத்தியது. கண் கொட்டாமல் பதக்கத்தையே பார்வையிட்டாள். மறுகணம் தேல் கொட்டிவிட்ட மாதிரி துடித்தாள். பதக்கத்திலே அந்த தாலியை தரிசித்திருப்பாளோ? டக் டிக் டக். மணமகன் தேர்வுக்குரிய போட்டிக்கும் பேட்டிக்கும் உரியவனாக பொறுக்கப்பட்டிருந்த விண்ணப்பங்களை அவற்றோடு இணைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களையும் மேலும் ஒரு முறை பார்வையிட்ட ரேவதி, இந்த 8 பேருக்குள்ளே யாருக்கு தான் லாட்ரி பரிசு கிடைக்கப் போகிறதோ? நினைத்து பார்த்த மாத்திரத்திலே அவளது அடிமனத்தில் எக்கால சிரிப்பொன்று சீறி சிதறியது. ஆம், எல்லா வகையிலும் என் மனதுக்கு பிடித்தமான ஒருவரை, எனக்கு எல்லா வழியிலும் பொருத்தமான ஒருவரை எனக்கு கணவராக தேர்ந்தெடுப்பேன் நான். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த மனிதர் ஊரறிந்த உயர்வு மனப்பான்மை உள்ளவரும் மதித்தும் போற்றியும் நடக்க தெரிந்தவர் என்று நான் நம்பினால்தான் அவர் என் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி எனக்கு நாயகனாகவும் முடியும். ஆமாம், இது என் வாழ்வு பிரச்சனை. ஊர் உலகம் பற்றி எனக்கு கவலை இல்லை. தவிரவும் சுதந்திர பறவையான இந்த டாக்டர் ரேவதியின் சொந்த உரிமையாக்கும் இது. இந்த உரிமைக்கு உயிரால் உறவு சொல்ல தெரிந்த, உறவு காட்ட துணிந்த அசலான மனிதர் ஒருவர் கிடைத்தால்தான் எனக்கு புது வாழ்க்கை கிடைக்கும். இதுவேதான் சத்தியமான தர்மமான உண்மையான என் முடிவு ஆகும். ஏன் தெரியுமா? எனக்கு நான்தான் விதி. அந்த விதிதான் டாக்டர் ரேவதி. டாக்டர் ரேவதி ஒன்றும் கொக்கு இல்லை அவள். ஆமாம், நான் விதியின் நாயகியாக்கும். என்னென்னவோ நினைவுகள், இனம் புரிந்தும் இனம் புரியாமலும் என்னென்னவோ ராகங்களில் குட்டி முழங்கின. ஜோடி புறாக்கள் இருட்டிலே வெளிச்சத்தை அனுபவிக்க புறப்படுகின்றன போலும். அவள் நாணம் பூத்தாள். நாணத்தின் மென்மையான சுகத்தோடு அந்த முதல் இரவை நினைவு கூர்ந்தாள். ரேவதி, நீ என்னோட நேசமான பாசமான அன்பான அழகான மனைவி என்பதை விடவும் என்னோட மரியாதைக்கும் முதல் மரியாதை அளித்து

0: அங்கீகரிச்சு ஏற்றுக்கிற உன்னதமான ஒரு மாய தேவதை நீ அப்படிங்கிறது தான் பொருத்தமான சங்கதி. அதனால் மெய்யான பரிசுத்தமான என் நெஞ்சத்தில் இன்றைக்கு மட்டுமில்லை, என்றைக்குமே நீ ஒருத்தியே தான் எனக்கு அன்பு துணையாகவும் அருமை தேவதையாகவும் சத்தியமாக கொலு இருக்க முடியும். நெஞ்சத்திலே அளவிட்டு சொல்ல முடியாத நேசம் வழிந்தோட கண்களிலே அளவு கட்டி சொல்லும்படியான கண்ணீர் பெருகி வழிய சாந்தி முகூர்த்த ராத்திரியில் சத்தியம் செய்த ஞானசீலனின் அன்பான பேச்சு தர்மத்தின் குரலாக சத்தியத்தின் ஆணையாகவும் அவளது பெண் மனத்தில் மீண்டும் ஒலித்திருக்க வேண்டும். தெய்வமே, இப்ப நான் என்ன செய்வேன்? அலறினாள் அவள். மிஸ், ஞானசீலனோட சத்திய பேச்சை இவ்வளவு காலமும் நான் எப்படி மறந்தேன்? ஆத்தாளே கருமா, உண்மையாகவே நான் பாவியாகிவிட்டேன். ஐயோ தெய்வமே, என் தெய்வமே, கதறினாள் அவள். அவள் சாட்சாத் ரேவதி, டாக்டர் ரேவதி. எங்கேயோ சொறிநாய் ஒன்று உளையிடுகிறது. அவளுக்கு நெஞ்சு வலித்தது. மேஜை டிராயரை இழுத்தாள், மாத்திரைகளை தேடினாள். ஆனால் கைகளில் ஏதோ காகிதங்கள் தான் சிக்கின. எடுத்தாள். மணமகன் போட்டியில் பங்கு பெற வந்த சிதம்பரத்தின் மனு அது. கட்டின மனைவி கோயில் கல்லாக இருக்க இது என்ன விளையாட்டு? அன்றைக்கே மனுவை நிராகரித்து விட்டாள். இன்னொன்று வயிற்றுவலி முத்தையனுடையது, மற்றது கிழடு கட்டை ஒன்றுக்கு சொந்தம். ச, ஆயிரம் காலத்து பயிரான புனிதமான திருமணம் கூட வெறும் கிள்ளுக்கு இரையாகிவிட்டதே. அவள் கேட்ட கேள்வியே அவளை மடக்கி போட்டு சுட்டது, சுட்டெரித்தது. திண்டாடினாள், திக்குமுக்காடினாள். அன்றைக்கு ஏற்பட்ட தாம்பத்திய பிணக்கு விபரீதமாகிவிட்டது. மனம் இருந்திருந்தால் அந்த ஊடல் அந்யோன்யமான கூடலிலே சுபம் கண்டிருக்க முடியாதா? அதற்கு விவாகரத்து தான் தலையெழுத்தாக அமைய வேண்டுமா? ஞானசீலன் பேரிலேதான் தப்பு. அந்த தப்பை மன்னித்திருக்க முடியாதா என்ன? எங்கோ தொடங்கிய கதை எங்கேயோ முடிந்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
5: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
6: நேரம் 1 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். ஜப்பான் பிரதமர் திருமதி சனாயி டாகாயிச்சி 3 நாள் பயணமாக இன்று மாலை இந்தியா வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக திருமதி சனாயி டாகாயிச்சி புதுடெல்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனாயி டாகாயிச்சிக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகர், பாண்டியன் வீதி, கட்டபவன் வீதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை துரிதமாக முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் நடைமுறை முடிந்து 55 நாட்களுக்கு மேலாகியும் சபாநாயகர் தேர்தல் நடத்தாததை கண்டித்து நாளை வியாழக்கிழமை சட்டமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டம் நடத்தப்போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாசிம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி விழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய அரசின் சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் எனும் CRS மூலம் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பொதுமக்கள் தாங்களே இணையதளத்தின் மூலம் இனி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என கூறியுள்ளார். பச்சிளம் குழந்தைகளை தாக்கும் செப்சிஸ் நியோசெப் 1 மருத்துவ ஆய்வில் இந்தியாவிலேயே முதல் முறையாக செப்சிஸ் பாதித்துள்ள குழந்தையை புதுச்சேரி

ஜிப்மர் மருத்துவமனை அரவணைத்து முன்னெடுப்பை துவக்கியுள்ளதாக ஜிப்மர் மருத்துவமனையின் மக்கள் தொடர்பு அலுவலர் திரு சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இவ்வாய்வில் டாக்டர் நிஷாத் முதன்மை ஆய்வாளராக செயல்படுவார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் முகரம் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 26 தேதியும் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டது. இந்த தேதிகளில் நடக்க இருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது. அதன்படி புதுவை பல்கலைக்கழக அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 26 தேதி நடக்க இருந்த தேர்வு நாளை வியாழக்கிழமை 2 தேதியும் 29 தேதி நடக்க இருந்த தேர்வு நாளை மறுநாள் 3 தேதியும் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட் சென்ற பிளேட்டு கேட்டுருக்கீங்க. நேரம் 1:03:24 நொடிகள்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. இது உங்க எஃப்எம் ரெயின்போ 102.8 என் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. அழகு என்பது முகத்துல மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உடலிலும் உற்சாகமான மனதிலும் தன்னம்பிக்கையான வாழ்விலும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒரு பெண் ஆரோக்கியமா இருந்தா ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், குடும்பம் ஆரோக்கியமா இருந்தா சமுதாயம் ஆரோக்கியமா இருக்கும். குழந்தை பருவம் முதல் இளமை, தாய்மை, முதுமை பருவம் வரை பெண்களின் ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்திலும் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் ஆழமான உரையாடலுக்காக இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம்.
3: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம்.
2: ஆரோக்கியமே அழகு அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம், அது எந்த அளவுக்கு உண்மை மேம்?
3: ஆரோக்கியமே அழகு அப்படின்னு சொல்றது உண்மைதான். பட் நம்ம என்ன எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அழகு அப்படின்னாலே நம்ம வெளித்தோற்றத்தை மட்டும்தான் வச்சு நம்ம அழகானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேரோட மனசுல அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அது உண்மை கிடையாது. உடல் வெறும் வெளித்தோற்றத்தை மட்டும் வச்சு பார்க்குற அழகை வச்சு நம்ம பார்க்கும்போது அது சரியான ஒரு ஆரோக்கியமா இருக்காது. உடல் நம்மளோட உடல் அமைப்பை மட்டும் வச்சு பார்க்கறது. சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாலும் இந்த பொண்ணு இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க அப்படின்வாங்க. கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் என்ன இவங்க என்ன பருமனாக இருக்காங்க அப்படின்வாங்க. பட் நம்ம அழகை வந்து வெறும் வெளியிலே தேடிட்டுருக்கோம். ஆனால் உண்மையான அழகுன்றது உடம்புக்குள்ளே இருக்குது. இது வந்து உடல் சார்ந்தது மட்டும் கிடையாது, நம்மளோட மனசு, நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி பழகிறோம், அதாவது சமூக நலன் சொல்லுவோம் இல்லையா, மற்றவங்க கிட்ட பழகிறது, இது எல்லாமே சேர்ந்தது தான் அழகு. ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்றது என்னென்னா, மனம் சம்பந்தப்பட்ட, உடல் ரீதியான, சமூக நலன் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிலையமே வந்து அதை அங்கீகரிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்கும் போதே ஒருத்தவங்களை வெறும் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் வச்சு பார்க்காம அவங்களோட உள் நலனையும் பார்க்கறது ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
2: இப்போ இதில் வந்து எது மேம் ரொம்ப முக்கியம்? இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம மன ஆரோக்கியம் அப்படின்ற உடல் ஆரோக்கியம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் மேம்?
3: உடல் ஆரோக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நம்மளோட மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு நாள் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் நம்ம ஹாப்பியாக பாசிட்டிவ் வைப்பில் இருந்தோம்னு வச்சுக்கோங்கன்னா, அன்றைக்கி பூரா நம்ம ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்போம், நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணுவோம். இதுவே நம்ம கொஞ்சம் மூட் ஆஃப் இல்லை, ஏதோ ஒரு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் மைண்டில் அப்படின்னு சொல்லி நம்ம எந்திரிக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் பூராவே நமக்கு டல்லாக போகிற மாதிரியே ஃபீல் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணுற உமன் யாராக வேணா இருக்கட்டும், நம்ம பார்க்கும்போது ஏன் டல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே, ஓ நம்ம டல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியே நம்மளே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி சப்ரஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியே அந்த நாள் ஸ்டார்ட் ஆக தொடங்கும். ஓகேங்களா? ஸோ அதனால என்னன்னா, நீங்க

0: முதல்ல பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவான வைப், என்ன இப்போ ஆகிட போகுது, பார்க்கும்போதே ஒரு விஷ் பண்ணுறது. நமக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். பட் நம்ம ஒருத்தவங்களை புதுசாக பார்க்கும்போதோ, இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற கூட ஒர்க் பண்ணுறவங்களோ, இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களோ, ஒரு குழந்தைங்களோ, நம்ம எது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது நம்மளோட குழந்தைங்க தான். ஸோ எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக, ஹாப்பி குட் மார்னிங் சல்லக்குட்டீஸ் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலே அந்த நாள் பூரா ரொம்ப நல்லா பாசிட்டிவாக போகும். ஸோ ஆரம்பிக்கிற நாளே அப்படி இருக்கும்போது நம்ம போது ஒரு ஒரு நாளும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம லைஃபே ரொம்ப ஹாப்பியாக மாறும். மனசு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட உடம்பும் வந்து ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து.
1: மனசு ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம ஃபேஸும் வந்து அது நல்லா ஒரு க்ளோவாக இருக்கும்.
0: கண்டிப்பாக அந்த மனசோட பொலிவு பார்த்தீங்கன்னா முகத்தில் நல்லா தெரியும். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்றதை வச்சு பார்க்கும்போதே உங்கள் ஐப்ரோஸ் வந்து ரேஸ் ஆகும், உங்கள் சீக்ஸ் வந்து கொஞ்சம் ரேஸ் ஆகும். அப்படி பார்க்கும் போதே ஓகே ஷீஸ் குட், ஷீஸ் வெல் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். இதில் நம்மளோட கலரோ இல்லை நம்ம ஹைட்டோ நம்ம வெயிட்டோ இது எதுவுமே மேட்டர்ஸ் கிடையாது. ஓகேங்களா, நம்ம எப்படி ஒருத்தவங்களை அணுகிறோன்றதும், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறோன்றதும், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறோன்றது தான் நம்மளோட உண்மையான ஆரோக்கியம் நான் நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்.
2: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வு மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
4: இப்ப ஒரு பெண்ணோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னலாம் சொல்லலாம்?
5: சத்தான உணவு நம்ம முதல்ல சாப்பிட்றதுல இருந்தே ஆரம்பிப்போம். அதுதான் நமக்கு உடம்புக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? சத்தான உணவு. நமக்கு இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு எது சத்தான உணவு எது சத்தில்லாத உணவுன்னு தெரியல. நம்ம நிறைய சோசியல் மீடியாஸ் பார்க்குறோம், நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது சோசியல் மீடியாஸ், டிவி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதமான ஃபுட்டை வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விதமான ஃபுட்டை வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம சில விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்னென்னா, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்க வேண்டியது சத்தான உணவுன்றது நம்ம எதை மீன் பண்ணுறோன்னா வெஜிடபிள்ஸ், நம்ம காய்கறிகள் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு காய்கறியாச்சும் நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கணும். ப்ளஸ் ஃப்ரூட்ஸ், கலர்டு ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் சீசனல் ஃப்ரூட்ஸ். ஒரு ஒரு சீசனுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கும். இப்போ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசன், அப்புறம் வந்து நாவற்பழம் வந்து இப்போ சீசன். ஸோ இந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும்.
4: ஓகே, அப்படின்னா சீசன் ஃப்ரூட்ஸ் வந்து
5: சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் இதில் இது இல்லாமல் நட்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளால் வந்து ரொம்ப காஸ்ட்லியான முந்திரி, பாதாம், வால்நட் அந்த மாதிரி போக முடியலனாலும் வேர்க்கடலை, ஓகேங்களா, அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம் நம்ம. அது இல்லாமல் தண்ணி குடிக்கணுமா முதல்ல. நான் இங்கே இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும், இப்போ ஒரு ஒரு பெண்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி குடிக்கிறதால மட்டுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். தண்ணி குடிக்கிறது முக்கியமான ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டோம், தண்ணி குடிச்சிட்டோம், அதை விட நம்ம முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா தூக்கம், கரெக்டான தூக்கம் டைமுக்கு. என்ன ஒரு இந்த ப்ரோக்ராம் மூலயமா நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே தூங்காதீங்க. நைட்லேயோ இல்லை பகல்லையோ, ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அது இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப் ஒன்று எடுப்பாங்க, அதாவது தூங்கி சாப்பிட்ட உடனே மதியத்தில் கொஞ்சம் தூங்குறது. ஸோ உடனே தூங்காதீங்க, தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். பட் ஒரு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சியோ, மினிமம் 20 மினிட்ஸ் கழிச்சியோ சாப்பிட்ட உடனே தூங்காமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு சின்ன வாக் மாதிரியோ இல்லை வீட்டில் வேறு ஏதாவது ஒர்க்கோ இல்லை ஏதாவது பார்த்துட்டு அந்த டைமில் உட்காந்து ஃபோன் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான், ஓகேங்களா. சாப்பிட்ட உடனே தூங்காமல் இருக்கலாம். தூங்குறதுமே கொஞ்சம் நமக்கு உடம்புக்கு அடிக்குவேட் ரெஸ்ட் ரொம்ப தேவை. நாலு புறா ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஹவுஸ் ஒய்ஃபாக நான் வீட்டில் தான் மேம் இருக்கேன், எனக்கு எதுக்கு ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். வீட்டில் இருக்கவங்க தான் வெளியில் போகிறவங்கள விட ரொம்ப நான் ஜாஸ்தியான உடம்பு உடல் உழைப்பை கொடுக்குறவங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம் அப்படின்னு நினைப்போம், பட் வீட்டுக்குள்ளேயே நம்ம நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 கிலோமீட்டர்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்கிறோம்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம கிச்சன் இந்த மாதிரி டெய்லி நம்ம வாக் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல தூக்கம், ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, மனசு விட்டு பேசுறது. அது நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நம்ம கிட்ஸாக இருக்கலாம், இல்லை நமக்கு என்ன சொல்கிறது

0: நெருங்கின உறவாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட டெய்லி நீங்கள் கொஞ்சம் பேசலான்னு எனக்கு தோணுது. வாட் எவர் இட் இஸ், என்ன நடந்துச்சோ நடக்கலையோ, சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ப்ராப்ளத்தை மட்டும் பேசுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லைட் கான்வர்சேஷன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன போயிட்டுருக்கீங்க, எப்படி போச்சு, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் பில்டப் பண்ணும் போது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்ன்றது என்னோட பார்வை.
1: என்ன வந்து பூஸ்டப்பாக என்ன வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயத்த பேசணும். சப்போஸ் என்னது, எனக்கு ஃபேமிலியில் இப்படி இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் சொல்லாமல் என்னோட ஹாப்பினஸ்ஸை மட்டும் சொல்லி அன்னைய டேயில் இப்படிலாம் நடந்துச்சுன்றதை ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பா நல்லா இருக்கும். பட் நம்ம ப்ராப்ளம் சொல்லணும், அது நம்ம யார்கிட்ட சொல்றோம் இருக்கு. சோ அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற இடத்துல நம்ம சொல்லலாம். எல்லார்கிட்டயுமே சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இவங்க என்ன இதுவே பேசிக்கிட்டே இருக்காங்களே, இவங்க கிட்ட பேசலாமா வேணாமா, இவங்க ஃபோன் பண்ணா ரொம்ப நேரம் பேசுவாங்களே, அவங்கள பத்தியே பேசுவாங்களே, போன் எடுக்கலாமா, அந்த மாதிரி அடுத்தவங்க மனசுல நம்ம ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடாது. சோ நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல தண்ணி, உடம்புக்கு ரெஸ்ட் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட்ன்ற தூங்குறது மட்டும் கிடையாது இல்லையா, ஒரு 5 மினிட்ஸ் உட்காரலாம், நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 to 1 hour நின்று சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு 5 மினிட்ஸ் வந்து உட்காரலாம் ஃபேனுக்கு முன்னாடி, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன சின்ன ரெஸ்ட் எடுக்கலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் உடற்பயிற்சி. நான் எங்கே மேம் ஜிம்முக்கெலாம் போகிறது, ஜிம்முக்கெலாம் போனால் எங்கள் வீட்டில் சிரிப்பாங்க, இதுக்காகலாம் செலவு பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒன்றும் பெருசாக செலவுலாம் பண்ண தேவையில்லை, உங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டு வரலாம். வாக்கிங் பண்ணும்போது இப்போது நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்குது, அழகாக நல்ல ஒரு சூதனையான மியூசிக்கை போட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே வாக்கிங் போகலாம். அதுக்கு நீங்கள் வாக்கிங் போகணுன்னு நினைக்கும் போதே, நான் ஒரு 5000 ஷூ வாங்கணும், ஒரு 2000 ட்ராக் வாங்கணும், டிஷர்ட், அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். எப்படி இருக்கீங்களோ, என்ன ட்ரெஸ் எக்ஸப்ட் நைட்டி, இதை தவிர்த்து நீங்கள் ஒரு சுடிதார், சல்வார், இல்லை ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுட்டு, கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாத ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு நீங்கள் வாக்கிங் போகலாம். இது ஒரு ஒரு உடற்பயிற்சி, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகா இல்லை மெடிடேஷன். மேம் எனக்கு யோகாலாம் தெரியாது, எனக்குலாம் வரவே வராது, என்னாலாம் உடம்பு வளைக்கவும் முடியாது, நிமித்தவும் முடியாது, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். மெடிடேஷன் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு எந்த சவுண்டும் இல்லாமல் உங்களோட டெய்லி நீங்கள் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கீங்க, நம்ம யாரும் மூச்சு விடாமல் இல்லை, அந்த மூச்சு எப்படி உள்ளே போகுது எப்படி வெளியே வருது அதை நீங்கள் கவனிங்க போதும். இதுதான் மெடிடேஷன். உட்காந்துட்டு இப்போ நம்ம மூச்சை உள்ளே இழுத்தனா அது எவ்வளோ தூரம் உள்ளே வரைக்கும் போகுது, எவ்வளோ நேரம் கழித்து வெளியே வருது, இதை கவனிச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஆரோக்கியம் நம்மளை தேடி தானாகவே வரும்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான்.
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
7: வெளியில போக
6: தம்பிய, வெளியே போக விடுற.
2: அதிரதுல
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
9: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவங்க

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
2: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் July 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக July 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
4: இப்ப நீங்க ஃபுட்டு பத்தி சொன்னீங்க இல்லையா, ஃபுட் வந்து நல்ல ஃபுட்டா வீட்டுல இருக்கவங்க எடுத்துக்கணும். இதுல வீட்டுல இருக்க பெரும்பாலும் பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வீட்டுல தானே இருக்கேன், நான் ஏன் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு முட்டை எடுத்துக்கணும். இப்ப வீட்டுல ஏதோ ஒண்ணு சமைக்கிறாங்க, இப்ப எக்கே செய்யறாங்க அப்படின்னா, இப்ப வீட்டுல இருக்க கவுண்ட் எல்லாருக்கும் ஒரு ஒரு எக்னு போடுவாங்க, நான் வீட்டுல தானே இருக்கேன்.

0: எனக்கு ஏன் எக்கு அப்படின்ட்டு அவங்க அவங்கள செல்ஃப் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல மேம். அதனால அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது மேம்?
1: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை மேம். இந்த ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க மற்றவங்க எல்லோரும் யாருக்காவது சாப்பாடு பிடிக்காமல் போயிடுமோ, சாப்பாடு வந்து பத்தாமல் போயிடுமோ, இந்த மாதிரி கேர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இவ்வளோ பார்த்துக்குறீங்க உங்கள் ஃபேமிலியை, உங்கள் ஹஸ்பண்டை பார்த்துக்குறீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்குறீங்க, கிட்ஸை பார்த்துக்குறீங்க, எல்லோரையும் நீங்கள் தான் நல்லா பார்த்துக்குறீங்க. ஒரு நாள் நீங்கள் இல்லை, அப்போ அந்த ஃபேமிலி யார் பார்த்துப்பான்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்களை கவனிச்சுக்க ஆரம்பிச்சுப்பீங்க. இதை நீங்கள் யோசிச்சிங்கனாலே, இன்னைக்கு இவ்வளோ வேலை செய்கிறோம், ஏன்னா இந்த பசங்க டெய்லி யூனிஃபார்மை துவைக்க வேண்டியதாக இருக்குது, டெய்லி இப்படி பண்ணிட்டு வராங்க, இவ்வளோ அழுக்கு பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. ஒரு நாள் நீங்கள் அந்த இடத்துலையே இல்லை, உங்களுக்கு நீங்கள் இல்லைனா அந்த வீட்டில் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை பார்த்துப்பீங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது எதுக்காக நான் இதை சொல்ல வரேன், என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நம்ம ஏன் இவ்வளோ நெகட்டிவாக நினைக்கணும் அப்படி யோசிக்க வேணாம். நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டா மட்டும்தான், ப்ரோக்ராம் ஆரம்பத்திலே சொன்னீங்க, ஒரு குடும்ப தலைவியோட ஆரோக்கியத்தில் தான் அந்த குடும்பத்தோட ஆரோக்கியமே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது எந்த அளவுக்கு அந்த குடும்ப தலைவி ஆரோக்கியமாக இருக்கணும், ஃபினான்ஷியலும் அவங்க தான் மேனேஜ் பண்ணணும், ஒரு ஃபேமிலி ப்ரோக்ராம், ஃபேமிலி ஃபங்க்ஷனு, ஃபேமிலி ப்ராப்ளம் அதையும் அவங்க தான் மேனேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ஸுக்கு வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறதுலேருந்து ஸ்கூலு அந்த ஸ்கூல் ரிலேட்டட் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ எல்லாம் பார்க்குற நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம மற்றவங்களை பார்த்துக்கும் போதே நீங்கள் ஒன்றும் புதுசாக உங்களுக்காக செஞ்சு, ஐயோ சொல்லிட்டாங்க, இனிமேல் எனக்காக நான் தனியாக ஒரு சமைச்சிக்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சமைச்சிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல், எல்லாருக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி பங்கிடுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சுருங்க. எல்லாருக்கும் எப்படி ஒரு முட்டை அவிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒன்று எடுத்து சாப்பிடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும். இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் கவனித்தது என்னென்னா, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, காலையில் மற்றவங்களை கவனிச்சிக்கிறேன், மற்றவங்களை அனுப்பணும், இவங்க 8:15 போகணும், இவங்க 8:30 போகணும், 9:00 போகணும், இப்படியே பார்த்து பார்த்து அப் டு 10:00 வரைக்கும் அவங்க சாப்பிட்றதே கிடையாது. சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 11:30, 12 அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ என்னென்னா, காலையில் எந்திரிச்சோம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸ்டார்ட் பண்ணும் போதே முதல்ல எம்டி ஸ்டமக்கில் நல்லா தண்ணி குடிச்சிருங்க, தண்ணி குடிங்க. ஏதாவது நைட்டே நட்ஸ் ஏதாவது ஊற வைங்க இல்லையா, லைட்டாக ஏதாவது 2 பிஸ்கட் ஏதாவது ஸ்டார்ட் சாப்பிட்டுட்டு உங்கள் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்பின உடனே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க, உங்களை முதல்ல பார்த்துக்கோங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணும்போது அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கனாலே எனர்ஜியாக இருப்பீங்க. ஒரு எனர்ஜி இல்லாத நாளில் நீங்கள் செய்கிறத விட காலையில் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த ஒர்க்கெலாம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்களேன், ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஆக்டிவாக போகும் அந்த நாள் பூராவுமே.
0: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்ப குழந்தை பருவத்தில இருந்து பெண் குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆரோக்கியமான பழக்கங்கள் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்க பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும்?
1: ஓகே, நீங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆரோக்கியமான பழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் கேட்டீங்க. நான் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லாம ஆண் குழந்தைகளுக்கும் சேர்த்தே சொல்றேன். ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் எல்லாருமே சமம் தான் இல்லையா? சோ இப்ப காலையில பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரஷ் பண்ணணும் எந்திரிச்ச உடனே. நிறைய குழந்தைங்க காஃபி குடிக்கிறது, பிஸ்கட் சாப்பிட்றது எல்லாம் ப்ரஷ் பண்ணாமல் அவங்களோட என்ன கணக்கு என்னென்னா, நான் சாப்பிடும் போது ப்ரஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதை நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணணும், ஏன்னா அது கேவிட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்துடும். இன்னும் இல்லாமல் நம்மளோட ப்ரஷ் பண்ணாமல் சாப்பிடும் போது இந்த நைட்டு பூரா வாயில இருந்த அழுக்கு எல்லாமே வயிற்றுக்குள்ளே போயிடும். ஸோ அதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். எது எதுக்கோ மொபைல் ஃபோனை கொடுக்குறாங்க, இந்த ஓரல் ப்ராப்ளம்ஸ் வர்றது என்னன்றதை அவங்களுக்கு காமிச்சு அதோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு பல்லோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். நீ சிரிக்கும் போது முன்னாடி ஒரு பல்லு இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம் இல்லையா? ஒரு பெரிய பல்லுல வந்து சொத்தை வந்துருச்சுன்னா வாயில ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பசங்களை பயமுறுத்தலாம். ஸோ முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறனாலேயே அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸோ ப்ரஷ் பண்ணுறது, அடுத்து ரெகுலராக அவங்கள வந்து டாய்லெட்ஸ் போகிற மாதிரி அவங்கள பழகணும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போகிற பசங்க இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்குமே காலையில் ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ரெஸ்ட் ரூம் போகிறதில்ல, டாய்லெட் போகிறதில்ல, அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும் அந்த டென்ஷனில் போயிட்டு வந்து சாயந்தரமாக போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா உடம்போட ஒரு ரெகுலேஷனே மாறும். ஓகேங்களா? ஒரு ஒரு நாள் பூரா சாப்பிட்டது வயிற்றுக்குள்ளே இருக்குது, அதை கேரி பண்ணிக்கிட்டே அவங்க போ ஸ்கூலில் போய் என்ன கான்சன்ட்ரேஷன் பூரா வயிற்றுல இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு நாள்

0: டாய்லெட் போகலனா
1: ஆமாம்
0: கான்சென்ட்ரேஷன் பூரா நம்மளோட வயிற்றில் தான் இருக்கும். ஸோ அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொண்டு வரலாம். இல்லை காலையிலேங்க மேம், டாய்லெட்டில் போய் உட்காந்தா 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது, அதுக்குள்ளே ஸ்கூல் டைம் ஆகிடும், ஆட்டோ போயிடும், பஸ் போயிடும், லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த 15 மினிட்ஸ் முன்னாடி எழுப்பலாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து எடுத்து ஃபுட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நேச்சுரல் ஃபுட்டு நிறைய கொடுக்கலாம். கலர்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் சீசனல் ஃப்ரூட்ஸ், ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ், ஏதோ ஒரு ஃப்ரூட் கொடுக்கலாம் டெய்லி, அதை கொடுக்கலாம் பசங்களுக்கு. படிப்பு படிப்பு படிப்புன்னு ரொம்ப பசங்களை ப்ரெஷர் பண்ணாமல், இப்போ யாரும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த அளவுக்கு சீரியஸாக படிப்பு பார்க்குற மாதிரி எனக்கு
1: இல்லை,
0: நைன்டி ஸ்கிட்ஸ் இல்லை. பட் இருந்தாலுமே நம்ம பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷரை போடாமல் ப்ளேவே மெத்தடாக கொண்டு போகலாம். நீ விளையாட போகணுமா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹோம் ஒர்க் பண்ணு, மீதி நேரம் நீ விளையாட, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவங்கள ஒரு ஹேபிட்டை கொண்டு வந்துட்டாலே போதும், 10 மினிட்ஸ் உட்காந்து படிக்க வைக்கலாம், அடுத்து 15 மினிட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள ப்ளேவே மெத்தடில் பண்ணால் அவங்களோட மென்டல் ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும், படிப்பு மேலே இருக்க வெறுப்பு குறையும். மனதளவில் அவங்க ஹாப்பியாக இருந்தாலுமே நம்ம எல்லாருக்கும் சொல்கிறதான், மனசுன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். நம்ம ஒரு மாதிரி, நமக்கு ஒரு மாதிரி ப்ராப்ளம்னா குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனால் நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், டீச்சர் எங்கே அடிப்பாங்க, எப்படி அடிப்பாங்க, இல்லை இன்னைக்கு பிடி பீரியட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு விதமான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு கொடுக்கறதுலேருந்து தண்ணி குடிக்கிறது அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுங்கள், நல்ல தண்ணி குடிக்க வைக்கிறது, ப்ளஸ் அவங்களை விளையாட விடுங்க. வெளியில் போனால் விழுந்துருவாங்க, முட்டியில் அடிபடும், கருப்பாயிடுவாங்க, இதெல்லாம் கருத்துடுவீங்க வெயில் அப்படிலாம் சொல்லி இல்லாமல் நல்லா அவங்கள விளையாட விடணும். அவங்களுக்கு நீங்கள் எக்ஸசைஸ்லாம் ஒன்று கொடுக்க தேவையில்ல, அவங்கள ஆக்டிவாக விளையாட விடுங்க. விளையாடுறதுன்றது வீட்டுக்குள்ளே உட்காந்து இன்டோர் கேம்ஸ் இல்லாமல் அவுட்டோர் கேம்ஸ் அவங்கள வந்து பழக்கலாம்.
1: ஓகே, அது இப்போ மேக்ஸிமம் வந்து இன்டோர் கேம்ஸ் தான் இருக்கு, அவுட்டோர் கேம்ஸ் அது என்ன சன்லைட்டே மேலே படுறது இல்லை,
0: படாமல் பசங்களுக்கு அந்த, அதாவது நம்ம சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன அபவுட் 40+ நான் இப்போ நான் நம்மன்னு சொல்லும் போது நாங்கள் 90s kid அந்த மாதிரி ஏஜை சொல்கிறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் விளையாடுவோம், ஃபோன் மேக்ஸிமம் டிவி கிடையாது, ஃபோன் மொபைல் ஃபோன் கிடையாது. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாமே கை கட்டுற தூரத்தில் இருக்குது. ஸோ அவங்களால அவங்க உடம்ப அழுத்தி, அதாவது கஷ்டப்படுத்தி விளையாடுற மாதிரி இல்லை. அவங்களுக்கு முக்கியமாக பெயினே தெரியல பசங்களுக்கு. இப்போ கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டால் அது என்ன பெயின், ஒரு முட்டியில் தேய்ச்சிக்கிச்சுன்னா அது பிளாக்காக மாறும், இந்த மாதிரி எந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ விளையாட விடுங்க, அடிப்படட்டும், ரத்தம் வரட்டும், இங்கே அடிப்பட்டால் ரத்தம் வரும்ன்றது தெரியணும், இந்த அடிக்கு ஹாஸ்பிட்டல் போக வேணான்றது பசங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி பசங்களை வந்து லைஃப்பை வந்து இப்போத்துலேருந்தே அவங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, பெயின்னா என்னன்னு தெரியணும், அது எரியும், இந்த காயம்பட்டால் எரியும், இந்த காயம்பட்டால் வலிக்கும்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, எதுவுமே பண்ணாமல் உள்ளேயே வளர்த்துக்கிட்டே இருந்தோம் போது திடீர்னு அவங்க ஒரு காலேஜ் போகும்போது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் சின்ன சாதாரண விஷயத்துக்கு சூசைட் பண்ணுறது, தப்பான முடிவு எடுக்கிறது, நிறைய டைவெர்ட் ஆகிறது, சில பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சைல்டுஹுட்டை போய் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்றத நம்ம பார்த்தோன்னா இப்போ ஏன் அவங்க எப்படி இருக்காங்கன்றது நமக்கு புரியும். ஸோ இந்த கிட்ஸுக்கு நம்ம இதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி சொல்லி விளையாடு போ, என்ன படிக்குமா, அப்போ பரவாயில்ல, மார்க் இந்த 0 எடுத்துட்டியா, பரவாயில்ல போ, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்றது என்னோட முக்கியமான கருத்து.
1: ஏன்னா இப்போ இருக்க பேரண்டிங் வந்து அவங்க விழ போகிறதுக்குள்ளேயே பிடிச்சிடுறாங்க, ஐயோ என் குழந்தை விழுந்துருமோ அப்படின்றதுக்காக. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னது வந்து சீரியஸ்லி கரெக்டான விஷயம். இப்போ வந்து அதை சுடுன்னு சொன்னால் தான் சுடும், அதை வந்து நம்ம இப்போ சின்ன வயசுலலாம் தொட்டு பார்ப்போம். ஆனால் இப்போ இருக்க கிட்ஸுக்குலாம் என்ன பண்ணுறதுல, தொடவே விடுறதுக்கு பர்மிஷனே கொடுக்கறதில்ல, சுடுன்னு நான் சொல்கிறேன் நீ தொடாத, ஆனால் நான் குழந்தை என்ன பண்ணும், அதை தொட்டு பார்க்கறதுக்கு ஆசைப்படும். ஆனால் தொட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், சுடும், இதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாது, அந்த சைடுகிட்டே வராது.
0: ஓகே,
1: ஸோ அதை ட்ரை பண்ண விடுறதில்லை,
0: விடுறதே இல்லை. பேரண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிறோம், முக்கியமான பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது. அந்த ஒரு கான்செப்டை தூக்கி போட்டாலே நீங்க பட்ட கஷ்டத்துல ஒரு 50% குழந்தைங்க படணும், குழந்தைங்களுக்கு தெரியணும். ஸோ அது எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். நீங்கள் சொன்னது தான், நெருப்புனா சுடுன்னு சொன்னோம்ல, சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மெழுகத்தி ஏற்றி வச்சுட்டு விரலை உள்ளே விட்டு விட்டு விட்டு பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்போ அந்த நெருப்பில் விரல் படாமல் எவ்வளோ செகண்ட்ஸில் எடுக்கணும் அது அப்படின்றது நமக்கு அதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தெரியாது, அந்த வேர்டெல்லாம் தெரியாது அப்போது. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இப்போ குழந்தைங்களுக்கு, குழந்தைங்க வத்திப்பிட்டி எடுத்தாலே ஐயோ வத்திப்பிட்டி எடுக்காத, மேலே போட்டு போய் எரிஞ்சிரும், சட்டை எரிஞ்சிரும், அந்த பயத்திலேயே பசங்களை அதை ட்ரையே பண்ண விடுறதில்ல.
1: இது கரெக்ட்.
0: ஸோ இந்த மாதிரி
1: பார்த்துருக்கு.
0: ஆமாம், இந்த மாதிரி இல்லாமல் பசங்களை கொஞ்சம் லெட் தெம், அவங்க எல்லாமே பண்ணட்டும், நம்ம கைட் பண்ணணும், நம்ம நின்று பார்த்துட்டு நம்ம கண் பார்வையில் இருந்து அவங்க பண்ணால் போதும், அந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கிட்டா போதும்னு என்னோடது. இல்ல இன்னும் போய் வெளியில விழட்டும், விழுந்து விளையாடட்டும், நல்லா விளையாடி எந்திரிச்சு வரட்டும், சைக்கிள் ஓட்டட்டும், சைக்கிள் ஓட்டி கீழே விழட்டும், இல்லையா? அப்போ அவங்களுக்கு எல்லாமே தானாவே புரியும்ன்றது. இது வெறும் உடம்பு வலி சம்பந்தப்பட்டதோ காயம் சம்பந்தப்பட்டதோ இல்லை, மன வலிமை சம்பந்தப்பட்டது. விழுந்தா எழணும்னு அவங்களுக்கு தெரியணும். விழுந்த உடனே அம்மா ஓடி வருவாங்க.

வந்துட்டு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சைக்கிளோட கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க, அம்மா வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வெளியில விளையாடுற குழந்தைங்களை பாருங்க, கீழே விழுந்த உடனே சைக்கிளை தூக்கி வச்சுட்டு மேல இருக்க மண்ணெல்லாம் தட்டிட்டு சுத்தி பார்ப்பாங்க, நம்ம விழுந்தது யாராவது பார்த்து சிரிக்கிறாங்களான்னு. ஸோ அந்த அந்த லைஃப் ஸ்கில் எல்லாமே இந்த சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும், பேரண்ட்ஸ் வந்து அதையும் கைட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதாலையா என்னோன்னு தெரியல, இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஒரு காலேஜுக்கு ஒரு பசங்க வரும்போது ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் பசங்களை விளையாட வைப்போம். ஸ்போர்ட்ஸில் இல்லாத பசங்களை, இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸே விளையாடாத கேம்ஸே விளையாடாத பசங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் விளையாட வைப்போம். அப்போ கீழே விழுந்துருவாங்க கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி, அது அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு அழுங்க. ஒரு 18+ கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழுவாங்க உட்காந்துட்டு, என்னமான்னு கேட்டால் ஐயோ வலிக்குது மேடம் அப்படின்னு. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ இல்லை ஸ்போர்ட்ஸ் உமனோ பார்த்தீங்கன்னா எலும்பு உடஞ்சிருக்கும், ஓகேங்களா, அப்படியே இருப்பாங்க. ஆமாம் இந்த இடத்துல இங்கே ஒரு எலும்பு உடஞ்சிருக்கு, இங்கே ஒரு எலும்பு உடஞ்சிருக்கு, அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டாலரன்ஸ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எதுக்கு நான் வெளியே விளையாட அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒன்று ஸ்க்ரீன் டைம் குறையும், அதாவது மொபைல் பார்க்குற டிவி பார்க்குற ஸ்க்ரீன் டைம் குறையும், ப்ளஸ் இவங்க வந்து லைஃப் ஸ்கில்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்களே கற்றுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா

0: பார்த்தீங்கன்னா எலும்பு உடஞ்சிருக்கும், ஓகேங்களா? அப்படியே இருப்பாங்க, ஆமாம் அந்த இடத்துல இங்கே ஒரு எலும்பு உடஞ்சிருக்கு, இங்கே ஒரு எலும்பு உடஞ்சிருக்கு, அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டாலரன்ஸ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எதுக்கு நான் வெளியே விளையாட அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒன்று ஸ்க்ரீன் டைம் குறையும், அதாவது மொபைல் பார்க்குற டிவி பார்க்குற ஸ்க்ரீன் டைம் குறையும், ப்ளஸ் இவங்க வந்து லைஃப் ஸ்கில்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்களே கற்றுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெயின் இல்லை ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி, பெயின் மேனேஜ்மெண்ட்டு, டீம் ஒர்க்கு, அடுத்தவங்களோட எப்படி பேசணும், பழகணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க இந்த ஒரு விளையாட்டு மூலியமாக ஈஸியாக கற்றுப்பாங்க. இது குழந்தை பருவத்திலே பேரண்ட்ஸ் மூலியமாகவோ டீச்சர்ஸ் மூலியமாக, மேபி இந்த ப்ரோக்ராம் டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து இதை இன்சிஸ்ட் பண்ணலான்றது என்னோட கருத்து.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்துட்டோம். ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்பது குறித்து நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை வருகிற புதன்கிழமை கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 to 11:00 நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

ஏய், இங்க நான் தான் கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 2:17:39. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற காணங்கள் வித் நான் உங்கள் ஆர்ஜே புவி. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து.

பருவம்.

நேரம் 2:25, 26 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து.

Let's go.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மாட்டுக்காரவேலன் திரைப்படத்திலிருந்து.

0: பட்டணமா ரெண்டும் கிட்டான் லட்சணமா பட்டு காடா பட்டணமா ரெண்டும் கிட்டான் லட்சணமா.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து.
4: பாட்டு பாடவா பாட்டு பேசவா.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 2:39, 26 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து.

குஷிக்கு மின்னு மின்னு ஹாபி, குஷிக்கு ஜில்லு ஜில்லு பீபி, பசிக்கு ஹலுவா. ஜீ பூம்பா.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நேரம் 2:46, 13 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.
1: சூப்பர்னா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:07.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
4: மின்துறை புதுச்சேரி.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். FM ரெயின்போ புதுவை 102.8 இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய காலகட்டத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் சில கிட்னி ப்ராப்ளம்ஸ் அதிகரிச்சுட்டு வருது. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை தான் கிட்னி ஸ்டோன் அல்லது சிறுநீரக கல்னு என்ற பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்படி உருவாகுது, அதற்கான அறிகுறிகள் என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி தடுக்கலாம் போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்காக விளக்கம் அளிக்க நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் டாக்டர் கே சுதர்ஷன், அசோசியேட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக் நெஃப்ரோலஜிஸ்ட். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் கொஸ்டின் என்னென்னா, கிட்னி ஸ்டோன் குழந்தைகளுக்கு எப்படி உருவாகுது, அது வந்து எப்படி வந்து பாதிக்குது?
5: ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க இருக்கிற அளவுக்கு அவ்வளோ காமனாக கிட்னி ஸ்டோன்ஸ் வராது. ஆனால் குழந்தைங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வரும்போது அதுக்குரிய நிறைய அறிகுறிகள்

0: நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம இன்றைக்கி அதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர். நேர்களே, இதை குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 04132271760 மற்றும் 22752300 என்ற எண் இருக்குது. டாக்டர் சொல்லுங்கள். டாக்டர், இப்போ வந்து கிட்னி ஸ்டோன் எந்த அளவுக்கு பரவப்படுது, காமனாக இருக்கா?
0: பெரியவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமன். நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கும், ஆனால் குழந்தைங்களுக்கு பெரியவங்க அளவுக்கு அவ்வளோ காமன் கிடையாது. இருந்தாலும் நிறைய குழந்தைங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருது. முன்னே இருந்ததை விட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னி தேதியில் நிறைய குழந்தைங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் கண்டறியப்படுகிறது.
1: ஓகே டாக்டர், அது எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா?
0: கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. குழந்தைங்களில் ரொம்ப முக்கியமான, ரொம்ப சின்ன வயசுலேயே கிட்னியில் ஸ்டோன் வந்தது அப்படின்னா அது ஏதாவது மெட்டபாலிக் ப்ராப்ளம் இல்லை மரபணு சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா இல்லையான்றது கண்டறியறதுக்காக நம்ம பரிசோதனைகள்லாம் செய்வோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ்லேருந்து இப்போ குழந்தைகளுக்கு வருதுன்னா எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்குனா அதிக சான்சஸ் இருக்குது?
0: ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு பீக் அப்படின்னு ஒன்று வர்றது வந்து அடலசன்ஸ், அதாவது பருவநிலை மாற்றம் வரும் டைமில் நிறைய குழந்தைங்களுக்கு வரும். அதே மாதிரி சின்ன வயசுலேயும் கூட குழந்தைங்களுக்கு இது காமனாக வரும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கிட்னி ஸ்டோன் உருவாக்குறதுக்கான அதிக காரணம் என்ன?
0: நிறைய வாட்டி பார்த்தோன்னா கல் எதுக்காக உருவாகுதுன்னு நம்மளால் கண்டறிஞ்சு சொல்ல முடியாது. பட் எந்த கல் இருக்குது, அந்த கல்லோட காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கல்லை பரிசோதனை பண்ணும்போது நமக்கு தெரிய வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய வாட்டி சொல்லலாம். பட் நிறைய பேருக்கு என்ன காரணம்னு தெரியாது. ஆனால் பெரியவங்கள கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில மரபணு கோளாறு இல்லை சில மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லுவோம், அந்த விஷயங்கள் குழந்தைங்களுக்கு வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அதில் ஏதாவது இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா திரும்பி ஸ்டோன் வர்றதை தடுக்கலாம். அதுக்காக தான் நம்ம அந்த செக்அப்க்கு பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ மெட்டபாலிக் ப்ராப்ளம் சொல்கிறீங்களா, அது அப்படின்னா என்ன? இப்போ காமன் மேனுக்கு புரியிற வகையில் சொல்லுங்கள்.
0: ஸோ மெட்டபாலிக் ப்ராப்ளம் என்னன்னா சில பேருக்கு யூரின்ல கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக போகலாம். ஸோ ஒரு கிட்னியில் வந்து ஒரு அளவுக்கு வரைக்கும் கால்சியம் சத்து போச்சுன்னா கிட்னியில் ப்ராப்ளம் வராது. ஒரு அளவுக்கு மேலே கால்சியம் யூரின்ல வெளியே வரும்போது அது வந்து ஒன்றா இணைஞ்சு கல் மாதிரி உருவாகுது. ஸோ இதுதான், இது ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம். இதே மாதிரி நிறைய ஆக்சலேட்னு சிலது இருக்குது, யூரிக் ஆசிட்னு இருக்குது. இந்த மாதிரி உடம்புல இருக்கிற பொருள் நார்மல் லெவலை விட ரொம்ப அதிகமாக யூரின்ல சுரக்கும் போது அதெல்லாம் ஒன்றா கல்லாக மாறி கிட்னி ஸ்டோனாக மாறுது.
1: ஓகே டாக்டர், இதை தவிர்க்கிறதுக்கான பெரும்பாலான விஷயம் என்னவா இருக்கு?
0: ப்ரிவென்ஷன் பார்க்கும்போது முக்கியமான விஷயம் வந்து நிறைய தண்ணி எடுத்துக்கிறது. ஸோ நம்ம நிறைய ஹைட்ரேஷன் பண்ணிக்கிட்டோம், நிறைய தண்ணி குடிச்சு ரெகுலராக அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னாலே இந்த அடிக்கடி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறத பெரிய அளவுக்கு தடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ பெரிய அளவில் தடுக்கலாம் சொல்லுங்கள். இப்போ வந்து பரம்பரை அடிப்படையில் ஜெனட்டிக்கலாக இல்லை ஜென்ரேஷன் அடிப்படையில் மற்ற நோய்கள் மாதிரி இது பரவதுக்கான சான்சஸ் இருக்கா?
0: ஸோ நம்ம மெட்டபாலிக் ப்ராப்ளம் மரபணு கோளாறுன்றது சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சில கல், இப்போ கல்லுக்கு வந்து எதனால் கல் வந்துன்னா 10 விதமான கற்கள் இருக்குது, அதனால் கிட்னி ஸ்டோன் வரலாம். அதில் சில விதங்கள் மட்டும் மரபணு சம்மந்தமாக வரலாம். ஸோ அதில் யாருக்காவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, இப்போ ஆக்சலியூரியா அப்படின்னு ஒன்று சொன்னோம், ஆக்சலேட்ற ஒரு இது வந்து பொருள் ஒரு அளவுக்கு மீறி வரும்போது அது கல்லாக மாறுது. ஸோ இது வந்து பரம்பரை ரீதியாக வரலாம். இந்த மாதிரி சில ஸ்டோன்ஸ்க்கு மட்டும், எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் அந்த மாதிரி கிடையாது, பட் சில ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக ஃபேமிலியிலேருந்து இன்ஹெரிட் பண்ணுவோம். ஸோ அதனால தான், பட் பெரியவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ரொம்ப காமனாக இருக்குன்றனால நிறைய பேர் நம்ம கேட்கும் போது அப்பாக்கோ அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ கிட்னி ஸ்டோன் இருந்திருக்கும், ஆனால் அதெல்லாம் வந்து பரவுன்றது அவசியம் கிடையாது. பெரியவங்களுக்கு வேறு நிறைய காரணங்கள்னால வரும், பட் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சில டைம்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது பேரண்ட்ஸ்டேருந்தே வந்திருக்கலாம், மரபணு சம்மந்தமாக அது வந்திருக்கலாம், சான்சஸ் இருக்குது அப்படின்றது சொல்லும். ஸோ நிறைய வந்து என்ன ஸ்டோன், அது எதுனால எந்த கல் அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு இருக்குன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு இந்த ஐடியா தெளிவாக புரிஞ்சிடும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த அது என்ன ஸ்டோனுன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? இப்போது
0: நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஸ்டோன் அனாலிசிஸ்ன்றது ஒரு பரிசோதனை கொடுப்போம். ஸோ யூஸ்வலாக ஒன்ஸ் அவங்க ஒரு வாட்டி நம்மகிட்ட ஓபிடி வந்து காமிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும், நம்ம ரெகுலராக சொல்லுவோம். கல் வெளியே வர அறிகுறி இருந்து கல் வெளியே வந்ததுன்னா அது ஒரு சின்ன ஒரு கிளீன் டப்பாவில் பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை ஸ்டோன் அனாலிசிஸ்ன்றதுக்கு நம்ம அனுப்புவோம். அதில் வந்து அந்த கெமிக்கல் இது பண்ணி அது என்ன கல் இருக்குது, அதோட காம்போசிஷன் என்ன, என்ன சதவீதம் கால்சியம், என்ன இது ஆக்சலேட் கிறிஸ்டலா இல்லை யூரிக் ஆசிட் கிறிஸ்டலா சிஸ்டீன் கிறிஸ்டல்ஸ், அந்த மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது, அது என்ன கிறிஸ்டல் அது கல் உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் கெமிக்கல்

0: அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கல் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இதில் எந்த கல் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், ஆபத்தாக இருக்குன்னு அப்படி ஏதாவது இருக்கா? ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப ஆபத்தானது அப்படி ஏதாவது இருக்கா?
0: கல்லுன்றது குழந்தைக்கு வந்தாலே ரொம்ப பிரச்சனையான விஷயம்தான். ஏன்னா ஏதாவது ஒரு குழந்தை, இந்த கிட்னி ஸ்டோன் வந்த குழந்தைய நீங்கள் வலியோட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இது தெரியும், ரொம்ப சிவியராக இருக்கும் பெயின். குழந்தை வந்து அவ்வளோ அவஸ்தப்பட்டு அந்த வலியிலேருந்து வெளியே வருவாங்க. ஸோ அதனால குழந்தைங்களுக்கு கல் வரும்போது அது ஒரு மேஜர் இஷ்யூவாக எடுத்து நம்ம அதை இது பண்ணுறோம். செகண்ட் ரீசன் நான் சொன்ன மாதிரி சில இதுக்கு வந்து என்ன காரணம்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மருந்தோ வைத்தியமோ கொடுத்தா மறுபடியும் கல் வரதை தவிர்க்கலாம். அதனால அந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸில் சில ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப மைல்ட், அதாவது கல் வரும் சின்னதாக இருந்ததுன்னா முன்னாடி கண்டுபிடிச்சோன்னா அது தானாகவே வெளியே போயிடும், இல்லை மருந்து கொடுத்து சரியாயிடலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் ஆப்ரேஷனுக்கு தேவைப்படும். ஆனால் சில விதமான கற்கள் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சலேட் ஆக்சல்யூரியா, பிரைமரி ஹைப்பர் ஆக்சல்யூரியான்னு ஒரு வியாதி இருக்குது, அதனால கல் உண்டாகும். அது வந்து ஒரு உடம்பு ஃபுல்லாக இருக்கிற வியாதி, அதோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் கிட்னியில் கல். பட் அது மாதிரி மற்ற இதுலேயும் அது உடம்பு ஃபுல்லாக அது சேர்ந்து நாளடைவில் அது கிட்னி ஃபெயிலியர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா கிட்னி ஃபெயில் ஆக வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை நம்ம தீவிரமாக கண்காணிப்போம்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும்? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ஒரு பேரண்ட்டாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்?
0: ஸோ ஃபஸ்ட் இப்போது காமனாக நம்ம எதனால் கல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன்று வயிற்று வலியோட குழந்தை போயிருக்கும், ஏதோ நான் ஸ்பெசிஃபிக் அப்டமன் பெயின் யூஷுவலாக சொல்கிறது, ஏதோ வயிற்று வலிக்காக போய் செக்அப் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, ஸ்கேனில் கல் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வராங்க. ஃபர்தராக நம்ம அதுக்கப்புறம் அதை டெஸ்டிங் பண்ணி அது என்ன கல் என்ன இதுன்றது கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதுதான் மோஸ்ட் காமன். சில பேருக்கு வந்து யாராவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும், அதனால இல்லை லைட்டாக ஏதாவது பெயின் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதுக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது ஒரு இது. சில பேருக்கு வந்து யூரினில் ரத்தம் போயிருக்கும், ரத்தம் கலந்தால் யூரின் போயிருப்பாங்க, எரிச்சலோடு இருந்திருக்கும், இப்போ அதனால என்ன பிரச்சனையாக இருக்குமோன்ற உடனே டாக்டர்னு வந்திருப்பாங்க. அப்போ பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் யூரினில் ரத்தம் வந்தது காரணம் வந்து கல்லுனால தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து மேற்கொண்டு இதை வந்து தவிர்க்கிறதுக்கு உணவு ரீதியாக என்னென்ன நம்ம பண்ண வேண்டியது இருக்கும்?
0: ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபுட்டுனால ஸ்பெசிஃபிக் ஃபுட்டை நம்ம காமனாக யோசிக்கிறதும் இது மாதிரி ஏதாவது சாப்பாடு இதனால் வந்துருமோ ஸ்டோன் வந்துருமோ அப்படின்றது ரொம்ப காமனாக யோசிக்கிறோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபுட்டுனால கண்டிப்பாக ஸ்டோன் வராது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா நம்ம தண்ணி அளவு கம்மியாக குடித்தாதான் ஸ்டோன் வரும். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் ரொம்ப ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டுன்றனால தண்ணி கம்மியாக குடித்தோன்னா ஸ்டோன் வர வாய்ப்பு அதிகம். நம்ம அடிக்குவேட் ஃப்ளூயிட் இன்டேக், நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ரெகுலர் பேசிஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ்ரூம் யூஸ் பண்ணி யூரின் ஃப்ளஷ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா சின்ன கல்லாக உருவாயிருந்தாலும் அது உடனே ஃப்ளஷ் ஆகிடும், பெருசாக ஆக தான் அது மாட்டிக்கும், அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த நிலைமைகள்லாம் வருது. அது இல்லாத போது இது இல்லை. ஃபுட்டில் ஸ்பெசிஃபிக்காக இதை தவிர்க்கணும். இப்போ நிறைய பேர் நினச்சிப்பாங்க எனக்கு கல் வந்துருச்சுன்னா இனிமேல் மாமி சமையல் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் எல்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும், அது வந்து ஒரு தப்பான கருத்து. அந்த மாதிரி கிடையாது, சில பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லுவோம். யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதுவுமே ஃபுல்லாகவே தவிர்க்கணும்னு என்றைக்குமே சொல்ல மாட்டோம், அளவை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால் வளர்ற குழந்தைய அதோட அதுக்கு பிடிச்சி சாப்பிட்ற ஒரு உணவை வந்து நான் என்றைக்குமே சாப்பிடாதுன்னு சொன்னால் அது வந்து சரி கிடையாது. அதனால குழந்தை அது ஃபாலோவும் பண்ணாது. அதனால எதுவுமே இல்லைன்னு கிடையாது, ஒரு மாடரேஷன். இந்த இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டோன் தெரிஞ்சதுன்னா இப்போ இந்த ஃபுட்டில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்றது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி அதை குறைச்சி சாப்பிட்டா அதில் பெட்டர்.
1: பிரச்சனை இல்லை. ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கிறதுக்கு காமனாக இப்போ வந்து ஒரு ஒரு பேரண்ட்டாக அவங்களுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் ஆரம்ப நிலையில்?
0: ஓகே, ஸோ ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வேற ஏதோ ஸ்கேன் பண்ண போய் எதுக்கோ டெஸ்ட் பண்ண போய் கல் கண்டுபிடிச்சி வருவாங்க, இவங்களை ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைக்கு அந்த கல்லோட அறிகுறி எதுவுமே இருந்திருக்காது, அது ஏதோ ஒரு செக்அப் பண்ண போய் கல்லை கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட வந்திருப்பாங்க. இது ஒரு ஒரு விதியாக ஒரு விதமான வேதை ப்ரெசென்ட் டு அஸ். இன்னொரு வகை என்ன அப்படின்னா வயிற்று வலி, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும் வயிறு வலி. எல்லா வயிறு வலி குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன். நம்ம பார்த்தோன்னா எல்லா குழந்தையும் அட் சம் பாயிண்ட் சொல்லிட்டே தான் இருக்கும், அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுங்கன்ட்டு. ஸோ எல்லா வயிறு வலியும் கல் கிடையாது, பட் ரொம்ப சிவியர் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின்னு சொல்லுவோம், அடி வயிறு பிடிச்சிட்டு குழந்தை ரொம்ப அழும், அதை பார்த்தாலே நமக்கே தெரியும் ஏதோ ரொம்ப சீரியஸாக ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னு சந்தேகப்படுவோம். அந்த கல் வந்து கோலிக்கி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் இருக்கும் வின் வின்னு இருக்கும், கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு குழந்தை நார்மல் ஆகிடும். திரும்பி கொண்ட ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திரும்பி கல் ரொம்ப வலி இருக்கும், ரொம்ப துடிக்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ஸோ இது டிப்பிக்கல் கோலிக்கு பெயின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது கிட்னி ஸ்டோன்னால் வரக்கூடிய வலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம செக்அப் பண்ணி பார்ப்போம், அது கிட்னி ஸ்டோன்னால் அந்த குழந்தைக்கு வயிற்று வலி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி.
1: ஓகே டாக்டர், ஒரு

0: குறிப்பிட்ட நேரம் மட்டும் இருந்து பெயின் போறதுனால அதை நம்ம வந்து யூஸ்வலா விடக்கூடாது அந்த டைம்ல அப்படின்றது.
1: ஆமா, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். வலி வந்தது சரியா போயிடுச்சு, பட் யூஸ்வலா ஒன்ஸ் அவங்க அந்த பெயினை ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா டாக்டர்கிட்ட வந்துருவாங்க. ஏன்னா அது ரொம்ப சிவியரா இருக்கும் அந்த பெயின். மாத்திரை சில டைம்ஸ் ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து தான் வலியை குறைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்றனால அந்த பெயின் யூஸ்வலாக கம்ஸ் டு அட்டென்ஷன், நம்ம கிட்ட வந்துருவாங்க, நம்ம அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். அது என்னன்னா அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அதை நம்ம விட்டுட்டோம்னா திரும்பி மறுபடியும் கல் வந்து திரும்பி அடுத்த வலி வரும்போது தான் அவங்க வந்து நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கும். அதை தான் அவாய்ட் பண்ணுவோம்.
0: ஓகே டாக்டர், ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறிய பாடல் கற்பு.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: மீண்டும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நம்மளோட டாக்டர் சுதர்ஷன் அவர்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதலாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹாப்பி டாக்டர்ஸ் டே டாக்டர்.
1: தேங்க்யூ.
0: இப்போ நேர்கள் ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்க ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்க ரெடியாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாமா?
1: ஷோர்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். முதற்கண் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இனிய டாக்டர்கள் நாள் நல்வாழ்த்துக்கள் சார்.
1: Thank you so much.
2: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் தான் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அதான் சொல்லுவாங்க, ஒரு டாக்டரை பார்த்தாவே தெய்வத்தை கண் முன்னாடி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. என்னமோ டாக்டர் பார்த்தாவே அது ஒரு ஒரு தனி மரியாதை அப்படின்னு தான் சொல்லணும். எனவே உங்களுக்குரிய ஒரு நாள்ல இந்த மாதிரியான நிகழ்ச்சியில நீங்க வந்து எங்க கூட பேசுறதே எங்களுக்கு பெருமை டாக்டர்.
1: Thank you so much. நானுமே அதை ரொம்ப ஹாப்பியா டாக்டர் ஜி, அதுமா ஒரு நல்ல டாபிக் டிஸ்கஸ் பண்றோம்.
2: எக்ஸாக்ட்லி டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்தது அப்படின்னா அவர்கள் அடிக்கடி யூரினேட் அப்படிங்கறத பண்ணுவாங்களா? அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் பை கிட் எதனுடைய அறிகுறியாக இருக்கலாம்? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து, இந்த கிட்னியில இந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சிறுவர்களுக்கு பண்றாங்களா? அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுத்து கரைக்கிறதா அல்லது ஆப்ரேஷனா அப்படிங்கறத எந்த ஃபேக்டர்ஸ் வச்சு குழந்தைகளுக்கு டாக்டர்ஸ் டிசைட் பண்றாங்க? எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நான் டீடைல்ட் ஆன்சர்ஸ் ரேடியோல
1: கேட்டுக்கிறேன். இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ எப்போ வந்து ஸ்டோன்ஸ் வந்து மருந்து கொடுத்தே கரைக்கலாம், எப்போ சர்ஜரி பண்ணணும் அப்படின்றதுக்கு சில இது காரணம் இருக்குது. பேசிக்லி வந்து எவ்வளோ கல் இருக்குது, ரெண்டு பக்கமும் இருக்கா, ஒரு சைடு மட்டும் இருக்கா, எந்த இடத்துல இருக்குது, மேலே கிட்னியில் இருக்கா, இல்லை யூரின் டியூப்பில் இருக்கா, இல்லை கீழே இறங்கி வந்து யூரினரி பிளாடர்ன்ற ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி சொல்லும் அங்கே இருக்கா, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோன் வந்து மெடிக்கலாகவே எடுக்கலாமா, மருந்து கொடுத்தே எடுத்துட முடியுமா, இல்லை ஏதாவது சர்ஜரி மாதிரி பண்ணி அந்த கல்லை வெளியே எடுக்கணுமா அப்படின்றது டிசைட் பண்ணுவோம். பெரிய கல்லாக இருந்தால் யூஸ்வலாக பெரிய கல் இன் த சென்ஸ் 1.5 to 2 centimeters விட அதிகமாக ஸ்டோன் இருந்ததுன்னா அது தானாகவே வெளியே வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்டோன் எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி சர்ஜரியோ இல்லை லித்தோட்ரிப்ஸின்றது லேசர் ஷாக் கொடுத்து எடுக்கிறதோ அந்த மாதிரி, இல்லை எண்டோஸ்கோபி மாதிரி பண்ணி எடுக்கிறதோ அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். பட் அதை விட சின்னதாக 10 mm விட கம்மியாக இருந்தது அப்படின்னா யூஸ்வலாகவே ஸ்டோன் வந்து தானாகவே வெளியே வந்துடும். அந்த ஸ்டோன் எதனால் வந்ததுன்றது பரிசோதனை எல்லாம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் ஸ்டோன் வர்றதை கண்டிப்பாக தவிர்க்கலாம்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இந்தியாவின் மாபெரும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர். நேர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக வந்து பதில் சொன்னீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நேர் அவங்க வந்திருக்காங்க, டவுட்ஸ் கேட்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் நேரர்களே, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் தென்பேருந்து கணேஷ் ராஜா.
3: கணேஷ் ராஜா சார், இப்போ நீங்க நேரலையில் இருக்கீங்க, உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாம்.
4: டாக்டர் அவர்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
5: நன்றி. சொல்லுங்க.
4: அந்த கல் இருக்கிறது வந்துட்டு அது உணவு முறையில் ஏன்னா மாற்றம் கொண்டு வரலாமா?
5: அதனால இதுக்கு மேல கல் வந்த அப்புறம் நான்வெஜ்ஜே ஃபுல்லா நிறுத்திடலாம் அப்படின்லாம் சில பேர் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அது எந்த கல், இப்போ கல் வரும்போது நான் முன்னாடி நம்ம பேசின மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது கல்லில். அது என்ன கல் வந்திருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எல்லா கல்லுக்குமே வந்து எல்லா உணவு முறைகளையும் மொத்தமாக மாற்றணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ யூரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது நம்ம நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடும்போது யூரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் அதிகமாகறனால அவங்களுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் நான்வெஜ்ஜை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ முக்கியமாக நம்ம உணவில் மாற்றக்கூடிய விஷயம் என்னென்னா நிறைய தண்ணி குடிக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ பெரியவங்களுக்கு 3-4 liters குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது, சின்ன குழந்தைங்களாக இருந்தால் 1 liter அரவுண்ட், இல்லை ஸ்கூலுக்கு போகிற குழந்தையாக இருந்தால் அட்லீஸ்ட் கொடுத்த அனுப்புகிற பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலே அதுவே ஒரு பெரிய விதத்தில் நம்ம பண்ணுற சேஞ்ச். ரெண்டாவது முக்கியமான சேஞ்ச் வந்து சில பேர் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா கால்சியம் பொருளை ஃபுல்லாகவே குறைச்சிடணும், கால்சியம் நிறுத்திடணும், கால்சியம் சாப்பிட்டா ஸ்டோன் வந்துடும், ஸ்டோனே வந்து கால்சியம் ஸ்டோன் தானே வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்றதும் ஒரு தவறான விஷயம். கால்சியம் ஸ்டோன் வந்தாலுமே கூட அது கால்சியம் சாப்பிட்றதுனால கால்சியம் ஸ்டோன் அதிகமாகாது. ஸோ அது கால்சியம் வேறு ஏதோ ரீசன்னால தான் கால்சியம் யூரினில் ஒரு அளவுக்கு மீறி போகிறதுனால அது கால்சியம் ஸ்டோனாக மாறுது. ஆனால் சாப்பாடில் கால்சியம் குறைச்சிக்கிறதுனால இது கண்டிப்பாக மாறாது. அதனால் கால்சியம் நார்மலாக குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ஏன்னா வளர்கிற பருவத்தில் இருக்கிறனால போன்ஸ் எலும்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு கால்சியம் ரொம்ப அவசியம். அதனால் நார்மலாக அந்த வயசுக்கு ஏற்ற கால்சியம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கால்சியம் ஸ்டோனாகவே இருந்தால் கூட கால்சியமை நம்ம குறைக்க மாட்டோம். இவங்களுக்கு சொல்கிறக்கூடிய ஒரே சேஞ்ச் என்னென்னா கொஞ்சம் சால்ட் மட்டும், உப்பு மட்டும் கொஞ்சம் சாப்பாட்டில் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். உப்பு நிறையா சேர்க்கும் போது கால்சியம் யூரினில் சேர்றது அதிகமாகுது, அதனால் உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு சொல்கிறோம். சில பேருக்கு பிபி வரும், இல்லை கிட்னி ப்ராப்ளம் அதிகமாகச்சுனாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் சால்ட் குறைச்சி நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா ஓவராலாகவே அது வந்து பயன்படுறதாக இருக்கும். அதை தவிர மேஜராக பெரிய ஒன்றும் சேஞ்சஸ் சாப்பாடில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது.
3: ஓகே டாக்டர், சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போ வந்து இப்போது கிட்னி ஸ்டோன் வந்த பிறகு நீங்கள் வந்து கால்சியம் எது சாப்பிடணும், காய்கறியில் ஏதாவது குறைக்கிற மாதிரி இருக்குமா? இப்போ வந்து பெயின் வந்தால் இந்த காய்கறி எதாவது சாப்பிட்டா வந்து அதனால் பெயின் எதாவது வரத்துக்கான சான்சஸ் இருக்கா?
5: ஸோ என்ன டைப் ஆஃப் ஸ்டோன் அப்படின்றத பொறுத்திருக்கு. இப்போ ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு வந்தது குழந்தைங்களுக்கு அப்படின்னா அது ஆக்சலேட் ரிச் டயட்டை குறைக்க சொல்லுவோம். ஆனால் முற்றிலும் தவிர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இப்போ ஆக்சலேட் வந்து நிறையான இப்போ நம்ம கோபி முள்ளங்கி அதுலலாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம சில பேர் என்ன நினைப்பாங்க, நிறைய காலிஃப்ளவர் நிறைய சாப்பிட்டுட்டோம் அதனால தான் வந்து

0: போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த வியாதிகளில் கல் உற்பத்தி ஆகிற வியாதிகளில் பார்த்தீங்கன்னா உடம்பு உள்ளாரியே வந்து நம்ம சாப்பிட்றதோட 1000 மடங்கு அதிகமாக உடம்புலே உற்பத்தி ஆகும்.
1: ஓகே,
0: அது யூரின்ல வெளியே வருது. ஸோ அதை நம்ம வந்து ஒரு 4 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ காய்கறி சாப்பிட்டனால கண்டிப்பாக அஃபெக்டே ஆகாது. அதனால நார்மலாக எப்போவுமே சாப்பிடக்கூடிய டயட் சாப்பிடலாம். இதை தான் தவிர்க்கணும் அதை தான் தவிர்க்கணும்னு ரொம்ப கிடையாது. இம்பார்ட்டண்டாக கவனிக்க வேண்டியது நிறைய தண்ணி குடிக்கணும்.
1: ஓகே,
0: நான் மறுபடியும் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஃபேக்டர் அதை, ஏன்னா நம்ம இருக்கிற அந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டில் தண்ணி கம்மியாக குடித்தோம்னா கண்டிப்பாக கல் வர வாய்ப்புகள் அதிகம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரினில் பிளட் வந்தால் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்க டாக்டர். இப்போது பிளட்டு வந்தால் அது எந்த அளவுக்கு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குமா?
0: ஸோ குழந்தைங்களுக்கு யூரினில் ரத்தம் வந்தால் அது ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி பார்க்கப்படும். அது நமக்குமே வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கும், இதனால் திடீர்னு குழந்தைக்கு யூரினில் ரெட்டாகிடுச்சு. அது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து யூரினில் ரெட்டாகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரத்தம்னால தான் காரணம்னு அவசியம் கிடையாது. சில டைம்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா நிறைய பீட்ரூட் சாப்பிட்டவங்க, நிறைய கேரட் சாப்பிடும் போது கூட சில டைம்ஸ் வரும். சில மருந்துகள் சாப்பிடும் போதும் அந்த கலர் யூரின் கலர் மாறும். ஸோ எல்லா மாறின கலர், சில டைம்ஸ் நம்ம கம்மியாக தண்ணி குடிச்சு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக கம்மியாக யூரின் போனோன்னா அப்போவுமே கொஞ்சம் கலர் மாறும். ஸோ மாறின கலர் எல்லாமே ரத்தம்ன்றது அவசியம் கிடையாது. ஸோ யூரின் வந்து கலர் மாறிச்சுன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு வர சொல்லுவோம், அதை பரிசோதனை காமிச்சு அதில் ரத்தம் தான் இருக்கா, அதனால தான் அந்த கலர் மாறி இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். அப்படி ரத்தம் தான் இருந்தது அப்படின்னா அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம். நிறைய காரணங்கள்னால வரலாம், சில காரணங்கள் உயிருக்காபத்தான நிலைமையாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக டீட்டெயிலாக நம்ம டெஸ்டிங் பண்ணி என்னென்னு
1: தெரிஞ்சு,
0: அதனால் ரத்தம் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது பண்ணணும். பட் ஆல்ரெடி ஒரு நோன் ஸ்டோன் பேஷண்ட், அவங்களுக்கு ஆல்ரெடி கல் வந்திருக்கு, அவங்களுக்கு மறுபடியும் கல் வருது, இந்த வாட்டியும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு நாளாக எனக்கு வயிறு வலி யூரின் போகும்போது எரிச்சல் இருந்தது, அதுக்கப்புறம் யூரினில் ரெட்டாக மாறிச்சு அப்படின்னா இது ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ கல் தான் திரும்பி வெளியே வருது அப்படின்னு அர்த்தம். திரும்பி கல் வெளியே வரும்போது அது ஒராச்சின்னு வரும்போது அந்த தோல்லேருந்து கொஞ்சம் ப்ளீடிங் வரும், அதனால் பிளட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீசனாக இருந்தால் பெரிய அளவுக்கு வரி பண்ணிக்க வேண்டாம். பட் எப்போவுமே சந்தேகம் இருந்தாலே ஒரு மருத்துவரை உடனே போய் பார்க்கறது
1: ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், இப்போ வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல டாக்டர், அந்த இன்ஃபெக்ஷனால இதுக்கும் கிட்னி ஸ்டோனுக்கும் ஏதாவது ரிலேட்டட் இருக்கா?
0: ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்ததுன்னா ஒரு விதமான ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த இன்ஃபெக்ஷனில் மறுபடியும் வரும்போது அவங்களுக்கு யூரின் ஸ்டோனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது ஒரு விதமான ஸ்டோன் மட்டும்தான். மற்றபடி எல்லா இன்ஃபெக்ஷனுமே உடனே கல்லாக மாறுமானா மாறாது. மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன்ஸ் கல்லாக மாறாது, சில பேருக்கு ரேராக மட்டும் அது கல்லாக மாறும். அதுவுமே இந்த கல் மெனி டைம்ஸ் அறிகுறியே இல்லாமல் இருக்கும், வேறு ஏதோ டெஸ்ட் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா ரொம்ப பெரிய கல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் அது கல் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி நிலைமையும் கூட வரலாம். அதனால் யூரின் இன்ஃபெக்ஷனும் ஒரு வாட்டி வந்தால் பரவாயில்ல, பட் மறுபடியும் வந்தால் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நம்ம டாக்டரை போய் பார்ப்போம், அதுக்கேற்ற டெஸ்டிங் பண்ணுவோம், செக் பண்ணுவோம். அதுலேயே கல்லும் இருந்ததுன்னா கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர், ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு.

0: பாரம்பரிய பட்சணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
1: ஐயோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: பயம் வெறித்தனம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜிப்மர் மருத்துவமனையின் அசோசியேட் ப்ரொஃபஸரும் பீடியாட்ரிக் நெஃபராலஜிஸ்டுமான டாக்டர் கே சுதர்ஷன் அவர்களோட கிட்னி குழந்தைகளுக்கான கிட்னி ஸ்டோன்ஸை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட கூட பேசலாம். டாக்டர், இப்போ என்னென்னா கிட்னி ஸ்டோன்ஸ் சைஸை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறுமா?
2: ஆமாம். ஸோ ட்ரீட்மெண்ட் நம்ம டிசிஷன் எடுக்கும்போது முக்கியமான விஷயமாக பார்க்கறது எவ்வளோ பெருசு அந்த கல் இருக்குது அப்படின்றது. 10 mm விட கம்மியாக, அதாவது 1 cm கம்மியாக அந்த கல் இருந்தால் யூஸ்வலாக தானாகவே வெளியே வந்துடும். அந்த கல் அவ்வளோதான் சைஸ்ன்றனால ஈஸியாக அது கிளியராகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களாம் நிறைய தண்ணி குடித்து அடிக்கடி நம்ம யூரின் போனோன்னா அந்த கல் தானாகவே வெளியே வந்துடும். நம்ம எதுவுமே சர்ஜிக்கலாகவோ எதுவுமே கொடுத்து இன்டர்வீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் 10-15 mm ப்ளஸ் மைனஸ் சில கல் தானாக வந்துடும், சில கல் வராது. ஆனால் 15 mm மேலே அதிகமாக இருந்தால், அது 1.5 cm மேலே கல் பெருசாக இருந்தால் யூஸ்வலாக அந்த கல் தானாக வெளியே வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் 15 mm மேலே ஸ்டோன் இருந்தால் ஜென்ரலாக நம்ம வந்து ஏதாவது ஒரு விதமாக அதை இன்டர்வீன் பண்ணுவோம். அது எந்த இடத்துல கல் இருக்குன்றதை பொறுத்தும் டிசைட் பண்ணுவோம். மேலே கிட்னியில் இருக்கா, இல்லை அந்த டியூப் யூரின் டியூப்பில் இருக்கா, இல்லை கீழே வரைக்கும் வந்துருச்சான்றதை பொறுத்து அது சர்ஜரி பண்ணமா, யூரிட்ரோஸ்கோப்பின் எண்டோஸ்கோப்பின்ற மாதிரி யூரிட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அது வழியாக எடுக்கிறதா, இல்லை இந்த லேசர் கொடுத்து ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி அப்படின்னு சொல்லுவோம், அது பண்ணுறதா அப்படின்றத டிசைட் பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து டேப்லெட்ஸ் மூலயமா இல்லை மருந்துகள் மூலயமா மட்டுமே கிட்னி ஸ்டோன்ஸை க்யூர் பண்ண முடியுமா?
2: எந்த விதமான கல், எதனால் கல் அந்த உற்பத்தி ஆயிருக்குன்றது தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ சில ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு மருந்து கொடுத்தாலே குறைஞ்சிடும். சம் ஸ்பெசிஃபிக் ஸ்டோன், இப்போ சிஸ்டின் யூரியா அந்த மாதிரிலாம் டிசீசஸ் இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மருந்துகள் இருக்குது. ஸோ அந்த மருந்தை கொடுத்தோன்னா மறுபடியும் அந்த கல் வர வாய்ப்புகள் ரொம்ப குறையும். ஆனால் என்னென்னா இதெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த மருந்து கொடுத்துட்டே இருக்கிற வரைக்கும் அந்த கல் உற்பத்தி ஆகிறது ரொம்ப குறைஞ்சிடும். மருந்து நிறுத்தினா திரும்பி கல் உற்பத்தி ஆகிற வாய்ப்புகள்

0: அதிகம் மாறிடும். பட் எல்லா இதுக்குமே அந்த மாதிரி கிடையாது, சில ஸ்பெசிஃபிக் இதுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கல் வந்ததுன்னா அது பரிசோதனைக்கு அனுப்புறது அவசியம். அது என்னதுன்னு கண்டுபிடிச்சோன்னா சில கற்களுக்கு கரெக்டான வைத்தியம் இருக்குது, அந்த மருந்தை கொடுக்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ என்ன விதமான டைப் ஆஃப் கல்லுன்றதை பொறுத்து தான் அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் மாறும். ஓகே டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அது வந்து சேஃபாக இருக்குமா?
0: ஸோ இதை வந்து நம்ம ஷாக் வேவ் லித்தோட்ரிப்ஸி அப்படின்றத சொல்வோம். ஸோ பெரியவங்களுக்கு ரொம்ப வருஷமாக ரொம்ப காமனாக இதை செஞ்சிட்ருக்கோம், பட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதை செய்ய ஆரம்பிக்கிறோம். இட் இஸ் கெய்னிங் பாப்புலாரிட்டின்னு சொல்வேன். நிறைய சென்டர்ஸில் ருட்டீனாக என்ன பண்ணுறாங்க, இந்த 15-20 mm அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சின்ன கல்ல அதை தானாக வெளியே வராத விட அதிகமான சைஸு, ஆனால் சர்ஜரிக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோ பெருசு இல்லை. ஸோ அந்த மாதிரி இன்டர்மீடியட் ரேஞ்சில் இருக்கிற சில கற்களுக்கு ஷாக் வேவ் லித்தோட்ரிப்ஸி, அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் லேசர்னு கூட சொல்லிக்கலாம், அந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அது அதுலேயே வந்து அந்த கல்லை வந்து உடச்சிடுவோம். பேசிக்கலி அந்த ஒரு கரண்ட் மாதிரி அந்த ஷாக் வேவ் வச்ச உடனே அது கல்லை போய் கல்லை சுக்குநூறாக்கிடும். அப்புறம் அந்த கல் வந்து சின்னதாகிடுறதுனால அது தானாகவே யூரினில் வெளியே வந்துடும். ஸோ அதுதான் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டுன்றது. அதை நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி எவ்வளோ பெருசு கல் இருக்குது, எவ்வளோ கல் இருக்குது, எந்த இடத்துல கல் இருக்குது அப்படின்றத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பர்டிகுலர் இதில் நம்ம கொடுத்தோன்னா நல்ல சக்ஸஸ் ரேட்.
1: ஓகே டாக்டர், இதுக்கு குறிப்பிட்ட ஏஜின் ஏதாவது இருக்கா இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு?
0: ஸோ அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் கிடையாது. யூஸ்வலாக வந்து நம்ம மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து தான் செய்வோம். ஸோ அதனால் சில்ட்ரன் எல்லாருக்குமே வந்து நமக்கு செய்யறது ப்ராப்ளம் கிடையாது. அதாவது கல் எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ எவ்வளோ கல் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது. சில பேருக்கு என்ன இருக்குன்னா பிறவிலே வந்து அந்த அப்நார்மல் யூரினரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பிறவிலே அவங்களோட யூரின் டியூப் ரெண்டு டியூபாக இருக்கலாம், இல்லை கிட்னியில் இறங்கி வரும்போது ஒரு சுருக்கம் இருந்து அதுக்கப்புறம் விரிஞ்சு வரலாம், இந்த இடத்துல கிங்க் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் ரேட் குறைஞ்சிடும். நார்மலாக இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லை, அனடாமிக்கல் டிஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற போது அது ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் குழந்தைங்களுக்கு எவ்வளோ நார்மலாக, இதை வந்து லைஃப் ஸ்டைல் எவ்வளோ நாளில் அவங்க நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு போக முடியும் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா?
0: ஸோ மெனி டைம்ஸ் வந்து ஷாக் வேவ் லித்தோட்ரிப்ஸி வந்து ஓபிடி ப்ரொசீஜர் மாதிரி, டே கேர் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம், காலையில் பண்ணிவிட்டு யூ கேன் கோ பேக் 1 or 2 days. என்ன இம்பார்ட்டண்ட் என்னென்னா கல்லை இது வந்து கரைக்கலை, உடைக்குது, அப்புறம் அது கல் தானாக தான் வெளியே வரணும். ஸோ அடுத்த ஒரு வாரத்தில் யூரின் போகும்போது கண்டிப்பாக எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும், சில பேருக்கு ஜுரமும் வரும், சில பேருக்கு யூரின் ரத்தமாக வரும், அந்த வலி இருக்கும், ஏன்னா விட்டு விட்டு வலிக்குது, ஏதோ வெளியே வர மாதிரி அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு 4-5 days இருக்கும், அந்த ஃபுல் ஸ்டோனும் வெளியே வர வரைக்கும். ஸோ அந்த டைமில் தான் சொல்லுவோம் நிறைய ஹைட்ரேட் பண்ணுங்கள், நிறைய தண்ணி கொடுங்க, அப்போ ஈஸியாக வெளியே வந்துடும், ஃப்ளஷ் ஆகிடும், வலி குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் மேஜர். அதை விட ஒன்றும் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் ப்ரொசீஜர் ரிலேட்டடாக கிடையாது. ஸோ ப்ரொசீஜர் முடிஞ்சு ஒன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ஆகிட்டாங்கன்னா தே கேன் கோ பேக் டு ஸ்கூல்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னா இந்த கிட்னி ஸ்டோன் ஆப்ரேஷன் இல்லை டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் ஆன பிறகு திரும்ப வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கா?
0: ஸோ சில்ட்ரனில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் முதலே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பெரியவங்களுக்கு ரொம்ப காமன் கிட்னி ஸ்டோன்ஸ் நிறைய விஷயத்தினால வரும். நான் குழந்தைங்களுக்கு மெட்டபாலிக் இல்லை மரபணு சம்மந்தப்பட்ட காரணங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு வரும், அதனால அது என்னன்றது கண்டுபிடிக்கிறது அவசியம். ஸோ கல் வந்ததுக்கு மெட்டபாலிக் காரணமோ இல்லை ஜெனட்டிக் ரீசனோ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் கல் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் இந்த கல் வர எல்லா குழந்தைங்களுக்கும் எந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், அது முயற்சி கண்டிப்பாக செஞ்சு டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதை கண்டுபிடிப்போம். ஏன்னா அவங்க தான் கண்டிப்பாக ரிப்பீட் ஸ்டோன் வரும், அது 6 months ஒரு வருஷத்துலையோ 2 years கண்டிப்பாக ஸ்டோன் வரும். திரும்பி வரும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஒரு வாட்டி ஒரு குழந்தை அந்த பெயின் அனுபவிச்சிருக்குன்னா மறுபடியும் வந்து அது பார்க்கறது ரொம்ப கஷ்டம்,
1: பயப்படுவாங்க,
0: ரொம்பவே பயப்படுவாங்க, ஹாஸ்பிட்டல் வரதுக்கே பயப்படுவாங்க, ரொம்ப திரும்பி ஊசி போடுவாங்களா இதெல்லாம் இருக்குமான்றது ரொம்பவே இதுவாக ஆங்ஸைட்டி இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணோம், மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்பி ஸ்டோன் வர்றதே
1: தவிர்க்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டீங்க. ஓகே டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு.
2: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 rupees முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் வாங்க. இப்போது கால்சியம் உள்ள ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் சொல்லிட்டீங்க டாக்டர், பட் சாப்

0: ட்ரிங்க் அண்டு ஜங்க் ஃபுட்ஸ்னால பாதிப்பு அதிகமாகுமா?
1: ஜென்ரலாகவே ஒரு சஜஷன் நம்ம என்ன சொல்லணும், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதனால நிறைய விளைவுகள் வருது. கிட்னி ஸ்டோனுன்னு கிடையாது ஸ்பெசிஃபிக்காக, பட் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. பிபி அதிகமாகுது, சுகர் அதிகமாகுது, அவங்க ஒபிசிட்டி வருது, அது மாதிரி நிறைய அதர் ப்ராப்ளம்ஸ் வருது. இதெல்லாம் சேர்ந்து வரும்போது கிட்னி ப்ராப்ளமும் நாளடைவில் வரலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் சாப்பிட்டா கல் வருமானா வராது. ஆனால் நம்ம வந்து சில பேருக்கு இந்த மாதிரி ஹேபிட், நிறைய நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே இருந்து அதனால் தண்ணி குடிக்கிறத நிறுத்திட்டாங்க. தண்ணிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி அதை குடித்தாங்க அப்படின்னா லிக்விட் ஐட்டம் ஹைட்ரேஷன் குறைஞ்சிருது. ஸோ அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் வர ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால நம்ம தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருக்கணுன்றது.
0: ஓகே டாக்டர், இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுனால தான் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது,
1: பட் டைரெக்டாக அதனால வர வாய்ப்புகள்.
0: ஓகே டாக்டர், ஆனாலும் வந்து
1: கல் வர வாய்ப்புகள் கம்மி. ஆனால் மற்ற விளைவுகள் நம்ம முன்னாடி பேசுவோம், அதெல்லாம் கண்டிப்பாக வர வாய்ப்புகள். அது
0: நம்ம அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து எந்த ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணால் இதெல்லாம் தவிர்க்கலாம், ஐ மீன் இந்த ஃபுட்டை வந்து நம்ம பர்டிகுலராக இந்த ஃபுட்டை நம்ம சாப்பிடாமலே இருக்கிறது நல்லதுன்னு அப்படி ஏதாவது இருக்கா?
1: அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த ஃபுட்டுமே சுத்தமாக சாப்பிடக்கூடாது, கல் வந்துடுச்சு திரும்பி நான் சாப்பிடவே கூடாதுன்றது கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. இம்பார்ட்டன்ட் நிறைய ஹைட்ரேஷன், என்ன கல்லுன்னு கண்டுபிடிச்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி சில ஃபுட் மட்டும் குறைச்சிக்கணும். அவ்வளோ நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோமே தவிர முற்றிலும் நிறுத்தணுன்ற அவசியமே கிடையாது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மெடிசனால் க்யூர் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க. எக்ஸசைஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து யோகா பண்ணுறதுனாலையோ அதுக்கான சான்சஸ் குறையுமா?
1: இதனால ஸ்பெசிஃபிக்காக ஸ்டோனோட வர்றதோ இல்லை ஃப்ரீக்குவென்சியோ மாறுமானா பெரிய அளவுக்கு மாறாது. பட் ஓவராலாக நம்ம வந்து ஸ்டேயிங் ஃபிட், பீயிங் ஹெல்தி அப்படின்றத ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் தட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் ருட்டீன் லைஃப். அதனால கல் வர்றது குறைஞ்சிருமானா வராது. பட் ஓவராலாக நம்ம விக்கி பர்சல் ஹெல்தி, அதனால மற்ற விளைவுகள்லேருந்து தவிர்க்கலாம்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கிட்னி ஹெல்த்தை பாதுகாக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்காமல் விட்டால் என்னென்ன விஷயத்தெலாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்?
1: இது ஒரு மேஜர் இஷ்யூ. நம்ம நிறைய டைம் நம்ம மருத்துவமனையில் நம்ம வந்து ஒரு டெர்ஷரி கேர் சென்டராக இருக்கிறனால காம்ப்ளிகேட்டட் கேசஸ் இல்லை ஃபைனல் ஸ்டேஜில் நிறைய பேர் நம்மக்கிட்ட வராங்க. அப்போ வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்டோனை முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்துருக்கலாமோ, அதுக்கேற்ற வைத்தியத்தை கொடுத்துருக்கலாம், நிறைய அடிக்கடி தண்ணி குடிங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த குழந்தையோட கிட்னி செயல் ரொம்ப குறைஞ்சி என் ஸ்டேஜ் வரைக்கும் போகிறத தவிர்த்துருக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம். இப்போ 5 வயசு 10 வயசில் குழந்தை டயாலிசிஸில் போகிறது எப்படி, 30 வயசில் ஒருத்தர் டயாலிசிஸ் போகிறது எப்படி? ஸோ இந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக பாசிபிள். ஸோ நம்ம முன்னாடியே அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற ப்ரிவென்டிவ் தெரப்பி ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ரெகுலர் ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் தாமதமாக்கியிருக்கலாம். அதுவே ஒரு பெரிய பூன் தான். டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு வாரம் டயாலிசிஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு லைஃப் எப்படி மாறிடும்ன்றது. ஸோ டயாலிசிஸ் அவங்களுக்கு தெரியும், 2-3 வருஷம் இல்லை 5 வருஷம் நம்ம டிலே பண்ணுறோம் டயாலிசிஸ் ஆரம்பிக்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே அது புரியும்.
0: ஸோ வந்து கிட்னி ஸ்டோன் வர்றத என்றைக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக விட்டுறக்கூடாது. அது ஓகே டாக்டர், இப்போ வந்து கிட்னி ஸ்டோன் குழந்தைங்களுக்கு ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அது எதிர்காலத்தில் கிட்னியை வந்து பாதிக்குமா, அல்லது ஃபங்க்ஷனை வந்து ஏதாவது பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா?
1: கண்டிப்பாக. ஸோ இப்போ பெரிய ஸ்டோனாக இருந்து யூரின் போகிற இடத்த ஃபுல்லாகவே அடைச்சிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அது அக்யூட்டாகவே ப்ராப்ளம் வரும், உடனே கிட்னி ஷட் டவுன், அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்லும், கிட்னி உடனே ஃபெயில் ஆகிடும், அந்த மாதிரி வாய்ப்பு. அவ்வளோ பெரிய ஸ்டோன் வந்து ஃபுல்லாகவே முற்றிலுமே அடைச்சிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இது ரேர், காமனாக இது மாதிரி வராது. பட் ரேர்லி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் கூட வரலாம். சில கிட்னி டிசீசஸ் ப்ரைமரி ஹைப்பராக்சல்யூரி அப்படின்னு சில வியாதிகள்லாம் இருக்குது, அதில் என்படின்னா கிட்னி ஸ்டோனோடு சேர்ந்து நாளடைவில் கிட்னியோட செயலும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அட் ஒன் பாயிண்ட் அவங்க வந்து ஃபைனல் ஸ்டேஜ் போய் அட்வான்ஸ் கிட்னி ஃபெயிலியர் கூட அவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதான் நம்ம எவாலுவேட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம முன்னாடியே பேரண்ட்ஸ்ட்டை சொல்லியிருக்கோம், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ப்ரைமரி ஹைப்பராக்சல்யூரியா இருக்குது, எஸ்பெஷலி அதில் டைப் 1 ஒரு வெரைட்டி இருக்குது, அது வந்து ரொம்ப நோட்டோரியஸ். சில குழந்தைங்களுக்கு 5 வயசு 10 வயசு 15 வயசு 20 வயசுக்குள்ளாரே அவங்களுக்கு கிட்னி முற்றிலும் ஃபெயில் ஆகி டயாலிசிஸ்லேயே கூட போயிடுவாங்க. நம்மக்கிட்டே அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வியாதி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணி சொல்லிடுவோம், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் மெடிக்கேஷன்ஸ் மாறும், கிட்னி செயல் குறையவே கிட்னி நார்மலாக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து மெடிசன்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து ரத்த உற்பத்தி ஆகிறது குறைஞ்சிரும், பிபி அதிகமாகிடும், கால்சியம் சத்து குறைஞ்சிரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றம் வரும். அதுக்கெல்லாம் நம்ம சப்ளிமெண்ட் மருந்தெல்லாம் கொடுத்து அதை மேனேஜ் பண்ணணும். அது பண்ணோன்னா எவ்வளோ நாள் தாமதம் பண்ணத்த முடியுமோ அவ்வளோ நாள் தாமதம் பண்ணணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இப்போது ஒருத்தவங்க வீட்டில் அவங்களுக்கு ஜென்ரேஷன் மூலியமாக வராதுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ வீட்டில் ஒரு குழந்தைக்கு வந்துருச்சுன்னா அது மூலியமாக அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது வரதுக்கான சான்சஸ் இருக்கா?
1: யூஸ்வலாக அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரே ஒரு வாட்டி ஃபுட் அடல்ட்ரேஷனில் வந்தது.

0: 20 வருஷம் முன்னாடி சைனாவில் என்னாச்சு, பால் பொருட்களில் ஒரு கலப்பணம் ஏற்பட்டுச்சு. அது ஒரு பெரிய மில்க் ஸ்கேம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ அந்த டைம் வரும்போது அதில் வந்து ஒரு கெமிக்கல் கலந்துருச்சு, மெலமின்னு ஒரு கெமிக்கல் கலந்தனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் குழந்தைகள் சைனாவில் ஒரு 4-5 வருஷத்தில் அவ்வளோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்தது. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்தது. அதுக்கப்புறம் அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை தவிர்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அது சரியாயிடுச்சு. பட் இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ வெரி ரேர் ஈவெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி இருந்தால் தான் எல்லாருக்கும் ஒரே குடும்பத்திலே நிறைய பேருக்கு உடனே உடனே வரா மாதிரி, மற்றபடின்னா யூஸ்வலி வராது. சில மரபணு சம்மந்தப்பட்ட இருந்த வியாதியாக இருந்தால் பேரண்ட்ஸ்டேன்னு வந்திருக்கலாம். அப்போ அப்பா அம்மாவுக்கு சில ஆட்டோசோமல் ரிசஸிவ் டிசார்டர்ஸ்னால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் யூஸ்வலாக அந்த வியாதியோட அறிகுறி இருக்காது, ஆனால் அவங்க கேரியர்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்த தலைமுறை கொடுப்பாங்க. ஸோ அது அப்பாவோட இதுவும் அம்மாவோட இதுவும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு வரும்போது அவங்களுக்கு அது சிம்டம்ஸாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு அந்த வியாதி வந்திருக்கும், அந்த வியாதியோட ஒரு அறிகுறியாக கிட்னியில் ஸ்டோனும் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் வீ கேன் ட்ரேஸ் இட் டு ஃபேமிலிஸ், இல்லைன்னா பெருசாக அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்க விளையாடுறாங்க, அவங்களுக்கு வேர்க்கறதுனாலையோ இல்லை வந்து நீர் சத்து குறையறதுனால கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா, அதுக்கான பெரிய ப்ராப்ளம் என்னவாக இருக்கும்?
0: ஸோ இதுதான் மேஜர் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம ஊரில் ரொம்ப ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் இருக்கிறனால நம்ம வேர்க்க விறுவிறுக்க பயங்கரமாக விளையாடுறோம். குழந்தைங்க இப்போ அடிக்கிற வெயில் கொளுத்துற வெயிலில் போய் கிரவுண்டில் பயங்கரமாக விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி குட், நல்லது. இந்த வயசில் குழந்தைங்க அதை தான் செய்யணும். அதுக்கேற்ற அளவுக்கு நிறைய தண்ணியும் ஏற்றுக்கணும், அவ்வளோதான். தட் இஸ் த ஒன்லி சேஞ்ச் நம்ம கேட்குறது. நல்லா விளையாடுங்க, கிரவுண்டில் போய் விளையாடுங்க, வேர்க்க விறுவிறுக்க விளையாடுங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய தண்ணியும் சேர்த்து குடிங்க. இப்போ பிடி பீரியட் முடிச்சு வந்து நிறைய வாட்டி பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, சாயங்காலம் அன்றைக்கி மட்டும் குழந்தை சாயங்காலம் வந்தோடனே ரொம்ப கால் வலிக்குதுமா கால் பிடிச்சி விடுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட அந்த மசில் கிராம்ஸ் எல்லாம் கூட பெரிய அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் நம்ம நிறைய தண்ணி குடிச்சோன்னா. ஸோ ரொம்ப ஆக்டிவிட்டி இருக்குது, ரொம்ப சன் எக்ஸ்போஷர் இருக்குது, அன்றைக்கி நிறைய வாட்டர் குடிக்கிறது நல்லா. ஸோ இன் ஜென்ரலாகவே நம்ம ருட்டீனாக அது ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துகிட்டு வந்தோன்னா அதுவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம், ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர், குழந்தைங்க ஸ்கூலில் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது காமன் ப்ராப்ளமாக கூட இருந்திருக்கலாம். ஸ்கூல்லையே ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் யூரினை வந்து அவங்க வந்து போகாமல் அடக்கி வச்சுக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் இருக்கா?
1: ஸோ அது ஒரு மேஜர் திங். நம்ம லாஸ்ட் டைம் கூட நான் வரும்போது ஸ்டுடியோக்கு வரும்போது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, குழந்தைங்க வந்து ஷையாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதாவது இதெல்லாம் ஒரு நார்மல் ஹியூமன் ஃபிசியாலஜி. நமக்கு வந்து யூரின் போகிறது, இப்போ எப்படி நம்ம டெய்லி எழுந்து காலையில் பல் விளக்குறோம் குளிக்கிறோம், அதே மாதிரி யூரின் வருது அப்படின்னா ஸ்கூலில் கண்டிப்பாக அது ஷையாக ஃபீல் ஆகக்கூடாது. அது வந்து ஒரு மைண்ட் மென்டல் பிளாக் தானே தவிர, நம்ம அதுலேருந்து விட்டு வெளியே வந்து யூரின் வந்ததுன்னா அடக்கி வைக்கக்கூடாது. அதனால் நிறைய பின்விளைவுகள் வரும், அதனால் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால் யூரின் வந்தால் அடக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு தான், அதை மாற்றணும். யாரும் என்ன கேலி பண்ணிவிடுவாங்களோ, பசங்க கிண்டல் பண்ணிவிடுவாங்க, அதனால் நான் போகாமல் இருக்கேன் அப்படின்றது கிடையாது. அப்படி அவ்வளோ ரொம்ப நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணாங்க, அட்லீஸ்ட் அந்த பிரேக் விடும்போது கண்டிப்பாக போய் யூரின் போகணும். அதனால தான் ஸ்கூலில் மல்டிபிள் பிரேக்ஸ் விடுறாங்க. இது ஒரு மேஜர் ரீசனே அதுதான். ஸோ அந்த டைமில் அட்லீஸ்ட் போகலாம். நடுவில் வந்தாலும் நம்ம ஷையாக ஃபீல் பண்ணாமல் டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டு கண்டிப்பாக போய் யூரின் ஹோல்ட் பண்ணாமல் கண்டிப்பாக போயிட்டு வரணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கிட்னி ஸ்டோன் இருப்பதுனால பார்த்தீங்கன்னா என்னென்னா அவங்க அடக்கி வைக்காமல் இருக்கிறது ஓகே. இப்போ பேரண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயமா என்ன நினைக்கிறீங்க? இது வந்தாலும் வந்தால் என்னென்ன பண்ணணும், ஒரு காமனாக இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப, தண்ணி குடிக்கிறது ரொம்ப அத்தியாவசியம்னு சொல்லியாச்சு, இதை தாண்டி அவங்கள செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதோ இல்லை பேரண்ட் வந்து அவங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கோ என்னென்ன விஷயம் தேவைப்படுது?
1: ஸோ டெய்லி பேசிஸில் தண்ணி உண்மையிலேயே குழந்தைங்க நிறையா குடிக்கிறாங்களா இல்லையான்றது செக் பண்ணுங்கள். அது ரொம்ப அவசியம். கொடுத்துட்டு போன பாட்டிலில் குழந்தை குடிச்சிட்டு வருதா அப்படின்றது இது பண்ணுங்கள். அது நெகட்டிவாக சொல்லாமல் குடிச்சிட்டு வந்த அன்றைக்கி பாசிட்டிவாக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுங்கள். குழந்தைய பாராட்டுங்க, இப்போ நீ குடிச்சிட்டு வந்திருக்க பேர் வெரி குட், ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணோம்னாலே குழந்தைங்க ரெகுலராக அதோட, ஏன்னா சின்ன குழந்தை அது வளர்ற வயசு, அதுக்கு நமக்கு இருக்கிற புரிதல் அந்த குழந்தைகிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் நமக்கு வேலை நடக்கணும் இல்லையா, அதனால் தண்ணி கண்டிப்பாக குடிங்கன்றதை எவ்வளோ பாசிட்டிவ்

0: இது மோட்டிவேஷனில் நம்ம கொடுத்து இது பண்ணுறோமோ அது ரொம்ப அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ருட்டீனாக நம்ம எப்போதுமே ஹெல்தி டயட் சாப்பிட்றதை ஃபாலோ பண்ணுங்கள். ருட்டீன் எக்ஸசைஸஸ், ஸ்கூலுக்கு போகிறது, விளையாடுறது, நார்மல் லைஃப் எல்லாமே பண்ணுறது, பண்ணுறதுல ஒரு மாற்றமும் தேவை கிடையாது. இப்போ ஸ்டோன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு மட்டும் சில மைனர் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் நம்ம சொல்கிறோம். அது என்ன கல், எவ்வளோ இருக்குது, என்ன இது பொறுத்து மாதிரி மாறுகுது, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு மட்டும் அந்த பர்டிகுலர் சேஞ்சஸை மட்டும் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லா நார்மல் ஃபுட் எல்லாமே பண்ணலாம். ஸோ அகெயின் திரும்பி வந்து ஹைட்ரேஷன் மட்டும் என்ஷோர் பண்ண, நிறையா தண்ணி குடிக்கிறது அவசியம். அது மட்டும் நம்ம என்ஷோர் பண்ணிவிட்டு நார்மல் டயட் சாப்பிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு இருந்தோம்னாலே பெரிய அளவுக்கு ப்ராப்ளம்ஸ்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியில் கிட்னி ஸ்டோன் குழந்தைங்களுக்கு இருக்கிறத பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. நிறைய விஷயம் நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நானுமே இனிமேல் செல்ஃப் கேர் பண்ணி என்ன நான் பார்த்துப்பேன். ரொம்ப நன்றி டாக்டர். நிலையத்தின் சார்பாகவும் எங்கள் எஃப்எம் ரெயின்போவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தேங்க்யூ ஸோ மச்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புது

0: தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நானுமே இனிமேல் செல்ஃப் கேர் பண்ணி என்ன நான் பார்த்துப்பேன். ரொம்ப நன்றி டாக்டர். நிலையத்தின் சார்பாகவும் எங்கள் எஃப்எம் ரெயின்போவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: தேங்க்யூ ஸோ மச்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வணக்கம் மக்களே, நேரம் 4:37 எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி. நான் உங்கள் அஜய் ஆனந்த். கட் கேமரா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான டயலாகை கொண்டு வருவோம். அந்த டயலாகை நீங்கள் வந்து பேசி நடித்து காமிச்சு பல பதக்கங்களை எங்கிட்ட வாங்கிட்டு போவீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நிறைய டயலாக் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், பதக்கங்களை மட்டும் தான் கொண்டு வரல. ஸோ நம்ம கூட இணைய போகிற அடுத்த ஆர்ஜி யாருன்னு அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவர் வந்து இந்த எஃப்எம் ரெயின்போவின் ஒரு காதல் கொண்டின் தனுஷன் கூட சொல்லலாம். பார்க்க அப்படி தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கத்துக்கு எத்தனை வணக்கம் சொல்ல வேண்டியதாக பார்த்தீங்களா? சொல்லுங்க புவி, எப்படி இருக்கீங்க?
1: காதல் கொண்டேன் தனுஷ்னு சொல்லி என்ன வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதை கொடுத்துட்டீங்க.
0: அதாவது ஒண்ணும் இல்லை, கிளைமேக்ஸ்ல ஒரு தனுஷ் ஒரு பாத்தீங்களா, ரொம்ப டெரரா. அதுக்காக தான் சொன்ன, வேற எதுவுமே கிடையாது. எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: இந்த ஷோ முடியும் போதுதான் தெரியும் நல்லா இருக்குமா இல்லையான்ட்டு.
1: அது நம்ம கையில இல்ல, அது ஷோ கையில இருக்கு, பாத்துக்கலாம்.
0: பாத்துக்கலாம் விடுங்க. சோ இன்னைக்கு வந்து நிறைய டைலாக்ஸ் கொண்டு வரேன், கொண்டு வந்திருக்கேன்.
1: ஓகே,
0: ஓகேங்களா? அது உங்களை வச்சுதான் ட்ரை பண்ணு பாக்குறேன். நீங்க பேசி
1: முடிச்சிருக்கான
0: முதல் டைலாக்
2: மோஹினோசுக்கு
0: மக்களே கேட்டிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான டயலாக் அப்படின்னு நம்ம ஆர்ஜே புவி சொன்னாரு. அப்படிதானே?
1: அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, நீங்களா சொல்லிட்டு கோத்து விடக்கூடாது.
0: அப்படிதான் ரொம்ப ஈஸியான ஒரு டைலாக். இந்த டைலாக் வந்து யார் ஃபர்ஸ்ட் பேச போறாங்க, ரொம்ப ஆர்வமாக காத்து கொண்டிருக்கும் மக்களே. உங்களுக்கான முதல் பாடல் இது, ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மக்களே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டயலாக் ஒன்று போட்டிருந்தேன், அதை பேசுறதுக்காக ஒரு ரொம்ப நேரமா கால் கெடுக்க காத்துட்டு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுவீங்க?
1: ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், ஹவ் ஆர் யூ?
1: ஃபைன்.
2: ஃபைன், ஓகே, சூப்பர்.
0: இதுக்கு மேல அவர் பேசுவார், நீங்க பேசுங்க.
2: சொல்லுங்க, டயலாக்லாம் கேட்டீங்களா?
1: டயலாக் போடுங்க.
0: டயலாக் போடணுமா? என் தெய்வத்துக்காக இதோ மறுபடியும்.
3: நிம்டா டோஸ்ரஸ் டெல் மீ ஹர் தபுஸ் கிராக் ஒய்க் நிம் பூம்ல மோஹினோசுக்கு லோஹக்குவே உன காஸ்த மின் ஓ பீஸ்ரா சூக்குவே மின் பஹத்த ஜரத்

0: எப்பன் சார்
1: கேட்டீங்களா?
2: இல்ல போடுங்க
0: மறுபடியுமா?
2: வேற டைலாக் போட சொன்னேன்.
0: அந்த டைலாக் உங்களுக்கு வரலையா சார்?
2: ஆமா ரொம்ப அது ஒண்ணுதான் புரியல,
0: அதனாலதான் உங்களுக்கு கொடுத்தேன்
2: நானு. நானா ஒரு டைலாக் பேசிடுறேன்.
0: அது தொன்று தொட்டு நடக்கிறது தானே, நீங்க ஃபர்ஸ்ட் பேசிருங்க, இன்னொரு டைலாக் இருக்கு அதையும்
2: போட்டுறேன்.
0: ஆ பேசுறீங்களா?
2: ஆ
0: பேசுங்க. கட் கேமரா
1: ரோலிங்.
2: நீங்க
0: ஆபா
2: கேட்டுச்சு
0: 4 மணி 10 நிமிஷம் சொல்லுங்க. இருங்க, உங்களுக்காக வந்து ஆர்ஜே புவி சொல்லுங்க.
1: என்ன என்ன சொல்லணும்?
0: இதுக்கு மட்டும் நல்லா வந்துரு. இந்த டைலாக் பேசுங்கடா சார்.
1: ஓட்ட நீங்க பேசுனீங்க, நான் உங்களை பார்த்து நாங்களும் ஐயப்பன் சார் அப்படியே கேரி பண்ணி போயிடுவோம்.
0: ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஐயப்பன் சார் பேசலாமா? புரிஞ்சுதா சார் சுக்குவா
1: சுக்கு அப்புறம்
0: சுக்கு காபி.
2: நானே ஒரு டைலாக் பேசிடுறேன்
0: சார். சுக்குவான்னு ஆரம்பிச்சுங்க,
2: அடுத்த நேரம் பேசுவாங்க. நானே ஒரு டைலாக் பேசிடுறேன்.
0: மாட்டிக்கினாரு. ஓகே ஓகே பேசுங்க சார்.
2: போறோம் மச்சான், பாண்டிச்சேரிக்கு போறோம். 4 பீர் அடிக்கிறோம்.
0: தவறு, முற்றிலும் தவறான கருத்து. நீங்க நிம்தாக்கு வாங்க. நிம்தா
2: நான் உங்ககிட்ட என்ன வாங்க சொன்னேன்? பழம் வாங்க சொன்னீங்க.
3: மருந்து மாத்திரம்
2: எழுதிட்டு
0: வடிவேல் சார் கிட்ட பணம் கேட்க வந்த ஒரு
1: ஆடியன்ஸ்
0: அள்ளி அள்ளி கொடுங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான், அம்பிட்டுதான் போயிலமா? கேமரா ரோலிங்.
2: ஆத்தாளுக்கு உடம்பு தெரியல, அதுக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கணும். அதுக்கேண்டா இவ்வளவு வச்சுக்கிறேன்.
0: பேசுப்பா இதனா
1: சொல்லுங்க.
2: சரி ஓகே, அது நேர் பார்க்கலாம். நன்றி
0: ஐயா. போசுக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டீங்க ராசா.
1: சூப்பர் சார் போயிட்டு இருந்தது.
0: அழைப்பிற்கு நன்றி சார்.
2: பை.
0: ஓகே அஜே புவி
1: சொல்லுங்கள்.
0: உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன், நீங்க எதனா பேசுறீங்களா?
1: அவங்க வந்து ஒரு ஃப்ளோல வந்து என்ன கம்பெனியா சேர்த்துப்பாங்கன்னு
0: பார்த்தேன். கம்பெனியும் தேவை இருந்தாலும் நீங்க பேசுறீங்களா கேட்டேன்.
1: ஓ, நீங்க எங்க வந்தாலும் என்ன விடுறதா இல்ல. இன்னைக்கு ஒரு முடிவு,
0: இன்னொரு முக்கால் மணி நேரம் இருக்கு, உங்களை வச்சு செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பேசுறீங்களா?
1: ஓகே, ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைலாக் நான் பேச மாட்டேன்.
0: ஏன்?
1: அது வந்து
0: ஈஸியான டைலாக், அதை போய் பேச
1: மாட்டேன், புரியாது.
0: அதுக்காக தான் பேசுனேன்.
1: இது இந்த டைலாக் வந்து நீங்க எங்க தேடி எடுத்துட்டு வந்தீங்க?
0: உங்களுக்காக தான் நீங்க வரைக்கும் தெரிஞ்சதான் எடுத்துட்டு வந்தேன். சரி, இப்ப நீங்க எந்த டைலாக் ட்ரை பண்ண போறீங்க?
1: ஆத்தாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். அப்புறம் வந்து தெரியல
0: ஒரு பாட்டு கேட்டு வரலான்.
1: எனக்கு ஓகே.
0: ஓகே மக்களே, நீங்க கால் பண்ற எண்கள் 0413 போட்டு 2271 760 மற்றும் 2275 23 கால் பண்ணுங்க மக்களே.

ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலி. நேரம் 4:19 ஏழு நொடிகள் ஆயிற்றுக்கு. அடுத்த வாய்ப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
0: வணக்கம் கூறுவது யார் இங்கு இருந்து?
1: வாழப்படாமலையும் கலா சார், நலமா?
0: கலா மேடம் சூப்பரா இருக்கும், அவரையும் கொஞ்சம் கேட்டுருங்க.
2: நானும் நல்லா இருக்கேன். நீ கேக்குறது சொல்லிட்டேன்.
0: முந்திட்டாரு.
1: ஓ
0: மை காட். கலா மேடம்
1: அடிச்சு
0: கூட கேப்பாங்க, அப்பயும் சொல்லிடாதீங்களா? ஒரு முடிவோட தான் ரெண்டாம் டைலாக் போலான்றீங்களா?
1: பேசுறீங்களா? மருந்து வாங்கணும், மாத்திர வாங்கணும், காசு வேணும்ல, அதுக்கு சேர்த்து கேளு. ஆமா, நான் 100 ரூபா வாங்கின அன்னைக்கு டீசல்லு. திரும்ப
0: 50 ரூபாயா? அதிகமா கேளுப்பா.
2: சரி ஓகே.
1: காசு கேக்குறேன், 50 ரூபா வேணும். இன்னும் கேளு, மருந்து மத்தம் எல்லாம் இருக்குல்ல, இன்னும் கேளு தரேன்.
0: அக்கா அக்கா ஒரு 1000 ரூபா கொடுக்க.
2: ராகி மால்டே போட்டுடலாம்
0: பாத்தீங்களா? 1000 ரூபா கேட்ட குத்தம் எங்க போயிட்டா பாரு. கலா மேடம் அடுத்த டைலாக் நிம்மதா.
2: இது வந்து நீங்க பேசின டைலாக்கே வேற
1: லெவல்.
0: வேணாம்ன்றீங்களா?
1: நன்றி.
2: சொல்லுங்க ஆர்ஜியா.
0: சொல்லி முடிச்சுட்டேன், நீங்க வாங்க நிம்ம. அதுக்குள்ள ஒரு காலம் வந்துட்டு பேசிடலாம்
2: எனக்கு ஓகே.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். என்ன காப்பாத்த வந்த தெய்வமே.
0: தெய்வமே, யார் எங்க பேசுறீங்க?
3: தண்டபாணி.
0: தண்டபாணி சார்
3: வணக்கம்.
0: சுகம் தானே? ஒரு பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு. அப்ப போடவா? திரும்ப
4: போடுங்க.
0: என்ன வாய்ப்பு வீட்டுக்கு
2: போனீங்க?
0: பேசுங்க, பேசலாமா? ஓகே. கட் கேமரா ரோலிங்.
3: எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை.

0: கூட்டு
1: நல்ல
0: பெரிய ஒரு 600 ரூபாய் டீயா நேத்து போட்டு மீந்து வச்சு சார்
2: சூடு பண்ண டீ குடுக்கலாமா
0: பாவம் மனுஷா போயிலாமா நிம்தா நிம்தா நிம்தா
2: நீங்க மட்டும்தான் சார் ஒரு ஃப்ளோல வந்தீங்க அந்த டைலாக்
0: நீங்க என்ன தோணுதோ சொல்லிடுங்க சார் நான் டிரான்ஸ்லேட்
1: பண்ணிக்கிறேன்
0: ஐயோ ஐயோ டயலாக்
2: தெரியுமா உள்ள இருந்து
0: ஒரிஜினல் டயலாக் கூட இந்த மாட்டாங்க சார் வேற மாதிரி பட்டீங்க சூப்பர் சார் எப்படி
1: நன்றி சார் நன்றி சார்

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அந்த லக்கி அழைப்பாளர் தங்க பதக்கத்தை வாங்க போறாங்க. வணக்கம்.
1: இதுவரைக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சேகர் சார், ஹவ் ஆர் யூ?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். அரை மணி நேரத்துக்கு மேல தான் இருக்கும். சேகர் சார்
1: சொல்லுங்க,
0: எந்த டயலாக் பேச போறீங்க?
2: பாதி
0: கிணத்தை தாண்டிங்க, மீதி கிணத்தை தாண்டிடுங்களா?
1: போடுங்க.
0: ஆத்தா வயலுக்கு போகும்போது கால் தடுக்கி விழுந்துடுச்சு, அப்படிதானே?
2: போனா பணம் எல்லாம் வாங்கி தரணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னடா 50 கம்மியா கேக்குற,
0: என்ன ஒரு 100?
2: சரி, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும்ல, அதுக்கெல்லாம் காசு வேணாமா?
0: போக்குவரத்து செலவு
2: இதெல்லாம் இல்லையா?
0: ஒரு 300
2: அண்ணனுக்கு ஒரு டீ
0: பார்சல். சேகர் சார்
2: கேட்டீங்களா?
1: ரொம்ப நல்லா கேட்டுச்சு சார்.
0: அப்பா பரவாயில்ல, சுகம். ஓகே, பேசலாமா சார்? கேமரா
2: ரோலிங்
0: இருக்க சார். அதுக்கு முன்னாடி அவரு தான் வந்து அந்த கடன் கேட்க வந்தவர். நீங்க தான் வடிவேல் சார் இருக்கீங்களா?
2: எஸ், நான் தான் உங்ககிட்ட வந்து பணம் கேட்க வந்திருக்கேன்.
0: சரி,
1: கட்
0: கேமரா ரோலிங்.
1: ஆத்தா 50
2: கூட கேக்குறோம்.
0: அந்த தம்முடும் உங்ககிட்ட கேப்பாரு, இருங்க.
2: நீங்க தான் வந்து அந்த வள்ளல், ஓகேவா?
0: கேளுங்கப்பா.
2: அம்மா வந்து வயலுக்கு போகும்போது வழிக்க விட்டாங்க, என்ன ஆனா வந்து ஆஸ்பத்திரிக்கு போனோம், காசு கொடுங்க.

0: ரொம்ப சிரிச்சிட்டே கேக்குற போல.
1: என்கிட்ட காசு எல்லாம் இல்லப்பா.
0: என்ன பொசுக்கு இப்படி சொல்லி போட்டீங்க? டயலாக் எல்லாம்
2: டயலாக் சொல்லுங்க. நினைச்சேன்
0: நானு தெய்வத்துக்காக திரும்ப போட்டுங்க டயலாக. இதோ திரும்ப உங்களுக்காக, ஒன்ஸ் மோர், உங்களுக்காக மட்டும்தான்.
3: ஆட்டோ வயலுக்கு போறப்ப வலிக்கு வந்துருச்சு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறதுக்கு 50 ரூபாய் வேணும். அதானே? ஆமாண்ண. அதே ரகசியமா கேக்குற? கேளுடா கேளு.
4: அதான் கேட்டேன்ல.
3: ஓ அதான் கேட்டியா? சரி, ஆஸ்பத்திரி கூட்டி போற கரெக்ட் தான். அந்த டாக்டர் மருந்து மாத்திரை எழுதிடுவாருல, அதை வாங்குறது பண்ண விடும்ல, அதை கேட்க இல்ல.
0: மறுபடியும்
1: அண்ணனுக்கு
0: சார் சூப்பர் சார், இதை ட்ரை பண்ணீங்க பரவாயில்ல. உங்களோட அந்த போராட்டம்
2: பாராட்டணும்.
0: ஓகே சார், சரி.
1: எனக்கு தெரிஞ்ச ஒரு டயலாக்
2: பேசுங்க சார்.
1: சரி, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா.
0: அதான் சார், அதான் சூப்பர் சார், வேற லெவல்.
1: ஓகேவா?
0: ஓகே சூப்பர்,
2: அருமையா பேசிட்டீங்க சார்.
0: அழைப்பு
2: நன்றி, நன்றி,
1: வணக்கம், நன்றி.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க? எதுக்கு போனாங்க வயக்காட்டுக்கு சொல்லுங்க.
1: வேற
0: எப்படி சொல்றது, காசு இல்ல மேடம்.
2: அடிச்சு கேக்கணுமா?
0: நீங்க தானே அடிச்சு கேக்க சொன்னீங்க. ஒரு 500 ரூபா
1: கொடுப்பா.
0: கரெக்டா டீல வந்து நின்னுறீங்க. டீ சொல்லு, டீ சொல்லு.
2: புதுசா ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்றாங்க.
0: கொய்யாக்கா மாங்கன்றி வாங்க, திரும்ப போலாம் வாங்க. ஒன்ஸ் மோர், நல்லா இருக்கு கேக்குறதுக்கு.
1: அருமை.
0: உண்மையான
1: சூப்பரா பேசுங்க.

0: வாக்கில் நீங்களும் நிகழ்ச்சியில் கால் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண எண்கள் 2271 மற்றும்
1: 2752
0: மறக்காம 0413 போட்டு கால் பண்ணுங்க மக்கள். இதே ரெயின்போ புதுவை 102.8 கால் கேமரா
1: ரோலிங்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: ரொம்ப ரொம்ப நல்ல ரசிதா.
5: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி.

0: படி அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி. சக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோடி. நேரம் 4:39:45 நிமிடம் நிமிடம் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். யாரு இருந்து பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேங்க சார்.
0: எப்படி இருக்கீங்க மேடம்?
1: சூப்பரா இருக்கேங்க சார். டாக்டர் ஷோ, டாக்டர் டே,
0: ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த ஷோல போயிட்டு
2: இருக்கோம். ஒரே லாங்குவேஜ்ல போறது இல்லாம கத்துக்கணும்ல.
0: நல்லா கத்துப்பா மேடம்.
1: சொல்லுங்க சார்,
0: இப்ப பேசலாமா? நீங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ நடுவுல மானியத்தை கூட போட்டு பேசலாம். மேடம் உங்களுக்காக இப்ப திரும்ப சொல்லுங்க. ஒரு காஸ்தா நின்னு பொய்சஹோ சுகாலோஹோ உங்களுக்கு என்ன தோணுது
2: சொல்லுங்க.
0: பேசலாமா? கட் கேமரா
2: ரோலிங்.
1: புதுவிதமா
0: இருக்கு. சரி விடுங்க, ரெண்டாவது போயிடலாமா? ஆத்தா வாய்க்காலுக்கு போக, ஆத்தா வரப்புக்கு போனாங்க, வைக்கி வந்துட்டாங்க. ஆத்துக்கு போனான்றீங்க, ஒருத்தங்க பாத்ரூம்ல வைக்கி வந்துட்டாங்கன்றீங்க. பாவம் ஆத்தா,
2: வயலுக்கு தான் போனாங்க.
1: ஆத்தா வயலுக்கு போனாங்க, வைக்கி வந்துட்டாங்க. காசு கொடுங்க, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன, காசு கொடுங்க சார்.
0: போதுமா
1: போட்டு
0: புரிஞ்சு போச்சு. டீ ரெடி
2: எங்களுக்கு.
1: நன்றி.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலி. நேரம் 4:15 நொடிகள் ஆயிட்டு. கிருஷ்ணர் கூட தயப்பில வணக்கம்.
1: வணக்கம் பச்சிலங்குழந்தை சாருக்கும் புவி சாருக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து எல்லாம் பேசுறேன்.
0: பச்சிலங்குழந்தை மேடம், நானே வந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க போல.
1: முடிவு
0: பண்ணிட்டேன். பாக்கும் போது காதல் குண்டன் படத்துல ஒரு தனுஷ் மாதிரி இந்த கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு அதுதான் கேட்டேன்.
2: என் வாய்ஸ் வச்சு கெஸ் பண்ணிட்டீங்களா நீங்க?
0: மேடம்
1: ஓகே சொல்லுங்க சார்.
0: எந்த டயலாக் பேச போறீங்க? இறக்கப்பட்டு பேசுறீங்களா? உங்களுக்காக வந்து உங்களுக்காக ஆர்ஜே பூவி பேசுற கேக்குறீங்களா? அந்த அளவுக்கு மனசுல வந்து தைரியம் இல்லன்றீங்க.
2: கேக்குறதுக்கே தைரியம் இல்ல, பாத்துக்கோங்க.
0: புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. மேம் ரெண்டாவது டைலாக் போயிடலாமா?
1: ரெண்டாவது டைலாக்
0: இருங்க இருங்க இருங்க இருங்க, அவசரப்படக்கூடாது. இப்ப நான் தான் வந்து டைரக்டர், அவர்தான் வந்து உங்ககிட்ட கடன் கேட்க வந்திருக்காரு.
1: ஓகே ஓகே
0: ஓகேங்களா? நீங்க தான் படிவில்
1: கடன் கேட்க வேணாம், கடன் கேட்க நானே சொல்லிடுறேன்.
0: ஓகே, கட் கேமரா ரோலிங்
2: ரோலிங்.
1: ஆசா வயலுக்கு போகும்போது வலிக்கு
0: ஆஸ்பத்திரிக்கு
1: போகணும், 50 ரூபாய் கேக்குறாங்க. அதே நான் கேக்குறேன், கேளுடா கேளு
0: கேளு. யாருக்கிட்ட
1: கேக்குறேன்? அதான் கேட்டேன்ல. சரி ஆஸ்பத்திரி போங்க, டாக்டர் எழுதி குடுக்கற மருந்து மாத்திரை வாங்கணும். கேளுடா கேளு, ஒரு 100 ரூபாய் அண்ணனுக்கு டீ சொல்லு, டீ சொல்லு.
0: அண்ணன் டீ சொல்லு.
1: அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான்.
0: அச்சா அவ்வளவுதான், அவ்வளவுதான். நிம்தா தோஸ்தபு அது பேசலையா?
1: வராது,
0: வராதா?
1: வெண்ணிலா
0: மேடம் சூப்பரா பேசுறீங்க. நீங்க உங்ககிட்ட எதிர்பார்த்த தங்க பதக்கத்தை உங்களுக்கு தொடச்சி வச்சிருக்கேன். வேணான்ட்டீங்க? நான் என்ன
1: பண்ணுவாங்க? தங்க பாண்டிய சார் வருவாங்க, கலைவாணி மேடம் இவங்கெல்லாம் வருவாங்க, வந்து நல்லா சுத்தி பேசுவாங்க.
0: எல்லாம் வருவாங்க, இருந்தாலும் கடலூர் வெண்ணிலா மேடம் மாதிரி வருமா?
1: நன்றி,
0: வணக்கம். ஓகேவா?
1: நன்றி
0: சூப்பர் மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி.

0: போறீங்க ரெடியா?
1: சொன்னீங்களா?
0: ஒரு பொண்ணு வாங்கி போன காசு கேள்வி ஆட்டு கேக்குற கேளு
1: இறங்க
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ரொம்ப ரொம்ப நல்ல ருசிதான்.
3: பாரம்பரிய பக்ஷணத்தில் சுவையிலும் முதல் தரத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஜூலை 3 முதல் நமது பாண்டியில் பிரம்மாண்டமான 2வது கிளை. திறப்பு விழா சலுகையாக ஜூலை 3, 4 மற்றும் 5 வரை இனிப்பு மற்றும் கார வகைகளுக்கு 50% தள்ளுபடி. அஸ்வின் ஸ்வீட்ஸ், ரத்னா தியேட்டர் அருகில், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி.
0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ. தி ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங். நேரம் 4:52, 3 லட்சக்கு நிஷோ கூட அடுத்த பல வணக்கம்.
5: வணக்கம் சார். உங்கள் இருவருக்கும் வணக்கம் சொல்வது ஆர் முருகன், இளமங்கலம்.
0: ஆர் முருகன், இளமங்கலம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் சார். பச்சளம் குழந்தை தானே?
0: அப்படிதாங்க.
5: பச்சளம் குழந்தை
0: குழந்தை
5: அதிலிருந்து கேட்டுதான் இருக்கேன். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கு போயின்னு இருக்கு. எனக்கு அட்டன் ஆகல.
0: அட்டன் ஆகல. ஓகே
6: ஓகே.
0: சரி, இப்ப திரும்ப பேசலாமா?
6: எந்த டைலாக்? செகண்ட் டைலாக் தான் பேசணுமா? ஃபர்ஸ்ட் டைலாக் பேசலாம்ல. அது வந்து ஒரு எனர்ஜியோட பேசினாதான் நல்லா இருக்கும்.
5: அது சரியா புரியல நம்மளுக்கு.
0: அப்படிங்களா? இப்ப நாங்க பேசலாம்
5: அப்படின்னு போட்டுறீங்களா? ஒண்ணு புரிஞ்சிக்க முடியாது.
0: இப்ப நாங்க திரும்ப பேசுறோம். நிம்தா தோஸ்த தல்மி அர்த்த புஷ்கு வடிவேல் சார் உங்ககிட்ட கடன் கேக்குறா. ரெடியா?
5: இரண்டுமே
0: நானே இருந்தேன் சார். இரண்டுமே நீங்க தானா?
5: அழகராஜ்.
0: அப்படிதான் சார். பேசலாமா?
5: ஆத்தா வயலுக்கு போறப்ப வழிக்கு கீழே வந்துச்சு. ஆத்தா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோம். ஒரு 50 ரூபாய் இருந்தா கூடு, 50 ரூபாய் போருமா? அது சரி. ஆத்தாவுக்கு டாக்டர்

0: போயிட்டு வர போக்குவரத்து செலவு யார்கிட்ட கேக்குற? அண்ணன் கிட்ட தான்
1: கேக்குற. கேளு, இவ்வளவு கேட்ட அண்ணன் கிட்ட இல்லன்ற
0: நிம்ம கடைசி வரைக்கும் நிம்மதி வர மாதிரி. ஓகே சார்,
1: கடைசி வரையும் இல்லதான், கடைசியில இல்லன்னு சொல்லிட்டு வரும் வடிவேல் சாரு.
0: அப்படிங்களா? நிம்மதா போலாமா?
1: வடிவேல பார்த்தாலுமே சிரிப்பு வந்துருச்சு சார் எனக்கு.
0: நிம்மதா போலாமா?
1: அது வரல சார், தயவு செய்து விட்டு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ வின் கார்ட் கேமரா. ஒரு நேரம் 4:15 உடைய லாஸ்ட் நிமிஷம் கூட அடுத்த பல வணக்கம்
1: சார். என்ன சார் ரயில்ல சொல்ற மாதிரி சொல்றீங்க
0: ஐயா? ஒரு ப்ரோல வந்துருச்சு ராசா.
1: ஓகே சார்.
0: ஆ சரி, என்ன டயலாக் பேச போறீங்க?
1: நான் தங்கபாண்டி முதலாளி பேர்ல இருந்து பேசுறேன்.
0: பாத்தீங்களா, கேட்க மறந்துட்ட. பாத்தீங்களா,
1: நீங்க நல்லா இருக்கீங்களா? மாலை வணக்கம்.
0: சூப்பரா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: முடியுது. சரி கேட்டேன், அங்க போனா ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்புறம் மாத்திரை செலவு மருந்து செலவு எல்லாம் வாங்கி தரணும், அதுக்கு காசு தேவைப்படும்ல?
0: ஆமா டெஃபினெட்லி.
1: அண்ணன் கிட்ட காசு நிறைய இருக்கும் போல.
0: அப்ப
1: ஒரு 100 ரூபாய் கொடுங்கண்ணே.
0: அடுத்து
1: ஒரு சிகரெட்டுக்கும் ஒரு டீக்கும். ஏய் அண்ணனுக்கு டீ சொல்லு, டீ சொல்லு, டீ சொல்லு.
0: ஓ மை காட் சார், ஆனா உண்மையில
1: உங்களுக்கு டீ போட,
0: டீ கண்டிப்பா
1: போடுறேன்.
0: அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் பார்சல். ஓகே சார்,
2: தங்க பதக்கத்தையும் கொடுத்துடலாம்.
0: தங்க பண்டி சார்,
1: சொல்லுங்க சார்.
0: உண்மையிலே எதிர்பார்க்கல, வேற லெவல பண்ணிட்டீங்க. ஓகேங்களா,
2: சூப்பரா பிச்சிட்டீங்க சார்.
0: சூப்பர், பகுத்த
1: சார்.
0: உங்களுக்கு தங்க பதக்கத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்.
1: ஓகேங்களா சார்.
2: நான்
0: உங்கள் ஆர்ஜி ஆனந்த் மற்றும்
2: ஆர்ஜே புவி.

0: நேரம் 5:25 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு வித் நானுங்கள் ஆர்ஜே புவி. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில எந்த ஆர்ஜி எந்த பீச்சில் இருக்கான்னு எனக்கு தெரியலப்பா. என்ன எந்த ஆர்ஜி எந்த பீச்சில் இருக்கான்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். எஸ் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு சூப்பரான மாலை வணக்கம். அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜி விஜய் இன்னைக்கு வந்து ராக் பீச்ல இருந்து பேச போறேன். நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பேச போறேங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் செட்டே வந்து நின்று இருக்காங்க. ஸோ அவங்க கூட ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறோம். அதுல வந்து மூணு பேர் பாச ஓடி போயிட்டாங்க அந்த சைடு. அதுல ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து பிடிச்சு வச்சிருக்கேன். அதுல வணக்கம், அவங்க பேசுறது ஜெஸ்ஸி,
2: காயத்ரி,
1: காயத்ரி,
2: பாத்தி,
1: பாத்தி. என்ன பண்றீங்க மூணு பேர் ஆக்சுவலா? நீங்க
2: என்ன
1: கனவுல
2: கூட நினைச்சது இல்ல. தேர்ட் இயர்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்
1: ஆயிட்டோம். ரொம்ப பிடிக்கும்.
2: நல்லா கேர் பண்ணிப்பா.
1: நீங்க பேசவே மாட்டாங்களா அவங்க? ஓகே, காயத்ரி தேர்ட் இயர் வந்துட்டீங்க இல்லையா?
2: என்னடா இது அப்படின்னு போனோம். இப்ப ஐயோ ஏண்டா முடியுது காலேஜ் அப்படின்ற வேண்டி போனாங்க.
1: அது ரெண்டு பேரும் ஓடி
2: போயிட்டாங்க. ஒற்றுமை,
1: ஒற்றுமை. ஓகே, அஞ்சு பேரை அவர் பேர்
2: என்ன
1: குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும் காயத்ரிக்கு?
2: அவங்களும் நிறைய கேர் பண்ணிப்பாங்க. கூட இருக்காங்க
1: பண்ணுவீங்க
2: வெளியே போவோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்ன
2: செய்வோம்? காலேஜ்ல

0: அடிச்சுட்டு வெளில போனோம் நாங்க. அப்புறம் வந்துட்டு காலேஜ்ல மேம் எல்லாம் கால் பண்ணி பேரண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்புறமா டி பிரின்சிபல் ரூம்ல ஒரு 10 டேஸ் சஸ்பெண்ட் பண்ணாங்க எங்களை.
1: அப்புறமான சம்பவம் பண்ணலாம்
0: நார்மல்.
1: என்னன்னா
0: ஒரு பெரிய வீடு கட்டி தருவேன்.
1: சின்ன
2: வயசுக்கு போய் இப்ப வந்து ரொம்ப பிரஷரா டிப்ரெஷனா இருக்கு. அப்படி இருக்கு. நாங்க வந்து சைல்ட்ஹுட் ஏஜ் எல்லாம் போய் சின்ன மந்துல அழகா ஜாலியா விளையாடிட்டு இருந்தது அதெல்லாம் அப்படி இருக்கணும்னு எனக்கு ஆசை.
1: இணைந்திருங்கள் 102.8 இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: நேரம் 5:14 21 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவி. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் ஆர்ஜே விஜய் வெளியே இருந்து சூப்பராக ஃபன் பண்ணிட்டு இருக்கார் ராக் பீச்ல இருந்து. அவர் கூட மறுபடியும் கேட்கலாம், வாங்க. வணக்கம்.
1: Yes, thank you so much, baby, once again. Welcome back to the show. FM 2.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராக் பீச் இந்த இடத்துல இருந்து ரொம்பவே

0: உண்மையா வந்து ஷோ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல எப்படி ஒரு ஒரு கேங் அஞ்சு பேர் வந்து சந்திச்சோமோ அதே மாதிரி அப்படியே ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இன்னொரு அஞ்சு பேர் இருந்தாங்க. அங்கே எப்படி ஒரு பர்த்டே அதே மாதிரி இங்கே ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷனா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பர்த்டே கேக்ல கேர்ள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. மோனிகா, ஹாப்பி பர்த்டே மோனிகா. என்ன
1: படிக்கிறீங்க?
0: என்ன கேங்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
1: என்ன கரெக்ட் சொல்லுங்க
0: ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு. இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறது?
1: பிரியாம இருக்கணும், தனியா இருக்கணும்.
0: எது முக்கியம் நினைக்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்? பின்னாடி வந்து அந்த சுரேந்தர் அவர் பேர் என்ன சொல்றீங்க? பிரின்ஸ் கிளின்டன். அவர் வந்து பயங்கரமா கிளாப் பண்ணிட்டு இருக்காரு நீங்க பேச பேச. ஓகே சூப்பர். உங்களுக்கு வந்து ஒரு மூணு பவர் கொடுக்குறேன். என்னன்னா பறந்து போகணும்னா எங்க பறந்து போகணும் ஆசைப்படுவீங்க, இல்லைன்னா வந்து டைம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும்னா எங்க டைம் ட்ராவல் பண்ணி கூட ஆசைப்படுவீங்க, இல்லைன்னா அந்த கையில வந்து மோடிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒரு ஒரு கோடி கொடுத்தா என்ன பண்ண ஆசைப்படுவீங்க? கரலி சொல்லுங்க.
1: ஒரு கோடி கொடுத்தா அம்மா
0: கிட்ட கொடுத்து என்ன காரணம்
1: பிரியாணி
0: பயங்கரமான ஒரு கேங்கா இருக்கு உங்க கேங்கு. உங்க கேங்ல வந்து என்னைக்காவது வந்து யோசிச்சிருக்கீங்களா இந்த லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு?
1: கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்
0: தொடரணும். ஓகே
1: லைஃப் இல்ல அப்பலாம் நடக்கு, இப்ப 30 இல்ல தான் ஒன் ஆயிட்டோம். ஆ போஸ்டிங்ல தான் ஒன் ஆயிட்டோம்.

0: யாரும் இல்ல. அது மாதிரி இவதான் கயல். கயல் கயல். ஆமா
1: ரொம்ப சந்தோஷம். லைஃப் லாங் என்ஜாய் பண்ணுங்க இந்த அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். ஓகே லைட் வந்து பேசுங்க. எஃப்எம் 102.8 இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: நேரம் 5:13 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்ஜே விஜய் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ராக் பீச்ல இருந்து கலக்கிட்டு இருக்காரு. நல்லா பேசி நல்லா எந்தவா ஜாலியா கொண்டு போயிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவங்க கூட பேசுவோம்.
1: Thank you once again, Govi. Welcome back to the show. FM Rainbow Kuduvai 102.8 like கேட்டு இருக்கீங்க. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராக் பீச் இந்த இடத்துல இருந்து ரொம்பவே செம்மையா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிளைமேட் தான் கொஞ்சம் ஒரு மூடியான ஒரு ஹியூமிடிட்டியான ஒரு கண்டிஷன்ல இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காத்து அடிக்குன்னு பார்த்தா ஒரு மாதிரி அந்த ஹியூமிடிட்டி கண்டிஷன் இருக்கிறனால வந்து அப்படியே ஒரு மாதிரி வாக்கிங் ஆகும், ஒரு மாதிரி ஒரு கொன்சியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்க வந்து இங்க இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், பேசணும் சார். கோபிநாத், கோபிநாத் விஜய் டிவில வர கோபிநாத்தா? இல்ல இல்ல, டிவில வராத கோபிநாத். டிவில வராத கோபிநாத்தா? ஓகே கோபிநாத் சார், சொந்த ஊர் அவங்களுக்கு பாண்டி? ஆ, சொந்த ஊர் இல்ல சார், சொந்த ஊர் வந்து மரக்காணம். எப்பவுமே வரும் சார்.
2: ஓகே,
1: எப்பாவது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை.
2: ஓகே,
1: அவ்வளவுதான்.
2: ஒர்க்
1: ஃப்ரெண்டு 2-3 பேர் இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தர் கூட வருவாங்க. ஆமா, சுத்தி பார்த்து
2: அங்க
1: இதை விட அமைதியா இருக்கும். இங்க கொஞ்சம் அங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க இங்க கொஞ்சம் ஆனா வரப்பு போறவங்க கண்டிப்பா பீச் வந்து பாத்துருவீங்க.
2: ஆமா, டெய்லி பீச் தான் சார்.
1: டெய்லி பீச் தான். எப்படி ஒர்க்ல உங்களுக்கு என்ன ஒர்க் பண்றீங்க ஆக்சுவலா நீங்க?
2: தமிழ்நாடு போலீஸ்
1: அப்படி இருக்கு. வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு இதுவா இருக்கும் இல்லையா ஒர்க்ல எல்லாம் உங்களுக்கு? அந்த சமயத்துல லீவ் எல்லாம் போட்டு இருக்கீங்களா எப்படி உங்களுக்கு?
2: ஆமா சார், லீவே கிடைக்காது. வேற லீவ் கிடைக்காது.
1: ரேட் நீங்க அந்த டைம் வந்து மேனேஜ் பண்ணிருக்கீங்க இல்லையா?
2: கஷ்டப்பட்டுதான் லீவ்.
1: ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபேமிலியோட மேனேஜ் பண்ணிருக்கீங்க இல்லையா?
2: ஆமா.
1: ஓகே ஓகே, படம் எல்லாம் பாப்பீங்களா?
2: ஆ, பாப்போம்.
1: ஓகே, யார் படம் ரொம்ப விரும்பி பாப்பீங்க?
2: நம்ம முன்னாடி ரஜினி, இப்ப வந்து அஜித்
1: அந்த மாதிரி. ரஜினி சார் படத்துல வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ போனதுல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
2: ஃபர்ஸ்ட் ஷோ இதுவும் போனதுல நினைக்கிறேன். கூட்டு போவாங்க, கூட்டு
1: போவாங்க. ஆனதுக்கு அப்புறம்
2: ஃப்ரெண்ட்ஸ் ஆன பிறகு சந்திரமுகி போயிருக்கோம்.
1: எந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
2: ஃப்ரெண்டா நடத்திருக்காங்களே, வினோத்னு ஒருத்தர் இருக்காப்ல, மணின்னு ஒருத்தர் இருக்காப்ல, அப்புறம் பிரபுன்னு ஒருத்தர் இருக்காப்ல.
1: ரொம்ப அமைதியாவே இருக்கு. என்ன காரணம்?
2: அமைதியா இருக்கேன்.
1: ஆமா,
2: நம்ம சின்ன வயசு வந்து நிறைய இருந்திருக்கோம்.
1: இளமை காலங்கள்
2: இப்ப அது நிறைய மிஸ் ஆயிருச்சு.
1: ஓகே,
2: நம்ம

0: முன்னாடி இந்த ஜென்ரேஷன்ல இருந்திருக்கும், இப்ப நிறைய பேர்
1: இல்ல
0: அவங்கள பாக்கலாம். அப்புறம் நம்ம சின்ன வயசுல இந்த விஷயம் எல்லாமே இப்ப நைன்டிஸ்ல வந்து இருந்ததெல்லாம் இல்ல இல்ல.
1: ஓகே,
0: அதெல்லாம் நிறைய மிஸ் பண்றீங்களே. ஆமா ஆமா,
1: ஓகே
0: கோபிநாத், ரொம்ப சந்தோஷம். அப்படியே இருங்க, ஜாலியா இருங்க.
1: தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் தேசம் 2.8 இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: நேரம் 5:35 36 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து நம்ம ஆர்ஜே விஜய் கலக்கிட்டு இருக்காரு. சும்மா ஜாலியா பூந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளே என்ஜாய் பண்ண வச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவங்களோட இணைவோம்.
1: எஸ், தேங்க்யூ சோ மச் துவி. நீங்க சொன்ன மாதிரி செம்ம ஜாலியா தான் இருக்கு, ஆனா அந்த கிளைமேட் கண்டிஷன் தான் ஒரு மாதிரி மூடிய வச்சுக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. செகண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் 102.8 கேட்டு இருக்கீங்க. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராக் பீச் வந்து செம்மையா போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில ரெண்டு நண்பர்கள் வந்தாங்க, ரெண்டு பேரும் பிடிச்சேன், ஆனா ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் போயிட்டாரு. ஒருத்தர் வந்து பேசல ப்ரோ, உங்களை காப்பாத்துற ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. வணக்கம், உங்க சொல்லுங்க.
2: ஹலோ, என் பேரு மித்தேஷ்.
1: மித்தேஷ், ஓகே. மித்தேஷ்னா என்ன அர்த்தம்னு அப்பா மட்டும் கேட்டிருக்கீங்களா?
2: அப்படி தெரியலையே.
1: என்ன கேட்டிருக்கீங்க? ஆனா என்ன மித்தேஷ் அப்படின்னா என்ன கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா?
2: பேர் சொல்லுவாங்க, ஆனா அது எனக்கு தெரியல.
1: என்ன பண்றீங்க மித்தேஷ்?
2: நாங்க ஈசி முடிச்சுட்டு இப்ப ஜாப்காக போலீஸ்க்கும் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப போலீஸ் ஜாப் கிடைச்சேன்னா அதுக்கு போயிடுவேன்.
1: ஹஸ்பண்டா வந்துருக்கீங்க,
2: ஒரு ட்ரீம் இருக்கு போலீஸ் ஆகலாம்.
1: பாண்டிச்சேரி
2: எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ். இந்த ஊர் வந்து சின்ன வயசுல நான் இங்க வாழ்ந்துருக்கனால ரொம்ப க்ளோஸ், ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஊரு.
1: அப்படிங்களோட பேசுறீங்க
2: இப்ப? நான் இப்ப நிறைய முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய வருவேன். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி ஆயிட்டாங்க, எல்லாம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, ஜாப் எல்லாம் அவங்க போன தனித்தனியா போனதுனால இப்ப தனியா வரேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு,
1: எல்லாமே மாறிடும்.
2: அப்புறம் ஒர்க்கு போனோம்னா அவங்க விட்டுட்டு நம்மளும் போற மாதிரி இருக்கும். இப்ப கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு.
1: ஜாலியா தான் இருக்கு.
2: நம்ம பாண்டிச்சேரினாலே ஜாலி தானே?
1: ஜாலி தான். சூப்பர். உங்களுக்கு நான் வந்து எஃப்எம் டைம் போல இது அலையோடு விளையாட கேம் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு 3 பவர் கொடுக்குறேன். ஒரு 1 கோடி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல ஒரு பறந்து போனா எங்கெல்லாம் பறந்து போன ஆசைப்படுறீங்க? டூரிஸ்ட் உங்களுக்கு வந்து டூர் பிடிக்கும், உங்களுக்கு
2: டூர் பிடிக்கும்.
1: எங்கெல்லாம் போன ஆசைப்படுறீங்க?
2: பாரிஸ் போனா
1: பாரிஸ் பாரிஸ்
2: அது ஒரு இடமே சூப்பரா இருக்கும். அந்த இடம் ஊரு எல்லாம் ஒரு வைபா இருக்கும்.
1: ஓகே, உங்களுக்கு 1 கோடி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க முகேஷ்?
2: 1 கோடி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்?
1: மனசுக்குள்ள நிறைய திங்கிங் ஓடுது போல இருக்கு.
2: இணைந்திருந்தாலும்
1: இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: நேரம் 5:44, 11:00 இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆர்ஜே விஜய் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ராக் பீச்சில் கலக்கி சூப்பராக ஃபன் ஃபுல்லாக என்ன கொண்டு போயிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் கூட இணைவோம்.
1: Yes, thank you, Bhavi. Once again, welcome back to the show. FM Rainbow Puduvai. 102.8 like கேட்டு இருக்கீங்க. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து ரொம்பவே செம்மையா போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஒரு கேங்கா பேசிருந்தோம். அந்த வரிசையில வந்து கரெக்டா காந்தி ஸ்டேச்சு கிட்ட வந்து ஒரு கேங் உட்காந்தாங்க. நம்ம பேசலாம்னு பார்த்தா ஒருத்தர் வந்து எடுக்க போயிட்டாரு. ஹலோ, வணக்கம். உங்க பேசுறது
2: என் பேர் ராஜசேகர்.

0: சேகர், அவங்க பேர் ஸ்டீவன் பால், ஸ்டீஃபன் ராஜ், சச்சின். அவங்க கேட்டீங்களா போயிட்டு அப்பா மட்டும் போயிட்டு எனக்கு ஏன் சச்சின் பேர் வச்சு அப்படின்னு கேட்டு ஜாலியா இருக்கு மேடம். உங்க பேர் சச்சின் குடும்பம், சச்சின் சச்சின் அடி குடும்பம். உங்க பேர் உங்க பேர்
1: ஜெய்சூர்யா.
0: ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர், ஒரு இந்தியன் பிளேயர், பயங்கரமான டீமா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, எல்லாம் நீங்க என்ன ஊர் சொந்த ஊர் உங்களுக்கு?
1: எல்லாரும்
0: உங்க பேர் சொல்லுங்க. சூப்பர். என்ன என்ன
1: எல்லாம் ராணி
0: ஓகே, வேளாங்கண்ணி போயிட்டு பாண்டி அனுப்பிச்சீங்க. எங்க ஃபர்ஸ்ட் நடந்துச்சு அரசியல்லாம் போன ஆசை சுற்றி
1: பார்க்க பீச் வந்துருக்கோம். அரவியல் ஒயிட் டவுன், ஒயிட் டவுன் அது மாதிரிங்களா?
0: ஓகே, பிடிச்சிருக்க பாண்டி. எங்க வந்து அதாவது பாண்டிச்சேரி தான் சஜஸ்ட் பண்ணாங்களா? இல்லை போற வழியில பாண்டிச்சேரி போன வழியில பார்ப்போம். பாண்டிச்சேரி அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க?
1: பி
0: பண்ணிட்டுருங்க.
1: பி என்ன பண்ணிட்டுருந்தேன்
0: அந்த ஆர்வம்
1: என்னோட மாமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த ரிலேட்டடா நம்மளே போயிடலாம். புதுசா சூஸ் பண்ணணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால தெரிஞ்ச
0: ரிலேட்டடா. ஓகே, சூப்பர். தமிழ் செல்வன், நீங்க தான் உங்க டீம்ல வந்து குருன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஏசி மெக்கானிக்கா இருக்கீங்களா? ஓகே, எப்படி ஒர்க் எல்லாம் உங்களுக்கு வந்து ஹெக்டிக்கா இருக்குமே, சமாளிக்கிறீங்க? இந்த மாதிரி
2: சுச்சுவேஷன்
0: பேசிக்கா இப்ப வீட்டுல ஏசி வச்சிருக்காங்களே, ஒரு சின்ன ஒரு மூணு சிக்ஸ் கொடுங்க. ஏசி வந்து எப்படி கரெக்டா
2: வச்சிருக்கீங்க? சர்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த சம்மர்ல ஏசி யூஸ் பண்ணாம இருக்குது.
0: கண்டிப்பா போட்டுருந்தோம்,
2: போட்டுருந்தோம். ஏன்னா இந்த சம்மர் யூஸ் பண்ணிட்டு அடுத்த சம்மர் யூஸ் பண்ண மாட்டாங்க, விண்டர்ல விட்டுருவாங்க. அடுத்த சம்மர் போடும்போது ப்ராப்ளம் ஆகும். இப்போ பேசிக்கா ஏசி ரன் பண்ணணும், பிளஸ் ஃபில்டர் கிளீன் பண்ணணும். இது பண்ணாலும் பிரச்சனை
0: இல்லை. கேட்ட அழகான கேள்விக்கு பதில் சொல்லிருக்கேன். நல்லதை மட்டும் சொந்தா போதும் எனக்கு. ஓகேவா? ஓகே, பாலமுருகன் நீங்க என்ன
3: படிக்கிறீங்க?
0: என்ன படிக்கிறீங்க? வேலைக்கு நம்ம வந்து போய் தேடுறது ஒரு படத்துல காட்டு வேலை கையை கட்டுறது இல்ல. எங்க தமிழ் செல்வன், அப்ப உங்கள்தான் நிறைய கேட்கணும். இங்க வாங்க, யாரு வந்து ரொம்ப கோவப்படுறாள்? யாரு உங்க கேங்?
2: எப்படி யாருமே
0: கிடையாது.
2: இப்ப இன்னைக்கு திட்ட ஒரு அரை நிமிஷத்துல திருப்பி அவங்ககிட்ட பேசிதான் ஆகணும். அவங்க கார்ல வரும்போது கூட நாலு பேர் அடிச்சுட்டு வந்தாங்க. இப்ப வந்து திருப்பி போறப்ப அந்த கார்ல நாலு பேர்
0: ஒன்னாதான்.
2: ஒரு வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும்? நீங்க அடிச்சுக்கிறோம், ஆடும் போது ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். அந்த அவ்வளவுதான்.
0: சூப்பர். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஒரு மூணு பவர் கொடுக்குறேன். என்னன்னா, டைம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போனேன் போன ஆசை போறீங்க, இல்ல உங்ககிட்ட ஒரு ஒரு கோடி கொடுக்குறீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல வந்து நான் டூர் எல்லாம் போன ஆசைப்படுறேன் ஒரு வருஷம் ஃபுல்லா அப்படின்னா எங்கெல்லாம் போனாலும்
2: கூடுவீங்க? ஒரு கோடி இருந்தா கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு
0: உட்காந்துருவாங்க.
2: ஒரு கோடியை வச்சு டெவலப் பண்ணி அது அந்த ஒரு கோடியை பத்து கோடியாக பாக்கணும். அது சுத்தி செலவு பண்ண பண்ணக்கூடாது.
0: ஓகே, அமித்ஷா ஏன் வந்து எச்சா இருக்காது புரியுது.
2: ஒரு கோடி குடுக்குறாங்க, மூணு ஆப்ஷன்ல ஒரு கோடின்னு வந்து நம்மளுக்கு பெரிய அமௌண்ட். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் அதை நம்ம சர்க்குலேஷன் பண்ணி நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம் பார்க்கணும். அது வீணா செலவு பண்ண
0: தேவை. டீமுக்கு ஒரு தோனி மாதிரி உங்க டீமுக்கு நீங்கதான் தோனி நடக்கிற அழகா டீம் வந்து கத்துக்கோங்க. ஓகே டிசைனர், நீங்க வந்து சொல்லுங்க, தமிழ் செல்வன் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நாள சொல்ல ஆசைப்பட்டேன்,
1: ரொம்ப அன்பா பேசுவாரு,
0: ரொம்ப
1: எந்த தப்பு பண்ணாலும் கொஞ்சம் சேர்த்து அட்வைஸ் பண்ணுவாரு. அதாவது நம்ம நம்மளுக்காக
0: அன்பா பேசுவாரோ
1: அன்பா.
0: ஓகே, நான் வந்து தமிழ் செய்யணும் ஆசைப்பட்டேன். ஃபியூச்சர்ல ஏதாவது செய்யணும்னா என்ன

0: எனக்கு சிறப்பா கல்யாணம் பண்ணணும்.
1: பண்ணக்கூடிய
0: வேலையே இல்ல இல்ல
1: என்னத்த சொல்ல அப்படியா
0: எனக்கு
1: சூப்பர்.
0: இந்த டிராவல்ல வந்து நீங்க மறக்கவே முடியாது இந்த ஒரு டிராவல் சொல்றீங்க உங்களுக்கு என்னுடைய உங்களுடைய வேஷம் நான்
1: கேட்டேன்.
0: ஆமா மாயா காண்டஸ்ட். ஓகே வண்டி ஓட்டுறீங்க அண்ணா நீங்க? ஓகே ரொம்ப லாங்கஸ்ட் போன டூர் போன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? கார்லயே சேலம் போயிருக்கீங்க அதுக்கு மட்டுமா? ஓகே எப்படி இந்த கேங்க வந்து சமீபத்தில் வந்தா கட்டி மேய்க்கிறாரு இல்லையா? எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறப்போ உங்களுக்கு எதுக்கு இருந்தாலும் கிரெடிட் வந்து அண்ணனுக்கே போயிடுது. ஓகே சூப்பர். உங்க எல்லாருக்குமே பேசுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ.
0: ஓகே நேர்களே ரொம்ப சூப்பரா போச்சு இந்த செக்மெண்ட். நீங்க தொடர்ந்து கேளுங்க FM 2.8 இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: நேரம் 5:58 17 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியில ஆர் ஜே விஜய் ராக் பீச்ல சூப்பரா ஃபன் ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் வாங்க.
1: Yes, once again, welcome back to the show FM Rainbow Puduvai 102.8 like கேட்டு இருக்கீங்க. அலையோடு விளையாடி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராக் பீச் வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஷோ போனது எனக்கு தெரியல. நான் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 4 பேர் கூட பேசணும்னு நினைச்சேன். அவங்க அப்படியே வந்து வாக்கிங்கா போயிட்டு இருந்தாங்க. சரி, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தா அந்த யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா திருப்பி அவங்க என்ன லாக் பண்ணி விட்டு அப்படியே சொல்லலாம். தேங்க்யூ சோ மச் யூனிவர்ஸ், இந்த டைம் நான் சொல்லிக்கிறேன். எஸ் ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ரஞ்சனி.
1: ரஞ்சனி
2: என்ன
1: வந்து 4 பேர் வந்து ஒரு பப்ளிக் செக்டர்ல அல்லது ஒரு பிஎஸ்சியில வந்து பாக்கலாம் 4 பேரையுமே இல்லையா? சரி, ஓகே. எப்படி நீங்க 4 பேரும் ஃப்ரெண்ட் ஆனீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
2: நாங்க
1: ரெண்டு பேரும் ட்ரூத் அண்ட் டேர்ல
2: வந்து
1: ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நாங்க தான் யார அதுல இருந்து நானும் ஷர்மியும் ரஞ்சனியும்.
2: ரொம்பவே இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமைவாங்கன்னு சுத்தமா தெரியாது. நான் சைலண்டா தான் இருப்பேன். அப்படியே பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். விளையாடுறதுக்கு இப்போ வெளில வர்றதுக்கு எல்லாமே ஒரு கேங் ஆயிடுச்சு. டக்குன்னு போட்ட பிளான் தான், போலாம்னு நினைச்சோம். லைட் ஹவுஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. பீச் மட்டும் போயிட்டு போலான்னு சொல்லிட்டு
1: வந்தோம். பீச்ல வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா கூட வந்திருப்பீங்க. இப்ப வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் போது எப்படி இருக்கு அந்த ஃபீல், எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: அந்த பர்த் மாதிரி ஃப்ரீயா இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம நான் கூப்பிட்டு நான் வரலைக்கு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தா எல்லாரும்

0: போலாம். எது வேணுமோ அதை வாங்கி
1: பார்ப்போம்.
0: நம்ம அம்மா அப்பா கூட வந்து அவங்க கூட மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோம்னா நம்ம எங்க ஜாலியா போறது, ஜாலியா பேசுறது எல்லாமே இருக்கும். ஆனால் அது ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் நம்மளுக்கு. அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அது அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பேசுவோம். இப்ப டக்குன்னு எனக்கு கோபம் ஆயிடுச்சுன்னா நான் கத்திடுவேன். அதே மாதிரி நான் ரொம்ப சாஃப்ட். எல்லாருக்கிட்டையுமே ஏன்னா நானும் அவளும்தான் க்ளோஸ். அது எங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி செட் ஆச்சுன்னே தெரியல. நாங்க வந்து எப்படின்னா இந்த செமஸ்டருக்கு வந்து நாங்க படிக்கும் போது எல்லாமே கால் பண்ணி நைட் ஒரு 11 மணி 1 மணி வரைக்கும் எல்லாம் படிச்சிருக்கோம் நாங்க. அப்ப நாங்க வீடியோ கால் பண்ற, வீடியோ கால் இல்ல வாய்ஸ் மெயில் அந்த மாதிரி நாங்க போட்டு, இல்லைன்னா நீ இதை இதை பாரு நான் வந்து இதை பாக்குறேன், ரெண்டு பேரும் அப்படியே மாத்தி மாத்தி ஸ்டோரி வந்து சொல்றது, நீ இந்த இந்த கதை நீ படிச்சுக்கோ இதை நான் படிச்சுக்கிறேன் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு
2: போயிருவேன். ரஞ்சினி வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்வீட். ஆமா
1: சொன்னாங்க
2: ஒரு கோடி குடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேற யாருக்கெல்லாம் நீட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்
1: பண்ணுவேன்.
2: என்னோட ஒரு கோடி எல்லாம் கிடைச்சதுன்னா நடக்காது. ஷாம்பூ ஹேர் கட்டிங்ல பின்னாடி போய் அதனால அதாவது எனக்கு கேஷ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல அதனால அதை விட்டுறேன். இப்ப ட்ரெயின் டிராவல் பண்ணணும்னா நான் வந்து சின்ன வயசுக்கு போகணும். ஏன்னா அந்த டைம்ல நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம், எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ஜாலியா விளையாடணுமா, ஸ்கூல் போனோமா, அதே வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோமா, அதோட அப்படியே முடிஞ்சிடும் நம்மளுக்கு. நம்ம இப்ப இருக்கும் போது இப்ப நம்ம வந்து காலேஜ் முடிச்சுட்டு எங்க போறது, என்ன வேலை ஜாப் அது இது நம்ம மண்ணுக்குள்ள நிறைய ஓடிட்டே இருக்கு, அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால டைம் டிராவல் நான் சின்ன வயசு போகணும்னு
1: ஆசைப்படுறேன். ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு லைஃப் லாங் வந்து கொண்டாடுறேன். சந்தோஷமா இருக்கும். ஓகே இன்னைக்கு ஷோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய மெமரிஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வருஷத்துல மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இங்க ராக் மிக்ஸ்ல இருந்து ஆர்ஜே விஜய், அங்க ஸ்டுடியோல நம்ம ஆர்ஜே பூவி.

0: சுப்ரமணியபுரம் காத்தவாளே எங்க வீரமகாளி, சுப்ரமணியபுரம் காத்தவாளே எங்க வீரமகாளி. அந்த சுந்தர
1: இன்னும் சில நொடியில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 கனவை முன்னெடுத்து செல்வதில் இளைஞர்கள் அறிவு திறனுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியாவின் 11 ஆண்டுகால செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு

0: அதிகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குநர் திரு நினந்த் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 கனவை முன்னெடுத்து செல்வதில் இளைஞர்கள் அறிவு திறனுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வளமான தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்களிப்பு அளப்பரியதாக உள்ளது என்றார். பதக்கங்களை பெறுவதில் மாணவர்களை விட மாணவிகள் முன்னிலையில் இருப்பதை பார்க்கும்பொழுது நாட்டின் இளம் பெண் சக்திகளின் வளர்ந்து வரும் லட்சியங்களையும் உறுதியையும் பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். பட்டம் பெறுவது என்பது கற்றலின் முடிவாக இருக்கக்கூடாது என்றும், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஒவ்வொரு துறையையும் உருமாற்றி வருவதால் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கற்பவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்பட்டமளிப்பு விழாவில் ஆந்திர பிரதேச ஆளுநர் திரு அப்துல் நசீர், அம்மாநில கல்வி அமைச்சர் திரு நாரா லோகேஷ், நிதியமைச்சர் திரு கேசவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டிஜிட்டல் இந்தியாவின் 11 செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு 11 இன்று நிறைவடைந்ததை ஒட்டி பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளது என்றும், டிஜிட்டல் இந்தியா முயற்சியானது உலகளாவிய கவனத்தை இந்தியாவின் பக்கம் ஈர்த்துள்ளதாக கூறியுள்ளார். பண பரிவர்த்தனைகள் தடையற்ற வகையில் மேற்கொள்ளப்படுவதுடன் வெளிப்படைத்தன்மையுடன் பயனாளிகளை சென்றடைகின்றன என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு தொழில்நுட்பம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்றால் அது மிகவும் பொருத்தமானது என்று தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டமானது நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும், குறிப்பாக கிராமங்கள், 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களுக்கும் புதுமைகளை கொண்டு சேர்த்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர், கல்வி, சுகாதாரம், விவசாயம், வர்த்தகம் மற்றும் பொது சேவை போன்ற துறைகளை இத்திட்டம் வலுப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொடர்பான அரசின் முயற்சிகளால் செயற்கை நுண்ணறிவு, குறை கடத்திகள், குவாண்டம் கணினி மற்றும் பல வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இந்தியா விரைவான முன்னேற்றத்தை அடைவதை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பம் மூலம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அதிகாரம் அளிப்பதுடன் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதில்தான் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் 11 நிறைவை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், நாடு முழுவதும் தற்போது 103 அதிகமான மக்கள் இணையதளத்தை பயன்படுத்துவதாகவும், 2,20,000 மேற்பட்ட கிராமங்கள் பாரத் நெட் அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். நோய் தடுப்பு, நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவையாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் மருத்துவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அளப்பரியது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கருணை, துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மருத்துவர்கள் சேவையாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஊதிய விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு 298.8 ரூபாயாக இருந்த தேசிய சராசரி ஊதியம் தற்போது விபி ஜி ராம்ஜி சட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு 327.4 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஊதிய திருத்தம் என்பது செழிப்பான கிராமங்கள் மூலம் விக்சித் பாரத் கனவை நோக்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றும் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பாராட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள

0: மது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான அட் ஏர் நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், அட் ஆர்என்யூ புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தைவானில் உள்ள இந்தியாவின் தூதரகமான இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குநர் திரு நினத் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசினார். சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் கேலரி உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி இப்பணிகளுக்கான தேர்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சென்ற மாதம் 12ஆம் தேதி எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தகுதியானவர்களின் மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் தற்போது அப்பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் உயிருக்கு ஆபத்தான இரத்த தொற்று மற்றும் அதிகரித்து வரும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்தின் எதிர்ப்பு குறித்த சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நடைபெறும் நியோசெப் 1 என்ற சர்வதேச மருத்துவ ஆய்வில் இந்தியாவிலேயே முதல் குழந்தையை பதிவு செய்ய மையமாக ஜிப்மர் திகழ்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: இதுகுறித்து ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், உலக அளவில் பச்சிளம் குழந்தைகளின் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக விளங்கும் இரத்த தொற்று நோய்க்கு பாதுகாப்பான, பயனுள்ள மற்றும் குறைந்த செலவிலான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மருந்து சேர்க்கைகளை கண்டறிவதே இந்த ஆய்வின் முக்கிய நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் குழந்தைகள் உயிரிழப்பிற்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாக இந்த இரத்த தொற்று காணப்படும் நிலையில், இதற்காக தற்போது உலகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட நோய் எதிர்ப்பு சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனாலும் இது ஒரே மாதிரியான அறிவியல் ஆதாரத்தை அடிப்படையாக கொண்ட சிகிச்சை முறைகளாக இல்லாத நிலையை காணப்படுகிறது. மேலும் இதுபோன்ற ஒரு சில காரணிகளை சரி செய்யும் வகையிலும் உலக அளவில் புதிதாக ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஜிப்மரில் இந்த ஆய்வுக்கு பச்சிளம் குழந்தை சிகிச்சை பிரிவின் பேராசிரியரும் துறை தலைவருமான டாக்டர் நிஷாத் பிளக்கல் முதன்மை ஆய்வாளராக செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான ஆசிய பசிபிக் நாடுகளைச் சேர்ந்த அனைத்து ஆய்வு மையங்களின் பிரதிநிதியாகவும் அவர் செயல்படுவார் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படும். அடுத்த 3 ஆண்டுகளில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் புதிதாக பிறக்கும் 3000 குழந்தைகளை ஆய்வு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நம் நாட்டின் ராணுவத்தை நவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் புதிய ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் விழிப்புடன் செயல்பட்டு எவ்வித அச்சுறுத்தல்களையும் சமாளிக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பலமிகுந்த எழுச்சியுடன் ராணுவம் திகழும் என்று ஜெனரல் தீரஜ் சேத் கூறியுள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி அளித்துள்ளதாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரிஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்றும் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதாகவும் திரு ஹரிஷ் தெரிவித்தார். வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று இரவு 9:30 மணிக்கு நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047க்கான கனவை முன்னெடுத்து செல்வதில் இளைஞர்கள் அறிவு திறனுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியாவின் 11 ஆண்டுகால செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விக்சித் பாரத் ஜிராம்ஜி சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குநர் திரு நினந்த் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.

0: வணக்கம் மக்களே, நேரம் 6:22 நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புது. ஆனந்த் மக்களே, மனம் விரும்புது நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் அந்த பாடலை நீங்க விரும்பி கேட்கலாம். அது தமிழ் பாட்டா இருக்கலாம், தெலுங்கு பாட்டா இருக்கலாம், மலையாள பாட்டா, எந்த பாட்டா வேணா இருக்கலாம். மறக்காம தமிழ் பாட்டை மட்டும் கேளுங்க, ஏன்னா எங்க வேற பாட்டு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், கால் பண்ணுங்க. எண்கள் 2 2 7 0 3 2 7 5 2 3 0, மறக்காம 0 4 1 3 என்ற கோடு போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இது உங்களுக்காக முதல் காலர். என்ன பாட்டு கேட்க கேட்டு, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
1: ஈராமா முருகன், இளமங்கலம்.
0: ஈராரா முருகன் சார், how are you? என்ன பாட்டுல இருந்த?
1: படம் வந்து ஊர்காவலன்.
0: ஓகே.
1: பாடல் வந்து மாசி மாசம் தான். அந்த பாடல் வேணும் சார்.
0: மாசி மாசம் சொல்லிட்டு ஜூலை மாசம் வந்துட்டு இருக்கு. ஏன் இந்த பாட்டு இப்ப கேக்குறீங்க, தெரிஞ்சுக்கலாமா?
1: நாளைக்கு முகூர்த்த நாள் இல்லைங்க சார், நான் ரஜினி ஃபேன். அதனால வந்து ரஜினி சார் ஃபேன்னால நான் அந்த பாட்டு கேட்கறேன் சார்.
0: எப்பெல்லாம் முகூர்த்த நாளோ அப்புறம் அந்த பாட்டு கேட்பீங்களா சார்?
1: ஆமாங்க சார்.
0: சரி, எங்களுக்காக, எங்க நேயர்களுக்காக இந்த பாட்டை நீங்க ஒரு 2 லைன் பாடினீங்கன்னா முகூர்த்த நாள் இன்னும் ஓஹோன்னு இருக்கும். ஓகேங்களா?
1: பாடுறீங்களா சார்?
0: ஆ, பாடலாமா சார்?
1: பாடலாம் சார்.
0: ஓகே,
1: பாடுறேன்
0: சார். ஓகே, என் தெய்வம் பாடுங்களே.
1: மாசி மாசம்
0: கெட்டி மேல தாழ்ந்தா மாத்து
1: மாலதான்,
0: அதுக்கு மேல லைன் தெரியலதான் சார். வேற மாதிரி சார், சூப்பர் சார்.
1: நன்றி சார், அழைப்புக்கு நன்றி. நன்றி சார், உங்களுக்கு மாலை நன்றி.
0: மக்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசித்து மகிழ்வு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2 2 7 0 மற்றும் 2 2 7 5 2 3 0, மறக்காம 0 4 1 3 என்ற கோடு போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இது உங்களுக்கான முதல் பாடல், மாசி மாசந்தான்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்பு நிகழ்ச்சியில் கூட அடுத்த கேட்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார், திரும்ப ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: இன்ப கண்ணன் சார், ஹவ் ஆர் யூ?
1: ஃபைன் சார். அதான் சார், அதான் சார்,
0: அதாவது
1: பேசுறதே ஒரு சிறப்பு.
0: இஸ் இட்?
1: உங்க மேல வச்சிருக்கிற ஒரு மதிப்பு.
0: ஆஹா, பஞ்ச் டைலாக்.
1: ஆனா என் மேல உங்களுக்கு இல்ல வெறுப்பு.
0: இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு பொறுப்பு தேவையில்ல.
1: பாட்டுக்குள்ளதான்
0: சொல்லுவீங்க. வீட்டுக்கு போனாதான் தெரியும் கதை என்னன்னு. ஓகேங்களா?
1: வீட்டுக்கு போனா நம்மள பார்த்து அடங்கிடுவாங்க சார்.

0: அப்படிங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்லுங்க.
1: இல்ல சார்,
0: கனவா இருந்தாலும் ஒரு ஒரு உண்மை இல்ல சார், உண்மை தேவையில்ல
1: சார். என்னதான் நான் சொன்னேன், உங்களை சொல்லவே இல்லை.
0: அதான் பார்த்தேன், சேம் கோல் எனக்கே அடிச்சிட்டீங்க. ஓகே சார், சூப்பரா பேசுறீங்க. நன்றி
1: நன்றி சார்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. தி ஃபம் பிரைன் போ வின் மனம் இருபது நேரம் ஆறு மணி போத்தி ஐந்து நிமிடம் இருபத்தி நான்கு நொடிகள் ஆயிற்று. கணேஷ் அவர்கள் அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
1: காரைக்கால்ல இருந்து ராமலிங்கம் சார். நல்லா மாறிங்க.
0: ரொம்ப ஆங்கிலத்து பேசுங்க.

0: காரைக்காலேருந்து ராமலிங்கம் சார், ஹவ் ஆர் யூ? நான் சூப்பராக இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாட்டு, என்ன படம்
1: சார்? பொண்ணு ஊருக்கு புதுசு, இது படத்தின் பெயர்.
0: படத்தின் பெயர்? அதான் கேட்க வரதுக்குள்ளே நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்க. பொண்ணு ஊருக்கு புதுசு, உஷாராக இருக்கீங்க. சொல்லுங்க, அந்த படத்துல என்ன பாட்டு வேணும்?
1: ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது சார்.
0: ஆஹா, படம் ரொம்ப பழசு போலகுது.
1: நல்லா இருக்கு சார்.
0: சரி, இந்த பாட்டு, இந்த பாட்டு ஒரு ரெண்டு லைன் பாடலாமா?
1: பாடலாம் சார்,
0: பாடுங்க சார்.
1: ருக்குமணி வண்டி வருது,
0: வாங்கடா வந்தனம் பண்ணுங்க,
1: வந்தனம் பண்ணுங்கடா,
0: வந்து இந்த வண்டிய ஏறுங்கடா. அதானா?
1: ஆமா சார்,
0: கண்டிப்பா சார். இந்த வண்டி நான் தேடிட்டே இருக்கேன், ஓகேங்களா?
1: ஆமா,
0: அழைப்பு இருக்கு. நன்றி சார.
1: நன்றி சார்.
0: மக்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசித்து மகிழலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? போனை எடுங்க, தண்ணியில் போடுங்க சொல்ல மாட்டேன், போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760225230. இந்த ரெண்டு நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. மறக்காம 0413 என்ற கோட் நம்பர் போட்டு கால் பண்ணுங்க. மக்களே, என் கூட பேசி உங்களுக்கு பிடிச்சப்பட்ட கேட்டு வாய்ப்பாடுங்க. மக்களே, இது உங்களுக்காக. பொண்ணு ஊருக்கு புதுசுன்ற பாட்டுலேருந்து ஓரம்ப ஓரம் வண்டி வருது, பாட்டு கேட்கலாம்.
2: அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடா.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்புத நேரம் 6:41 நொடிகள் ஆயிற்றுக்கு. மக்களே, நிகழ்ச்சியில் கூட அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்ப்பா.
0: தமிழ்ச்செல்வி மேடம், ஏன் இவ்வளவு சோகமா பேசுறீங்க மேடம்?
1: எப்பயுமே சோகமே இல்ல, 102.8 பாட்டு கேட்கும் போது எப்பயும் ஜாலியா
0: இருப்பேன். ஐஸ் வச்சமே குழுகுளும் இருக்கு. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும், என்ன படம்?
1: பாடுநிலாவே படத்துல இருந்து மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாட்டு கேக்குதா
0: கேக்குதா. அடுத்து பாடுங்க,
1: உங்களுக்கான
0: விருப்பப்படுற கேக்கலாமா?
1: கேக்கலாம், நன்றி.
0: சூப்பர் மேம், வாய்ப்பு. நன்றி மேடம்,
1: நன்றி.

0: வணக்கம்.
1: சொல்லுங்க
0: கங்காதரன் சார், சுகம் தானே? சுகமாயிட்டு உண்டு. நீங்கள எந்த பாடல் வேணும் உங்களுக்கு? பாடலும் பாட்டு மலையாள பாட்டா?
1: கண்டிப்பா மலையாளம்.
0: கொஞ்சம் பாடுங்க. உங்களுக்கான விருப்பப்பட வந்து கேக்கலாமா?
1: கேக்கலாமே. நன்றி சார்,
0: அழைப்புக்கு நன்றி சார்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 8.1 கிலோமீட்டர் நீளமுள்ள இத்திட்டம் 6,969 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். தைவானில் உள்ள இந்தியாவின் தூதரகமான இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குநர் திரு நினந்த் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் விபி ஜிராம்ஜியின் தொடக்க விழா நாளை வில்லியனூரில் நடைபெறுகிறது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளனர். ஃபிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 9:30 மணிக்கு நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: தொடர்வது ஏழு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. டிஜிட்டல் இந்தியாவின் 11 ஆண்டுகால செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளது என்றும் டிஜிட்டல் இந்தியா முயற்சியானது உலகளாவிய கவனத்தை இந்தியாவின் பக்கம் ஈர்த்துள்ளதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் விக்சித் பாரத் ஜிராம்ஜி சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். துவாரகா விரைவு சாலையை டெல்லியில் உள்ள நெல்சன் மண்டேலா மார்க்குடன் இணைக்கும் ஆறுவழிச்சாலை சுரங்கப்பாதை அமைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஆஃப் பிரைன் போவின் மனம் விரும்புதல் நேரமே மணி 3:28 நொடிகள் ஆயிற்றுக்கு. மக்களே, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
1: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார்.
0: சிவகுமார் சார், ஹவ் ஆர் யூ?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு. சூப்பரோ சூப்பர். ஓகேங்களா?
1: சூப்பரோ சூப்பர்.
0: சூப்பரோ சூப்பர். சொல்லுங்க, எந்த பாடலை விரும்பி கேட்க போறீங்க? பாடுங்க. உங்க வாய்ஸ் வர சூப்பரா, அப்படியே உன்னிகிருஷ்ணன் சார் வாய்ஸ் மாதிரியே இருக்குது.
1: என்ன நினைச்சேன், இந்த புதுச்சேரி எஃப்எம்ல இந்த பாடலை கேட்கறதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி என்ன நினைச்ச இந்த பாடல் ரொம்ப சந்தோஷமா.
0: இப்பதான் உன்னிகிருஷ்ணன் சார் வாய்ஸ் வருதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, உங்களுக்கான ஒரு பாடல் கேட்கலாமா?
1: கேட்டுடலாம்.
0: அழைப்பிற்கு நன்றி சார்.
1: ஓகே சார், இந்த பாடல் வந்து எங்க சென்னை ஜோவர் நண்பர்கள் மற்றும் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: கண்டிப்பா, டெபினெட்லி கொடுத்துடலாமா?
1: ஓகே கொடுத்துடலாம்.
0: ஓகே சார். மக்களே, நீங்களும் மிஷில் விருப்பப்படல கேட்கணும் ஆசைப்படினா உடனே ஃபோன் எடுங்க. என்கிட்ட கொடுத்துருப்பாங்க சொல்ல மாட்டேன். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271752230. மறக்காம 0413 என்ற நம்பர் போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இது உங்களுக்கான பாடல். சொக்க தங்கம் திரைப்படத்தில் என்ன நினைச்சு?

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் இருபது நேரமே 10:28 நிமிடங்கள் ஷோ கூட இதே போல. வணக்கம்,
3: நடிகர்

செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியிலிருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த

0: தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழிச்சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர் போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினா படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள மூன்று

மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசிக்கிட்டு.

0: 8.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம்.

0: because the quality they have all over the pitch, and then the options for them off the bench are very, very strong. So they've got as good a chance as anybody, I would suggest.
1: To Wednesday's other matches in the last 32, Belgium face Senegal before co-host USA meet Bosnia-Herzegovina. USA head coach Maurizio Pochettino is wary of his side being labelled as favourites.
2: The last few days, everyone say the favourite is Germany, but Paraguay beat, and Morocco, again, Netherlands, Brazil, Japan, how difficult it was. We need to be careful when we say, OK, one is favourite, another no.
1: Meanwhile, FIFA says teams were told before the World Cup that players trying to block opponents while making no attempt to play the ball would be penalised, especially when goalkeepers are involved. It follows Germany's extra time goal against Paraguay being ruled out after a VAR review. For more World Cup news from the BBC, go to bbc.com/football.
3: World Football Update from the BBC.
4: மேலும் இதுவரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிறுவனத்தை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்டீர்கள்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
7: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
6: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
8: வெல்கம் பேக் டு தி ஷோ. தி ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்பத நேரம் 7:32:53.
9: வணக்கம் சார். பவுனிலிருந்து வீரமணி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
8: சூப்பராக வீரமணி சார், ஹவ் ஆர் யூ?
9: நல்லா இருக்கேன் சார்.
8: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன படம்
9: சார்? ராஜாவின் பார்வையில் படத்துல இருந்து அம்மன் கோவில் வாசலில் அந்த பாட்டு வேணும் சார்.
8: ராஜாவின் பார்வையில இருந்து அம்மன் கோவில் வாசலில் அப்படிங்களா வரும்?
9: அம்மன் கோவில் எல்லாமே சார்.
8: அம்மன் கோவில் என்றாலே
9: கோயில். அம்மா,
8: நான் வந்து ஹை பிச்ல பாடிட்டேன், நீங்க ரெண்டு லைன் பாடுங்க.
9: சூப்பரா
8: பண்ணி சாய்ப்புக்கு நன்றி சார். மக்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபோன் எடுங்க, எனக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க, சொல்ல மாட்டேன். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275 மறக்காம 0413 நம்பர் போட்டு கால் பண்ணுங்க. மக்களை உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வாய்ப்பானுங்க. மக்களே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, அம்மன் கோவில் என்றாலே.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃபார்ம் ரெயின்போவின் மனம் விரும்புது நேரம் 7:39 வணக்கம் முன்னிரவு வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து சொல்லுங்க அபுசாலி சார் எப்படி இருக்கீங்க பாடுங்க
1: நன்றி சார்
0: மிக்க நன்றி சார்

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ விண்மனம் விரும்பத நேரமே மணி 44:56 நிமிஷம் கூட வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருந்து பேசுவீங்க? ராஜேந்திரன் சார், எப்படி இருக்கீங்க? என்ன போலவே வா, கேட்கும் போது ரொம்ப நலமா இருக்கு. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஆண்களை நம்பாது, நல்லா இருக்கு கேட்கும் போது, சூப்பரா. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: பாக்கு தோப்புலன்னு ஒரு பாட்டு.
0: ஆண்களை நம்பாதே, பாக்கு தோப்பிலே, ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்களுக்கான விருப்பப்படுறது கேட்கலாமா?
1: நன்றி சார்.
0: அழைப்புக்கு நன்றி சார்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் இருந்த நேரம் 7 மணி 49 நிமிடம் 37 நொடிகள் டெக்னிக்கல் ஷோ கூட ஏற்பட வணக்கம். ஹாய்
1: அனு சார், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். யார் இருந்து பேசுறீங்க?
1: கல்லூரி ஜெயராஜ்
0: பேசுறேன். ஜெயராஜ் சார், ஹவ் ஆர் யூ?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும், என்ன படம்?
1: ஆனந்த் படத்துல இருந்து.
0: ஆனந்த் படத்துல இருந்து? ஆர் ஆர் ஓ தூங்க வைக்க முடி பண்ணிட்டீங்க?
1: கண்டிப்பா
0: 8 மணி ஆக போது தூங்க வச்சிருவோம், ஒட்டு மொத்தமா சோழிய முடிச்சிருவோம். சரி, அந்த பாடல் வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு. ஓகேங்களா? ரெண்டு லைன் பாடுறீங்களா எங்களுக்காக?
1: இல்ல சார், நீங்க பாடுங்க சார், நான் கேக்குறேன்.
0: எப்படி நான் தனியா அடி வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க? பாடியா? ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குறோம், பாடுங்க. ஆராரோ ஆராரோ, பேக்ரவுண்ட் மியூசிக் கேள்விப்பட்டிருக்கா? இந்த அளவுக்கு எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் தேவை. ஓகேங்களா?
1: கண்டிப்பா சார்.
0: சூப்பர் சார், உங்களுக்கு விருப்ப பாடல் கேட்கலாமா?
1: கண்டிப்பா சார்.
0: அழைப்பிற்கு நன்றி சார்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ வின் மனம் இருபது நேரம் முனையம் தயங்கும் இருபத்தோரு நிறைவாக வரக்கூடிய அந்த அழகிய அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம், நான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம்
0: ரேஷன் கார்டு மட்டும் தான் குடுக்கல, எல்லா அட்ரஸும் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: ஆமா, அந்த சின்ன வீடு படம்,
0: சரி,
1: பாடல் வெள்ளமான உள்ள மச்சான்,
0: நல்லா
1: பாக்யராஜுக்காக
0: கண்டிப்பா. உங்க வாய்ஸ் வந்து
1: அவருடைய ரசிகர்கள் சின்ன வயசுல,
0: நானும் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. உங்க வாய்ஸ் கொஞ்சம் ரெண்டு லைன் பாடுங்க எங்களுக்காக.
1: வெள்ளமான
0: இப்படியே தூங்கிலாம் போல எல்லாருமே, ஓகேங்களா?

0: ஓகே ஓகே
1: சூப்பர் சார், ஹேப்பி நன்றி சார்,
0: நன்றி நன்றி.
1: மக்களே வரும் பாடலுடன் இன்றைய மனம் விரும்புதல் நிகழ்ச்சி நிறைவேற்பது தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் முன்னதோடு நான் உங்கள் ஆஜே ஆனந்த்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தேசிய மருத்துவர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் நிர்வாகம் வலுப்படுத்துவதோடு பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் திரு சௌத்ரி இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகமும் செஷல்ஸ் குடியரசின் வேளாண்மை துறையும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் செஷல்ஸ் நாட்டிற்கு பயணம் செய்தபோது இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் தமது நாட்டு சிறையில் உள்ள பொது நபர்கள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை இன்று பகிர்ந்து கொண்டுள்ளன. அதன்படி இந்திய சிறைகளில் 439 பாகிஸ்தானியர்களும் பாகிஸ்தான் சிறைகளில் 250 இந்தியர்களும் உள்ளனர். 2008 இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய தேதிகளில் இத்தகைய பட்டியல்கள் பரிமாறப்படுகின்றன. 78th தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. 1949 இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் அமைக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் VP ஜிராம்ஜியின் தொடக்க விழா நாளை வில்லியனூரில் நடைபெறுகிறது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன்

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள். சைபாலி என்ற தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: today. The IMD has issued red alert for Palghar district for tomorrow. In the view of the warning, the Palghar district administration has declared a holiday for all schools and colleges tomorrow. Shailaja Tiule, AIR, Mumbai.
1: Akashvani today unveiled its broadcasting house photo gallery Swar Prerna Vithika at Rang Bhavan Auditorium in Akashvani Bhavan, New Delhi. The photo gallery was inaugurated by Padma Vibhushan flautist Pandit Hari Prasad Chaurasia. Chief Executive Officer of Prasar Bharati Gaurav Dwivedi and Director General of Akashvani and DD News Rajiv Kumar Jain were also present at the event. Addressing the gathering, Mr. Dwivedi said, Akashvani has played a pivotal role in preserving and promoting India's rich musical heritage. Not a sports in men's cricket, India will take on England in the first T20 International of the five-match series in Chesterfield Street tonight. The match is scheduled to begin at 10 p.m. Indian time. The Shreyas Iyer-led Indian side will look to bounce back from their shocking 2-0 defeat to Ireland in the last series. In football, England will clash with Democratic Republic of Congo, DR Congo, in a round of 32 match of the FIFA World Cup at Atlanta in US tonight. In other round of 32 matches, Belgium will take on Senegal at Seattle, while hosts United States will face Bosnia-Herzegovina in California. So far, Mexico, France and Norway have qualified for the round of 16. And now before we end the bulletin, the headlines once again. Government approves two major highway infrastructure projects in Delhi and Uttar Pradesh worth over 14,000 crore rupees. Vikasit Bharat Ji Ramji Act comes into force across the country. Centre notifies revised wage rates under the scheme. Supreme Court issues guidelines on assessing income of motor accident victims for uniformity in compensation claims. Prime Minister of Japan, Sanae Takaichi, arrives in New Delhi on a 3-day visit to India to take part in 16th India-Japan Annual Summit tomorrow. In men's cricket, India to take on hosts England in first T20 International, a 5-match series tonight, and in FIFA World Cup, England to face DR Congo in round of 32 at Atlanta in US tonight. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் மக்களே, நம்ம எல்லாருமே ஹெல்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமான்னு கேட்டால் நம்மள பல பேர் எடுக்கிறது கிடையாது. ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோய் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத பார்க்கறது ரொம்ப அவசியம். அதுக்காக நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணுமா? யோகா, ஆயுர்வேதா, சித்தா, இது எல்லாத்தோடையும் முக்கியத்துவமும் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்கள். இவர் 25 வருஷத்துக்கு மேல சித்தா, யோகா, ஆயுர்வேதா இது எல்லாத்தையும் மாடர்ன் மெடிசனோட இணைச்சு லைஃப் ஸ்டைல்ல ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இதுக்காக அவர் பல விருதுகளையும் பெற்றிருக்கார். வெல்கம் டு தி ஷோ சார்.
5: வணக்கம்
4: சார். இப்போ நம்மள நிறைய பேர் முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறாங்க. முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 40 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் நிறைய பேர் 25-30 வயசுலயே முதுகு வலி, கழுத்து வலி இதுலலாம் கஷ்டப்படுறாங்க. நீங்க சர்ஜரி இல்லாமலே ஸ்பைன் ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
5: முன்காலத்தில் எல்லாம் வந்து நமக்கு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே தான் முதுகு வலி வருது அல்லது வலி வருதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ 25 வயசுலேயே வருது அப்படின்னா போதிய உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியும் நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியூட்டம் கொடுக்கக்கூடிய உணவு பழக்கமும் இல்லாமல் இருக்கிறதுனால முதுகு தண்டுவடமாக இருக்கலாம் அல்லது மூட்டுகளாக இருக்கலாம். இந்த இயக்கத்துக்கு உயவுத்தன்மையை கொடுக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறது. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னால் தசைகள் வலுவிழந்து போகும். ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்குறோம் அல்லது நம்ம 2-வீலர் டிரைவ் பண்ணுறோம் அல்லது நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அல்லது நாம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னால் அந்த இடத்துல தசைகள் வலு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த அழுத்தம் வந்து நேரடியாக எலும்புகளுக்கு போகிறது, தண்டுவடத்துக்கு போகிறது. உராய்வுத்தன்மை அதிகமாகும் போது அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தேய்ந்து போகிறது. இதுதான் வலிக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த வலி ஆரம்பத்திலேயே நாம் ஒரு நல்ல

0: ஆயுர்வேதா அல்லது சித்தா அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்குறதா இருந்துச்சுன்னால் இந்த வலி எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த காரணியை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதே போல் அந்த எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு வலுவாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் உணவு பழக்கங்களும் சொல்லி கொடுக்கும்போது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எந்த வலிகளாக இருந்தாலும் முழுமையாக குணமடைஞ்சிடுறது. இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணலை, ஒரு தீவிரமான பாதிப்பில் இருக்கிறோம், அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னால் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அப்போது இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை தான் அவங்க ரிலீவ் பண்ணுறாங்க. அந்த தசைகளுக்கோ அந்த ஜவ்வுகளுக்கோ எந்த விதமான சக்தி ஊட்டக்கூடிய எந்த விஷயங்களும் நவீன சிகிச்சையில் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அடுத்த ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்தில் திரும்பவும் உங்களுக்கு அந்த வலி துவங்கும். அப்போது நம்மளோட இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சர்ஜரி உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது, உங்களுக்கு சாதாரணமாக ஒரு வலி ஸ்டார்ட் ஆகி அது நாளடைவில் தீவிரமாகக்கூடிய கண்டிஷனாக இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த கண்டிஷன் வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒரு இடத்துல நீங்கள் ஆக்சிடென்டல் காஸ், உங்களுக்கு அடிபடுறது, அந்த இடத்துல போன் உடஞ்சி போய்டுறது, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிறது, உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுக்கு சர்ஜரி தேவையா? நிச்சயமாக தேவை. அது நல்ல ஆயுஷ் மருத்துவர் எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவையில்லை, எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சர்ஜரி தேவையில்லாத கண்டிஷனில் இருக்கக்கூடிய, எவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய முதுகு வலியாக இருந்தாலும், தண்டுவட வலியாக இருந்தாலும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும், டிஸ்க் ஹெர்னியேஷனாக இருந்தாலும் நிச்சயமாக ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும்.
1: அதாவது நம்ம ஜென்ரலாவே ஆயுர்வேதா, சித்தா இது எல்லாத்துலயுமே எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்க கூடாது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உடல் அமைப்பு எப்படி அப்படின்றத நம்மளாவே தெரிஞ்சுக்க முடியுமா? அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை வச்சு நம்ம ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாமா?
0: நிச்சயமா. நீங்க என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நீங்க என்ன வேலை பண்றீங்க, எந்த மாதிரியான இடத்துல இருந்து நீங்கள் வரீங்க, இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆரோக்கியத்தை டிசைட் பண்ண முடியும். எல்லாருக்கும் பொதுவாக இதுதான் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல், இந்த மருந்து தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படி கிடையாது. அது வந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய வழி. ஆனால் ஒருங்கிணைந்த இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொருவரோட சக்தி ஓட்டத்துக்கு தகுந்தாப்பில் அவங்களோட உணவு பழக்கத்தை அமைச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை, உங்களோட பாரம்பரியம் வந்து அசைவ உணவு சாப்பிட்ருக்கிறது அப்படின்னால் நான் ஒரு ஜெனரலைஸாக உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான் ஒரு இயற்கை மருத்துவர், இயற்கை மருத்துவம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உங்களோட ஜெனட்டிக் மெமரி, உங்களோட கட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ அந்த இடத்துல இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது டைஜஸ்ட் ஆகாமல் ப்ராப்ளம் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா ரிக்கவரி ஆகிறது வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். உடல் அமைப்பு பொறுத்தளவில் இது வாதமா, பித்தமா, கஃபமா, உடலோட பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணுறீங்க, யார்கிட்டையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, தயிர் உங்களுக்கு சூட் ஆகலை, உங்கள் உடம்பு வந்து கஃப பிரகிருதியாக இருந்துச்சு அப்படின்னால் உங்களுக்கு தயிர் சூட் ஆகாது. இது உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியும். அப்போ இது வாதமா, பித்தமா, கஃபமா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக நல்ல ஒரு ஆயுர்வேதா அல்லது சித்த மருத்துவரை நீங்கள் சந்தித்து ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இதை தெளிவாக சொல்லிடுவாங்க. இது ஒரு தடவை இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒரு வேலைக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும், வாதம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும், வாதம் அக்ரவேட் ஆனால் கொஞ்சம் வலி வரும், இது நார்மல் தான். என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அவங்களோட உடம்பு வாதமாக, பித்தமாக, கஃபமானு தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான உணவு பழக்கம், எந்த விதமான வாழ்க்கை முறை வச்சுக்க முடியும். அதே போல் மனசை பொறுத்தளவுலையும் சாத்விக், ரஜசிக், தமசிக் இப்படி 3 நிலை இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அல்லது ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருந்துச்சுன்னால் அவங்க தமசிக் மனோபாவத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ரஜசிக் மனோபாவத்தில் இருக்கிறோம். இல்லை நிகழ்காலம், நமக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சாத்விக்கில் இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்

0: ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்லை ஆன்சைட்டி இருக்கிறது. நமக்கு தெரியணும் நம்மளோட மனசு எந்த நிலையில் இருக்கிறது. நான் ஒரு சாத்விக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு ரஜசிக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு தமசிக் பர்சனாலிட்டியா அப்படி தெரிகிறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இது என்னோட நேச்சர். அடிக்கடி கோபம் வருது, பித்த பிரகிருதி இருந்து ரஜசிக்காக இருந்துச்சுன்னா கோபம் வரும். அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக சாப்பிடணும். இல்லை ஒரு நாள் நான் நல்லா போய் சாப்பிட்டுட்டேன், ஐ செலிப்ரேட்டட் த டின்னர், ஐ செலிப்ரேட் த ட்ரீட், அந்த மாதிரி கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களோட உடல் அமைப்பும் மன அமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
1: இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே பிரகிருதி அப்படின்னு, அதாவது இது வந்து நம்ம எப்பவுமே நம்மளுடைய உடல் அமைப்பு இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு தயிர் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு தயிர் இதுவாகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. சில பேருக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்போ அது வந்து ஒத்துக்குச்சு, ஆனால் இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து வயசு காரணமா இல்லைன்னா உடல் வந்து நம்மளுடைய பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா?
0: அப்பா அம்மா சேர்கிற டைமில் நம்ம ஒரு சிங்கிள் செல்லாக நம்ம உருவாகிறோம், அங்கேயே வந்து நம்ம ஜெனட்டிக் இம்ப்ரெஷன் அங்கே வந்துடுது. ஸோ ஹூ யூ ஆர் தட் யூ ஆர் தட் இஸ் டிசைடட். பட் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோம், எந்த என்விரான்மெண்ட்டில் வளர்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறது, நமக்கு தெரியும் ஆறு பருவநிலை இருக்குல்ல, இந்த கால மாற்றம் நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்சஸ் நடக்கும். பேசிக் அதே தான் இருக்கும், அந்த ஜெனட்டிக் மெமரி வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அது என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கோடைக்காலம் வருது, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சாப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் கோடைக்காலத்துலேயும் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னால் தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். பிரகிருதி இஸ் அ சேம். அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நல்ல தேர்ந்த ஒரு ஆயுர்வேதா இல்லை சித்த மருத்துவரை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லிவிடுவாங்க, இது தாங்க நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும், இந்தந்த விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் இருக்கிறோம், கால சூழ்நிலை இப்படி இருக்கிறது, மழைக்காலம் வருது, சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கஃப பிரகிருதி அதனால் நான் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது, இல்லைங்க நீங்கள் மழைக்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மழை வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு டாக்டர் பார்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியும், அது நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும்.
1: இப்போவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு நோய்க்கு காலோபதி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதே டைம்ல ஆயுர்வேதிக்கோ இல்ல சித்தா மெடிசனோ வந்து எடுத்துக்க கூடாது, வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்ல மித்தா?
0: இல்ல, மாடர்ன் மெடிசன் வந்து உங்களோட சஃபரிங்கை ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. அது எடுத்துக்கணுமா, உங்களோட வலி அல்லது வேதனை அன்பேரபிளாக இருக்கிறது உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க, நிச்சயமாக நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அது கூட ஆயுர்வேத மருந்து சித்த மருத்துவரை சொல்கிற மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஆயுர்வேத சித்த மருந்துகளுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், நம்ம இந்த மருந்து கொடுக்கும்போது ஆங்கில மருந்து கொடுத்தா அதில் ஏதாவது சைட் எஃபெக்டோ அல்லது இன்ட்ராக்ஷனோ ஆகுமா அப்படின்னு உங்கள் ஆங்கில மருத்துவர் சொல்கிறாரு. நீங்கள் சித்த மருந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் ஆயுர்வேத மருந்து சாப்பிடாதீங்க. இல்லை, உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் சொல்கிறாரு நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும், உங்கள் டாக்டருக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதா இருந்துச்சுனால் நீங்கள் விரைவாக குணமாகிறத அவர் எது வேணாலும் எடுத்துக்க சொல்லுவார். வலிக்காக நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்க, நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் எனக்கு தெரியும், நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு நிச்சயமாக பெயின் குறையும். ஆனால் இந்த பெயின் எங்கேருந்து வருது, எலும்பு தேய்மானத்துலேருந்து வருது. இந்த எலும்பு தேய்மானம் உயவுத்தன்மை இல்லாததுனால வருது. அப்போ இந்த உயவுத்தன்மை கொடுக்கறதுக்கு நான் ஆயுர்வேத மருந்து கொடுக்குறேன். வலி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வலி குறைக்கிறதுக்குள்ள மருந்து ஆங்கில மருத்துவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வலி குறையிறதுக்கு நம்ம கொடுக்குற மருந்து வந்து ஒரு முழுமையான நிவாரணம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி நிவாரணி தேவை இருக்காது. சக்கரை நோய்க்கு நீங்கள் ஆங்கில மருந்து துவங்கியாச்சுது, அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்குறீங்க இல்லை சித்த மருத்துவரை பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு சித்த மருந்து சொல்கிறாங்க. ஆங்கில மருந்து எடுத்துக்கும் போது சித்த மருந்து எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் 25 வருஷமாக நான் வந்து இன்டெக்ரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், யாருக்குமே ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகலை. நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நம்ம மருந்தை சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி ரிக்கவர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லும். அந்த ரிப்போர்ட் உங்க ஆங்கில மருத்துவர்கிட்ட காமிங்க, பெட்டரா இருக்கிறதா இருந்துச்சுன்னா அவருக்கே தெரியும், அவர் கொடுத்திருக்க மருந்தோட டோஸை ஃபர்ஸ்ட்ல குறைச்சுக்குவாங்க.

0: அப்புறம் அவர் நிறுத்த சொல்லுவார், நீங்கள் நிறுத்திக்கோங்க. எந்த மருத்துவமாக இருந்தாலும், அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும், அல்லது ஆயுர்வேதமாக இருக்கட்டும், அல்லது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், யோக மருத்துவமாக இருக்கட்டும், இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், உங்களோட கஷ்டத்தை அது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னால், நிச்சயமாக இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
1: ஓகே சார், இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாவே இருக்கும். நம்ம இந்த ஆன்லைன்லாம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய, பவுடர்னு மட்டும் இல்ல, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வேற எதுவா இருந்தாலுமே. இப்போ ஆன்லைன் வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம பாக்குறோம், அதுல எது எதெல்லாம் ஃபேக்கா இருக்கும், எது எதெல்லாம் வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்றது?
0: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராடக்ட் சொல்யூஷனா அப்படின்னால், அந்த ப்ராடக்ட் ஒரு மருந்தாக இருக்கணும். மருந்தாக இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கு ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை. நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் தொடர்பாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவ வல்லுநரோட ஆலோசனை தேவை. இல்லை, நான் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டாக இருக்கிறது, ஒரு காஸ்மெட்டிக்காக இருக்கிறது, இப்படி இருக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட வேலிட் மேனுஃபேக்சரிங் பாருங்க, அதோட கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பாருங்க, எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல், எந்த விதமான குவாலிட்டி கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வரதா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ராடக்டை சாப்பிட்ற விஷயமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக தவிருங்க. இல்லை காஸ்மெட்டிக்ஸாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க உடம்புக்கு சூட்டா இருக்கிறதா இருந்துச்சு நீங்க உபயோகப்படுத்தலாம்.
1: அதாவது நம்ம வாழ்க்கை முறையை வந்து எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கலாம், இது யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியம், மெயினா எது பண்றதா இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து நிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே நம்ம உடம்ப பாத்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.

நிலவின் மெல்லிய வெளிச்சத்தில், நட்சத்திரங்களின் சிமிட்டலில், உங்கள் கவலைகளை மறந்து அமைதியான உருக்கத்தை தேடும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அழகான இரு வணக்கங்களோடு ஃப்ரம் ரெயின்போவின் தேன் சிதைவன் முஷில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்றைய தேன் சிதைவன் முஷில் ஒவ்வொரு பாடலும் உங்கள் மனம் கவர்ந்த பாடலாக இருக்க போது, ரிஷின் முதல் பாடல் மனமுட்டும் ஸ்வர்ணதாவின் குரலில் இளையராஜாவின் இசையில் வீரா திரைப்படத்திலிருந்தார். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:38 23 மணி ஆயிடுச்சிருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்தைய வானொலியில். அடுத்ததாக என் விழிகள் முடினாலும் என் இதயத்தில் நீயே தெரிகிறாய், விடியும் வரை அல்ல என் வாழ்நாள் முழுவதும். இனிஷியல் பாட கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ராவின் குரலில் மகாபிரபு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:43 ஐந்து நிமிடங்கள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிதைவன் விஷயத்தில் அடுத்ததாக வானத்து நிலா கூட அழகாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதை விட அழகாக இருக்கிறது என் கனவில் வரும் அழகிய முகம். நிகழ்ச்சியில் பாட கேட்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் தேவாவின் இசையில் திருமூர்த்தி திரைப்படுத்த தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 9:54 நிமிடம் 53 நிமிடம் ஆயிடுச்சிருக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிதைவன்சில் வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் தேவாவின் இசையில் சோலையம்மா திரைப்படத்தில் இருக்கிறார்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: ஏய், பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
1: மாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:13 நிமிடம் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தை வம்சில் வரும் பாடல் மனோ மற்றும் வாணி ஜெயராம் குரலில் பொன்மன செல்வன் திரைப்படத்தில் இருந்தன. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
3: பிரமாதம்,
2: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
3: சபாஷ்

நேரம் 10:17:14 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிதேவன் வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் இசையில் எங்க ஊரு காவக்காரன் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சுதேவன் உங்கள் வரும் பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகின் குரலில் எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:22 நிமிடம் 40 நொடிகள்.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிதைவம்சில் வரும் பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ராவின் குரலில் ஊர் மரியாதை திரைப்படத்திலிருந்து நேரம் 10:27.

நேரம் 10:32 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிதை உணர்ச்சியில் வரும் பாடல் கங்கை அமரன் மற்றும் கே சித்ராம் குரலில் நீதான அந்த குயில் திரைப்படத்தில் இருந்தது.

நேரம் 10:41 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சுதேவானம். நான் தான் அவங்க ஆர்ஜே ஆனந்த் பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகின் குரலில் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் இருந்தது.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சுதேவன் வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ராவின் குரலில் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:46 56 நிமிடங்கள்.

நேரம் 10:56:13. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிதைவன் மிஷன் நிறைவகரும் பாடல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

நேரம் 11 மணி. நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒலிபரப்பாக பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல் வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. காலை 6:15 தெய்வீக ராகம். காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கருணைக்கிழங்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடலை கேட்கலாம். இதில் பங்கேற்பவர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவில் காணப்படும் முக்கிய தேனி வகைகள் மற்றும் தேனீக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். காலை 7:25 நலமாய் வாழ காதுகளில் சேரும் அழுக்குகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும் மற்றும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்கலாம். நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நேரலையில் இணைகிறார் ஆஜே விஜய். காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணைய வழி நேர் விருப்பம். காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. காலை 11:02 மெலடி மேஜிக். பிற்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே இதில் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர். வாய் துர்நாற்றம் காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் ரிக்து அவர்கள். மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர் ஜே சிந்து. மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும் இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நிறைவேற்பு மிஷினை கேட்கலாம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம். இரவு 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 முதல் 10:30 வரை தேன் சிதைவான மிஷினை கேட்கலாம். இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனையை நாளை இரவு 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அது செய்ய கேட்கலாம். நேர்கள் 10:30 முதல் 11:10 வரை திரை இசை நிகழ்ச்சியினை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கலாம். இதனிடையே காலை 7:00 முதல்

ஒரு மணி வரை மணிக்கூர் முறையும் இரவு 7 மற்றும் 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களை இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போவில். நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிகழ்ச்சிகள்.

0: and in men's cricket, India were 124 in 13.3 overs against England in the first T20 international of the five-match series at the Riverside Ground in Chesterlow Street when reports last came in. Earlier, Indian skipper Shreyas Iyer won the toss and opted to bat first. Spinners Varun Chakravarti and Ravi Bishnoi have returned to the playing 11 for India, while Vaibhav Suryavanshi has been kept on bench. The men in blue will look to bounce back from the shocking 2-0 defeat to Ireland in the last series. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.2 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.